நேரம் 5:35. 10 நொடி. சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து திருநீலகண்டர் என்ற படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 22 தேதி, 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.

0: கண் உயர்வு.
1: பொறாமை உள்ளவனுக்கு செல்வம் சேருவது போல சேர்ந்து இல்லாமல் போகும். அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனுக்கு மேன்மை வருவது போல் வந்து இல்லாமல் போகும். குறள் எண் 135, அதிகாரம் ஒழுக்கமுடைமை.
0: அழுக்காறு உடையான் கண்ணாக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு.
1: பொறாமை உள்ளவனுக்கு செல்வம் சேருவது போல சேர்ந்து இல்லாமல் போகும். அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனுக்கு மேன்மை வருவது போல் வந்து இல்லாமல் போகும். குறள் எண் 135, அதிகாரம் ஒழுக்கமுடைமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமுதாயத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிப்பான காலை வணக்கம். இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் இப்பொழுது கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். உரையினை வழங்குகின்ற ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எழில் ராமராஜ் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி, தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. இதை வழங்குகின்றார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். தொடர்ந்து 7:15 தமிழே அமுதை உரை வழங்குகின்றார் திருவருள் லத்தீப் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி நாம் கேட்க இருக்கின்றோம். இதனை வழங்குகின்றார் தூத்துக்குடி சி பிரபாவதி அவர்கள். 7:45 இன்றைய தினம், இன்று தேசிய கைத்தறி தினம் குறித்த தகவல்கள் வலம் வர நாம் கேட்கலாம். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்கின்றார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து வேதமும் நாதமும் உரையினை வழங்குகின்றார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நாம் கேட்கலாம். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. இதன் இன்றைய தலைப்பு, அன்றும் இன்றும் வேலை முடிந்து வீடு திரும்பும் நபரின் எதிர்பார்ப்பு எவ்வாறு உள்ளது. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:02 மணி திருநாடு. இந்த நிகழ்ச்சியில் தில்வாரா கோவில்கள் பற்றிய தகவல்கள் வலம் வர நாம் கேட்க இருக்கின்றோம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே, நீங்கள் விரும்பி சமைக்கும் உணவு எது எதனால். தோழிகளே, உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகின்றார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம், தாய்ப்பால் எனும் அமுது நேர்முகம் பங்கேற்கின்றார் மருத்துவர் உமா அவர்கள். அதனைத் தொடர்ந்து தேகத்தின் ஆரோக்கியம் காக்கும் தேங்காய் பூ குறித்த தகவல்களை நாம் கேட்க இருக்கின்றோம். 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 3:02 திரை அருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாம் கேட்கலாம். 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 1968 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களையும் தகவல்களையும் நாம் கேட்க இருக்கின்றோம். 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். இரவு 7:00 அறிவியல் தகவல்கள், 8:05 ஊரும் உறவும் முத்தாரம்மன் கதை வில்லுப்பாட்டு வழங்க இருக்கின்றார் கிருஷ்ணாபுரம் எஸ்பி முத்துலக்ஷ்மி குழுவினர். அதனை

தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் நாம் கேட்கலாம். இரவு 9 மணிக்கு இடைவிடா இசைமழை, 9:30 இலக்கிய சாரல். இந்த நிகழ்ச்சியில் சங்க இலக்கியங்கள் கூறும் மழலை இன்பம் குறித்த தகவல்கள் நாம் கேட்கலாம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்று சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி அவர்களின் தொகுப்பு உலாவர நாம் கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, இதுவரை இன்று நமது பண்பலையில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

இதில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-2561-1133 மற்றும் 32 என்கின்ற இந்த எண்களில் அழைக்கலாம். குக்கு நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9443360794. நமது வானொலியில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு கடிதங்கள் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். கடிதங்களை நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் பகுதி, திருநெல்வேலி வானொலி நிலையம், திருநெல்வேலி என்கின்ற இந்த முகவரிக்கு உங்களது ஆலோசனைகள் மற்றும் விருப்பமான பாடல்கள் குறித்த தகவல்களையும் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம்.

0: இனித்தானும் நல்லவை கேட்க உறவுகளை உயர்வாய் போற்றுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: உறவுகளை பேணுவதை குறித்து வான்புகழ் வள்ளுவனார் சுற்றந்தளால் என்ற அதிகாரத்தையே வகுத்து தந்துள்ளார். உறவினர்களின் இன்பத் துன்பங்களில் பங்கெடுத்து பேணி காப்பது ஆகும். இது ஒருவரின் வாழ்விற்கு நிலையான வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய சிறந்த நற்பண்புகளில் ஒன்றாகும் என்கிறார். உற்றார் உறவினருடன் மனம் விட்டு பேசி அன்பு கலந்து பழகினால்தான் வாழ்க்கை கரையில்லாத குளத்தில் தேங்கிய நீரைப் போல பயன் நிறைந்ததாகிவிடும் என்கிறார். செல்வம் பெற்றதின் பயனே என்னவென்றால் தன்னை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தார்களுக்கு சூழ்ந்து கொள்ளும்படி வாழ்தலே ஒருவன் செல்வம் பெற்றதனால் அடையும் சிறந்த பயன் என்று குறிப்பிடுகிறார். செல்வத்து பயனே ஈதல் என்கிறார். நாம் ஈட்டிய பொருளை எல்லோருக்கும் கொடுத்து நாமும் அனுபவிக்க வேண்டும். தனக்கு வைத்து கொண்டு எஞ்சிய பொருளை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால்தான் சுற்றம் சுற்றமாக சுற்றியிருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதற்கு எடுத்துக்காட்டு காக்கை. காக்கை ஒரு பொருள் கிடைத்தால் தன்னுடைய இனங்களையெல்லாம் அழைத்து கரைந்து உண்ணும். அதைத்தான் காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்று கூறுகிறார். காகம் தனக்கு கிடைக்கும் உணவை தான் மட்டும் சாப்பிடாமல் தன் இனத்தையெல்லாம் கூவி அழைத்து உண்பது போல தமக்கு கிடைக்கும் செல்வத்தை மறைக்காமல் சுற்றத்தாரோடு பகிர்ந்து வாழும் பண்புடையவர்களுக்கே பெருஞ்செல்வமும் உயர்ந்த புகழும் வந்து சேரும் என்று வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். உறவுகள் இல்லாத வாழ்க்கை என்பது மனம் இல்லாத மலருக்கு சமம். மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் பணமோ பதவியோ அல்ல, அன்பான உறவுகள்தான். ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனிடம் எதுவும் இருப்பது இல்லை. ஆனால் இறைவன் முதன் முதலில் வழங்குவது உறவுகளைத்தான். தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தாத்தா, பாட்டி என்று பல்வேறு உறவுகளை நமக்கு தருகிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண் பூசல் தரும் என்கின்றார். அன்பை அடைத்து வைக்க முடியாது. அன்பு இருக்கும் இடத்தில் உறவுகள் மலரும். இன்று உலகம் வேகமாக மாறிவிட்டது. வீடுகள் பெரிதாகிவிட்டன. ஆனால் மனம் சுருங்கிவிட்டன. கைபேசியில் 1000

0: ஆயிரம் நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் இன்பத்தை துன்பத்தை பகிர்ந்து கொள்ள சிலரே இருக்கிறார்கள். குடும்பத்தில் ஒவ்வொரு அறைகளில் மூழ்கி கிடக்கிறார்களே தவிர ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சந்தித்து உரையாடி உண்டு மகிழ்கின்ற நிலை இல்லை. பழைய காலத்தில் அம்மா ஒரு பெரிய சட்டியில் சோறு விரவி கறி வைத்து உருண்டையாக உருட்டி தந்த காலம் இன்று இல்லை. வீட்டை அழகாக்குவது சுவர்கள் அல்ல, உறவுகள்தான். வாழ்க்கையை வளமாக்குவது செல்வம் அல்ல, அன்புதான். அன்போடு வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம், உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். நாம் வாழ்ந்தாலும் மகிழ்வது, வீழ்ந்தால் அழுவதும் சில உறவுகள்தான். நம்மை உலகமே கைவிட்டாலும் நம்மோடு பயணிக்கும் உயர் உறவுகள் அற்புதமானது. கோடி கொடுத்தாயினும் குடி பிறந்தாரோடு கூடி கொள்ளுதல் கோடி பெறும் என்று ஊர்தோறும் ஓடி ஓடி ஆத்திச்சூடி அருளிய ஔவை மூதாட்டி உரைத்தார்கள் உறவின் மேன்மையை உரைக்கும் உன்னத வரிகளில் இவை. ஆகவே உறவுகளை போற்றுவோம், உயர்வாய் போற்றி வாழ்வோம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்களின் குரலில் முதலாவது பாடல்.

பக்தி பாடல்கள் ஒலிக்கும் வணக்கப் பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எல்ஆர் ஈஸ்வரி அவர்களின் குரலில் பாடல் கேட்க இருக்கின்றோம். நமக்கு எல்லா நேரத்திலும் உதவுவது நம் இறைவன் ஒருவன் மட்டுமே. இன்னல்களை இறைவனிடம் தெரியப்படுத்துவோம். இனிதாய் இன்றைய தினத்தை தொடங்குவோம். கேட்கலாம் 6:20 பாடல்.

ஆண்டவர் என்றும் உள்ள மீட்பை அளித்து இஸ்ரேலை விடுவித்தருளினார். என்றைக்கும் நீங்கள் வெட்கக்கேடு அடைய மாட்டீர்கள், அவமதிப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்கின்றது திருவிவிலியத்தின் இசையா பகுதி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கலாம் சுஜாதா அவர்களின் குரலில் பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:45. நேர்களே, தொடர்ந்து நாம் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: ஆடிப்பட்டத்தில் துவரை சாகுபடியில் அதிக மகசூல் பெறலாம். எல்ஆர்ஜி 52 என்ற ரகம் 165 முதல் 170 நாட்கள் வயதுடையது. ஒரு ஏக்கருக்கு 600 முதல் 800 கிலோ மகசூல் கிடைக்கும். வாடல் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. சாதாரண முறையில் விதைக்க ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ விதை தேவைப்படும். 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் கால்சியம் குளோரைடு கலந்த பின் விதைகளை அந்த கலவையில் 1 மணி நேரம் ஊற வைத்து பின் 7 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். இவ்வாறு விதைகளை கடினப்படுத்துவதன் மூலம் விதைகளின் செல் கடினப்படுத்தப்பட்டு நீரை கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும். இதனால் விதைகளின் முளைப்பு திறன் அதிகரிக்கும். பயிர் வளர்ச்சி பெற்று அதிக விளைச்சல் பெற வழிவகுக்கும். கடினப்படுத்தப்பட்ட விதையை 50 மில்லி லிட்டர் ரைசோபியம், 50 மில்லி லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா திரவ உயிர் உரத்துடன் மற்றும் 100 மில்லி லிட்டர் சூடில்லாத அரிசி கஞ்சியுடன் நன்கு கலந்து 15 நிமிடம் நிழலில் உலர வைத்து விதைக்க வேண்டும். நுண்ணுயிர் கலந்த விதைகளை உடனே விதைக்க வேண்டும். வடிகால் வசதி கொண்ட செம்மண் நிலம் துவரை சாகுபடி செய்ய ஏற்றது. விதைப்பதற்கு 3 வாரங்களுக்கு முன்பே ஒரு ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் அல்லது மண்புழு உரம் 2 டன் என்ற அளவில் இட வேண்டும். தனிப்பயிர் சாகுபடிக்கு 5 முதல் 6 அடி இடைவெளியும் ஊடுபயிர் சாகுபடி செய்யும் இடங்களில் 6 அடி இடைவெளியிலும் விதைக்க வேண்டும். விதைத்த 30ஆம் நாளில் முதலாவது களை எடுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். அல்லது விதைத்த 20ஆம் நாளில் இமாசிதஃபர் என்னும் களைக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி லிட்டர் கலந்து தெளிக்க வேண்டும். மானாவாரி பயிராக இருந்தால் 30 கிலோ யூரியா, 150 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 20 கிலோ பொட்டாஸ் உரம் அடியுரமாக இட வேண்டும். இரவை பயிராக இருந்தால் அடியுரமாக 30 கிலோ யூரியா, 300 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 20 கிலோ பொட்டாஸ் உரம் இட வேண்டும். மேலும் விதைத்த 30ஆம் நாளில் மீதமுள்ள 30 கிலோ யூரியாவுடன் 20 கிலோ பொட்டாஸ் கலந்து மண்ணில் இட்ட பின் நீர் பாய்ச்ச வேண்டும். விதைத்த 45 முதல் 55ஆம் நாளில் 2% டிஏபி கரைசல் தெளிக்க வேண்டும். 1 வார இடைவெளியில் 2.5% அளவில் டிஏபி கரைசல் தெளிக்க வேண்டும். ஊடுபயிர் செய்யும் இடங்களில் உளுந்து, பாசிப்பயிறு, அவரை, நிலக்கடலை, மொச்சை போன்ற பயிர்களை விதைக்கலாம். சோளத்தை ஊடுபயிராக செய்யும் போது காய்ப்புழுவின் பாதிப்பு குறைவாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. மேலும் இருமுறை ஊடுபயிர் சாகுபடி செய்யவும் வாய்ப்புள்ளது. முதல் 75 நாட்களுக்குள் உளுந்து பயிர் சாகுபடி செய்து பின்னர் பவர் டில்லர் மூலம் உழவு செய்து கொள்ளுப்பயிர் சாகுபடி செய்தால் இரட்டிப்பு லாபம் பெற முடியும். இந்த தொழில்நுட்பத்தை கடைபிடிப்பதன் மூலம் மானாவாரியில் சாகுபடி செய்யும் துவரையில் 1 ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை லாபம் பெற முடியும். மீன்

0: அமினோ அமிலம் தயாரிக்க மீனின் தலை, குடல் மற்றும் வால் என அனைத்து பாகங்களையும் பயன்படுத்தலாம். மீன் கழிவுகளை சேகரிக்கும் போது அதனுடன் தண்ணீர் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். எதிர்பாராத விதமாக தண்ணீர் இருந்தால் அதை வடித்துவிட வேண்டும். இந்த கரைசலை தயாரிப்பதற்கு சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 5 கிலோ மீன் கழிவு எடுத்துக்கொண்டால் 5 கிலோ நாட்டு சர்க்கரையை ஒரு பெரிய மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் 1/3 மேல் பகுதி காலியாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இதை நொதித்தலுக்கு உட்படுத்தும் போது நிறைய வாயுக்கள் உற்பத்தியாகும். பின்பு இதை பருத்தியால் ஆன துணி கொண்டு இறுக மூடிவிட வேண்டும். இந்த கலவையை 15 நாட்களுக்கு அப்படியே நொதிக்கிவிட வேண்டும். பிறகு இதனை நன்றாக கலந்து அதிலிருந்து வரும் திரவத்தை வடித்துக் கொள்ளலாம். தண்ணீரை எந்த இடத்திலும் சேர்க்கக்கூடாது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசலை 6 மாதம் வரை சேமித்து வைத்து பயன்படுத்தலாம். 20 மில்லி லிட்டர் மீன் அமினோ அமிலத்தை 1 லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயிர்களுக்கு தெளிக்கலாம். இதனை சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் மண்ணிற்கு அளிக்கலாம். பல்லாண்டு பயிர்களான தென்னை மற்றும் பாக்கு போன்ற மரங்களுக்கு ஒரு மரத்திற்கு 300 மில்லி என்ற விகிதத்தில் அளிக்கலாம். இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை இலை வழியாகவோ அல்லது சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவோ கொடுக்கும் போது மற்ற ரசாயன பூச்சிக்கொல்லிகளுடனோ அல்லது செயற்கை உரங்களுடனோ கலந்து பயன்படுத்தக்கூடாது. இதை தெளிக்கும் போது மற்ற அங்கக இலைவழி தெளிப்பான்களை பயன்படுத்தி இருந்தால் 15 நாட்கள் இடைவெளி கொடுத்து அடுத்த பயிர் வளர்ச்சி ஊக்கியை தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களான மிளகாய், பூசணி, வெள்ளரி, புடலை, சுரைக்காய், பரங்கிக்காய் போன்ற விதைகளுக்கு குறைந்தபட்ச முளைப்பு திறன் 60% இருக்க வேண்டும். கத்தரி மற்றும் தக்காளி ஆகியவற்றின் குறைந்தபட்ச முளைப்பு திறன் 70%, வெண்டை மற்றும் மிளகாய் பயிர்களுக்கு குறைந்தபட்ச முளைப்பு திறன் 65% மற்றும் 60% ஆகும். விவசாயிகள் விதைப்பு மேற்கொள்வதற்கு முன்பு விதை தரம் அறிந்து விதைப்பு செய்ய வேண்டியது முக்கியமானதாகும். வயல்களில் மக்கிய உரம் மற்றும் தொழு உரம் போன்ற அங்கக பொருட்களை இடுவதன் மூலம் மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். இவை நோய் காரணிகளுடன் போட்டியிடும் நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களின் பெருக்கத்தை ஊக்குவிக்கும். மண்ணின் அமில கார குறியீடு அளவை சரி செய்வதுடன் சில நோய்களை கட்டுப்படுத்த உதவும். அங்கக இடுபொருட்களை மண்ணில் இடுவதால் மண்ணின் கட்டமைப்பு, நீர்பிடிப்பு திறன், மண் துகள் அளவுகள் ஆகியவை மாற்றமடையும். மேலும் மண்ணில் உள்ள நூற்புழு எதிரி உயிரினங்கள் பல்கி பெருக ஏதுவான சூழலை ஏற்படுத்தும். இவ்வுயிரினங்களின் எண்ணிக்கை அதிகரித்து இவை நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 79 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 68 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 29 முதல் 32 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 42% முதல் 60% வரை. குறைந்தபட்ச

0: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் காலை 6:55. நேர்களே, தொடர்ந்து நாமினி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பிரம்மராஜேஸ்வரி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 8 படிக்கிறேன். சுகாதாரம். சுகாதாரம் என்பது உடல், மனம் மற்றும் சுற்றுப்புறத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். நோய்களை தடுக்கவும், உடல்நலத்தை பாதுகாக்கவும், நீண்ட ஆயுளுடன் வாழவும் சுகாதாரம் முக்கிய பங்கு வகிக்கிறது. தனிநபர் சுகாதாரம். தினமும் குளித்தல், சோப்பை பயன்படுத்தி கைகளை நன்றாக கழுவுதல், தினமும் இருவேளை பல் துலக்குதல், நகங்களை சுத்தமாகவும் சிறியதாகவும் வைத்திருத்தல், சுத்தமான ஆடைகளை அணிதல். சுற்றுப்புற சுகாதாரம். வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்தல், குப்பைகளை சரியான முறையில் அகற்றுதல், குடிநீரை மாசுபடாமல் பாதுகாத்தல், கழிவுநீர் தேங்காமல் பார்த்து கொள்ளுதல், மரங்கள் நடுதல் மற்றும் பசுமையை பாதுகாத்தல். உணவு சுகாதாரம். சுத்தமான மற்றும் சத்தான உணவை உண்ணுதல், உணவை நன்றாக மூடி வைத்தல், பழங்கள் மற்றும் காய்கறிகளை நன்றாக கழுவி பயன்படுத்துதல், கெட்டுப்போன உணவுகளை தவிர்த்தல், பாதுகாப்பான குடிநீரை பருகுதல். நல்ல சுகாதாரம் ஒரு மனிதனின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. நன்றி.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் பிரம்மராஜேஸ்வரி.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.
3: வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகை மாசு ஏற்படாமல் முழுமையாக பாதுகாப்பது என்பது சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். இன்றைக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வும் பாதுகாப்பும் சுகாதாரமான சுற்றுச்சூழலின் அடிப்படையாக வந்து இன்னைக்கு விளங்கிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு தனிநபரும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுப்பது, பாதுகாப்பது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத பொருட்களை பயன்படுத்த வேண்டும். சான்றாக, பாலித்தீன் பைகளை பயன்படுத்தாமல் இருப்பது சூழலை பாதுகாக்கும். தண்ணீர் தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்துவதால் நீரின் தேவையும் குறைக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் அதிக தண்ணீர் பயன்படுத்துவதால் மாசு ஏற்படுகிறது. இன்னும் சிலர் தெருக்குழாயில் தண்ணீரை திறந்துவிட்டு சென்று விடுகிறார்கள். தண்ணீர் கழிவு நீரோடு அதிகமாக கலந்து விடுகிறது. ஆகவே கழிவு நீர் அதிகரிக்கிறது. அதை பற்றி பலரும் கவலைப்படுவதில்லை, அதை நேருக்கு நேர் நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் மின்சாரம் தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தினால் மாசுபாடு தவிர்க்கப்படுகிறது. இன்னும் சிலர் ஒரு மின் விசிறியோ அல்லது மின் விளக்கோ எரியவிட்டு இயக்கத்தில் வைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள். அதை பற்றி சிந்திப்பதே கிடையாது. பழைய இயந்திரங்கள் மற்றும் வாகனங்கள் சரியாக பராமரிக்கப்படாமல் இருந்தால் வாகனம் ஓட்டும்போது அதிக புகை ஏற்பட்டு வளிமண்டல மாசு அடைவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இன்றைக்கு கூட நானும் நண்பரும் வரும்போது ஒரு இருசக்கர வாகனத்திலிருந்து மிகப்பெரிய புகை வந்து கொண்டிருந்தது. நிச்சயமாக அந்த நண்பர் அந்த புகை வருவதை தடுத்து நிறுத்தலாம். ஒவ்வொரு வீடுகளிலும் மரம் ஒன்றும் தோட்டம் ஒன்றும் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் தோட்டத்திற்கும் மரத்திற்கும் பயன்படுத்தலாம். அது கழிவு நீராக மாறாது, நமக்கு பயன் தரும். குறைந்த தூரம் செல்பவர்கள் நடைப்பயணமாக அல்லது சைக்கிள் பயணமாக சென்றால் இயற்கை வளம் குறைவது தடுக்கப்படுகிறது. மழைக்காலங்களில் மழை பெய்கிறது, அதிகமான தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீரை வீணாக்காமல் சேமிக்கப்படுவதற்கான மழைநீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்கப்பட வேண்டும். பிளாஸ்டிக் பொருட்களோட கழிவுகள் எரிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் தொகை பெருக்கம் என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதனால் சுகாதார கேடு, மாசுபடுதல்,

0: குடிநீர் தட்டுப்பாடு போன்ற விஷயங்கள் குறையும் என்று சொல்கிறார்கள். புதுப்பிக்கப்பட இயலாத வளங்கள் பயன்படுத்துவதை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். சிறப்பான நாட்களில் மரம் நடும் பழக்கம் உருவாக்கப்பட வேண்டும். வளிமண்டலத்தில் இறைச்சல் மூலமாக மாசுபடாமல் இருப்பதற்காக வெடியின் சத்தம் குறைக்கப்பட வேண்டும். சூரிய சக்தியினால் பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் இயன்ற வரையில் பயன்படுத்த வேண்டும். நண்பர்களே, சிறுதுளி என்பது பெருவெள்ளமாக உருவாக்கக்கூடியது. அதுபோல்தான் ஒவ்வொரு தனிநபரும் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஆர்வம் செலுத்தினால் உலக அளவில் உயிரினங்கள் வாழ்வதற்கு உகந்ததாகவும் உறுதுணையாகவும் இருக்கும். தனிநபர் ஒருவர் நல்ல செயலை தொடங்கினால் சமூகமும் பின்பற்றும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நேரில் 8 மணி வரைக்கும் அட்டகாசமான பாடல்களோட அற்புதமான தகவல்களையும் அளித்தரும் வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் நாம் இணையிறோம். உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்கள் வெற்றிக்கான பயணத்தை நிறுத்தாமல் தடைகளை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருங்க. இது உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் நிகழ்ச்சி தொழில் தொடங்குவோம். புதிய தொழில் சார்ந்த தகவல்களை கற்றுக் கொடுக்க நம்ம கூட இணையிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் சார், இன்னைக்கு என்ன மாதிரியான தொழில் யுத்திகளை எங்களுக்காக தர காத்துட்ருக்கிறீங்க?
2: இன்று நம்முடைய தமிழ்நாட்டில் நோயாளிகள் அதிகமாகிவிட்டார்கள், புதிய தொற்று நோய்கள் நிறைய வருகின்றன, விபத்துக்கள் அதிகமாகிவிட்டன. பல் நோய் தொடங்கி காச நோய், பல்வேறு புது புது நோய்கள் வந்து கொண்டு இருக்கின்றன என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. எனவே தான் மத்திய மாநில அரசுகள் நிறைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தாலுகா ஆஸ்பத்திரிகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலும் மருத்துவமனை, பல் வைத்திய கல்லூரியிலே ஒரு மருத்துவமனை, இப்படி எங்கு பார்த்தாலும் மருத்துவமனைகளை அரசு திறந்து பல உதவிகளை செய்தாலும் கூட ஃபுல் பாடி செக்கப் செய்வதற்கு பலர் முன் வருவதில்லை. அரசாங்கமும் 1500 ரூபாய் கட்டணத்திலே ஃபுல் பாடி செக்கப் செய்கிறார்கள், தனியாரும் செய்து வருகிறார்கள். இன்று 399 ரூபாய் கொடுத்தால் போதும், நாங்கள் ஃபுல் பாடி செக்கப் செய்து தருகிறோம் என்று விளம்பரங்களை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் மெசேஜ் கொடுத்து வாடிக்கையாளர்களை வரவழைத்து குறைந்த கட்டணத்திலே உடல் நலத்தை சோதிக்கின்ற, பிளட் யூரின் மோஷன் போன்ற அனைத்தையும் சோதனை செய்கின்ற, இசிஜி எடுத்தல், எக்ஸ்ரே எடுத்தல், ஸ்கேன் செய்து உங்கள் உடலிலே என்னென்ன நோய்கள் இருக்கின்றன, என்னென்ன குறைபாடு இருக்கிறது, இதையெல்லாம் சீர் செய்தால்தான் உங்களுடைய உடல் நலம் வலுப்படும் என்பதை அழகாக ஒரு பெரிய டாக்டருடைய ஒபினியனையும் பெற்று ஒரு ரிப்போர்ட் தருகிறார்கள். எனவே அந்த ஒவ்வொரு மருத்துவமனையிலும் லேப் வைத்திருக்கிறார்கள், ஆனால் தனியார் வெளியே அனைத்து லேப் வசதிகள், எக்ஸ்ரே, இசிஜி, சில இடங்களில் மட்டும் ஸ்கேன், சில இடங்களில் ஸ்கேன் மட்டும் வைக்கக்கூடிய இந்த ஆய்வகங்கள் இன்று லாபகரமான தொழிலாக இருக்கின்றன. அதற்கு நீங்கள் அந்த சம்பந்தமான டிஆர்எம்எல்டி என்று சொல்லக்கூடிய அந்த லேப் டெக்னாலஜியை படித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு படித்தவர்கள் ஏராளமாக 6 மாதம் 1 வருடம் 2 வருடம் சர்டிஃபிகேட் படித்தவர்கள், 1 வருட இசிஜி, 1 வருட எக்ஸ்ரே டெக்னீஷியன்கள் ஈஸியாக வேலைக்கு கிடைக்கிறார்கள். எனவே அதற்குரிய முதலீட்டுக்கு அரசு வங்கி கடனுதவிகளையும் பெறலாம். காலை 6 மணி தொடங்கி 11 மணி வரை திறந்து வைத்திருக்கக்கூடிய பல லேபுகளை எனக்கு தெரியும். சின்ன அளவில் ஆரம்பிக்கப்பட்டு

0: பல இடங்களிலே கிளைகள் வைத்து நடத்துகிற லேபர்களை நான் பார்த்திருக்கிறேன். எனவே அதிக முதலீடு தேவையில்லை. சில வகை ஆய்வுகள் மட்டும் செய்வதற்கு 1 லட்ச ரூபாய் முதலீடு போட்டால் போதும். பெரிய அளவில் அனைத்து டெஸ்ட்களையும் செய்ய வேண்டும், எக்ஸ்ரே, இசிஜி எல்லாம் வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் ஒரு 200 சதுரடியாவது வேண்டும். 3 ஃபேஸ் மின்சாரம் வேண்டும். மெயின் ரோடுகளில் இருந்தால்தான் உங்களை மக்கள் அணுகி அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி சாம்பிள் கொடுத்து விட்டு செல்வார்கள். அதேபோல் நீங்கள் இருக்கிற பகுதிகளிலே தொடங்கிய பிறகு விளம்பரங்கள் செய்து அந்த பகுதியிலே நீங்கள் உங்களுக்கு தேவையான என்ன டெஸ்ட் என்றாலும் எங்களுக்கு ஃபோன் செய்தால் போதும். நாங்கள் வீடுகளில் வந்து உங்களிடம் சாம்பிள் பெற்றுக்கொண்டு வந்து டெஸ்ட்டும் செய்து மீண்டும் அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு ஆன்லைன் மூலமோ அல்லது வாட்ஸ்அப் மூலமோ அனுப்பிவிடுவோம் என்று விளம்பரம் செய்தும் நன்றாக சம்பாதிக்கிறார்கள். நோய்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தாலும் எந்த டாக்டரிடம் சென்றாலும் உடனே நீங்கள் என்ன டெஸ்ட்டு எடுத்துவார்கள், என்ன கொழுப்பு அதிகமாக இருக்கிறது போல் தோன்றுகிறது, அது எவ்வளவு என்று அறிய வேண்டும், உங்களுக்கு அனிமியா போல் உடல்நலம் சரியில்லாமல் வீக்காக இருக்கிறீர்கள், இரத்த சோகை நோயாக இருக்கலாமோ அல்லது சிவப்பணுக்கள் குறைவாக இருக்குமோ, அதை அதற்குரிய டெஸ்ட் எடுத்து வாருங்கள் என்று சம்பந்தப்பட்ட அந்த ஆய்வை செய்து வர சொல்கிறார்கள். அதேபோல் குண்டாக இருக்கிறார்கள், அடிக்கடி மயக்கம் வருகிறது, படபடப்பு வருகிறது என்றால் அது இதய நோயாக இருக்குமோ என்று முதலில் உடனே இசிஜி எடுக்க சொல்வார்கள். அதில் ஏதேனும் கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டால் எக்ஸ்ரேயை தொடங்கி அனைத்து டெஸ்ட்களையும் செய்துதான் வைத்தியத்தை தொடங்குவார்கள். இப்படி நிறைய விபத்துக்கள் நடக்கின்றன. அப்படி நடந்தாலும் உடனே பிளட் யூரின் மோஷனை டெஸ்ட் பண்ண வேண்டும். என்னென்ன வேறு ஏதாவது ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் அல்லது இரத்தத்திலே சிறுநீரிலே இனிப்பு நோய் வந்துவிட்டதா என்பதை டெஸ்ட் செய்து அதற்குரிய மருந்து மாத்திரைகளை கொடுப்பார்கள். ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டுமானால் கூட ப்ரெஷர் இருக்கக்கூடாது, அந்த இரத்தத்தில் இனிப்பின் அளவு என்று சொல்வார்கள், அந்த அளவு சுகர் அளவை குறைத்தால்தான் ஆபரேஷனே செய்ய முடியும். அப்போதும் அந்த டெஸ்ட் தேவைப்படும். எனவே சிறிய அளவிலே தொடங்கி பெரிய ஆபரேஷன் செய்ய வேண்டுமானாலும் அனைத்து வகை டெஸ்ட்களையும் செய்ய வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. எனவே தான் நிறைய லேபுகள் அதிகமாகிவிட்டன, நிறைய ஸ்கேன் சென்டர்கள், எக்ஸ்ரேக்கு மட்டும் தனியாக டெஸ்டிங் சென்டர்கள். இதில் எதை நீங்கள் தொடங்கினாலும் மத்திய மாநில அரசு வங்கிகளுடைய கடன்களை இலகுவாக பெறலாம். அதேபோல் இதில் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு பகுதியிலே தொடங்குகிறீர்கள், அங்கு இருக்கிற அனைத்து டாக்டர்களுக்கும் நீங்கள் விசிட்டிங் கார்டு கொடுத்து மக்களுக்கு விளம்பரம் செய்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து எங்களிடம் டெஸ்டிங் செய்தால் உடனே அரை மணி நேரத்தில் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுப்போம், அல்லது நீங்கள் வீட்டிலிருந்து ஃபோன் செய்தால் எங்கள் பணியாளர்கள் நேரில் வந்து இந்த இரத்த சாம்பிளையோ மற்றவற்றை வாங்கி சென்று உடனுக்குடன் செய்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ரிப்போர்ட் அனுப்பி விடுவோம். அதேபோல் எங்களிடம் டாக்டர்கள் இருக்கிறார்கள், அந்த ரிப்போர்ட்டை படித்து உங்களுக்கு ஃபோன் மூலமாகவே ஆலோசனை வழங்குவதற்குரிய சிறிய கட்டணத்தை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு என்ன மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டும், மேலும் ஏதாவது மருத்துவமனைகளை போய் ஏதாவது டெஸ்ட் பண்ணி மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டுமா என்ன என்பதை குறைந்த கட்டணத்தில் ஆலோசனைகளையும் வழங்குகிறார்கள். அனைத்துமே ஃபோன் மூலம் முடிந்து விடுகிறது. எனவே இது போன்ற ஒரு அனைத்து விஷயங்களுக்கும் பொதுவான ஒரு ஆய்வகம் தொடங்கினால் நல்ல லாபம் பெறுவது உறுதி. பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், தினந்தோறும் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த ஆய்வகம் லேபரட்டரி செய்ய தொடங்கி நல்ல வருமானம் பெற்று முன்னேற வாழ்த்துகிறேன்.
1: நன்றி சார், புதிய ஒரு தொழில் யோசனை எங்கள் கூட பகிர்ந்துருக்கீங்க, நன்றி. நேர்லேயும் இது போல் புது புது தொழில் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க தினமும் காலையில 7 மணிக்கு ஒளிபரப்பாகும் தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்க. இது குறித்த சந்தேகங்களோ ஆலோசனைகளோ இல்லை புதிய தொழில் தொடங்குறதுக்கு தேவையான தகவல்களோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். 9443360794 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேளுங்க. அப்படி இல்லைனா கடிதம் மூலமாகவும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். நிகழ்ச்சியில் இப்போ நாம் கேட்கலாம் சுப்ரணா பாடல், டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே
1: அமுதே.
2: வணக்கம். கல்லடை குறிச்சியிலிருந்து திருவருள் லத்தீஃப். இரண்டு திருக்குறளையும் அதனுடன் இணைந்த இரு நாளடியார் பாடல்களையும் பகிர்ந்து கொள்கின்றேன். அறத்துப்பால் நிலையாமை 34வது அதிகாரம் 336வது குறள். நிலையாமை என்றால் நிலையில்லாத வாழ்க்கை, நிலையில்லாத செல்வம். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ் உலகு. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ் உலகு. நேற்று இருந்த ஒருவன் இன்றைக்கு இல்லாமல் போனான் என்னும் பெரிய இயல்புடையது இவ்வுலக வாழ்வு. நெருநல் நேற்று, உளன் ஒருவன்

உயிரோடு இருந்த ஒருவன் இன்று இல்லை, இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் பெருமை உடைத்து நிலையாமை ஆகிய பெருமையினை உடையது. இதுக்கு பொழிப்புரையாக சொல்ல வேண்டுமானால், நேற்று உயிரோடு இருந்த ஒருவன் இன்று இல்லாமல் இறந்துவிட்டான் என்று சொல்லப்படும் அளவிற்கு மனித வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை, நிலையாமையை தன் பெருமையாக்க கொண்டதே இந்த உலகமாகும். அதாவது உலகத்தில் மனித வாழ்க்கை மிக குறுகிய காலமே நிலைக்கக்கூடியது என்பதாகும். ஆளும் மேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. இது அந்த காலத்து பழமொழி. ஆம், நான்கடியும் இரண்டடிகளும் தமிழக நல்லுலகத்தில் உள்ளங்களில் பதிந்தவை என்பதை நாம் மறுக்க முடியாது. நாலடியார்லையும் நிலையாமைதான், யாக்கை நிலையாமை என்று பெயர். புல் நுனிமேல் நீர்போல் நிலையாமை என்றெண்ணி இன் நின்னியே செய்க அறவினடை, இன் நினியே நின்றான் இருந்தான் கிடந்தான் தன் கீழ் அலறச் சென்றான் எனப்படுதலால். புல் நுனிமேல் நீர்போல் நிலையாமை என்றெண்ணி இன் நின்னியே செய்க அறவினடை, இன் நின்னியே நின்றான் இருந்தான் கிடந்தான் தன் கீழ் அலறச் சென்றான் எனப்படுதலால். இன் இனியே இப்பொழுதுதான் நின்றான், நின்று கொண்டிருந்தான், இருந்தான், உட்கார்ந்திருந்தான், கிடந்தான், படுத்து கிடந்தான், தன் கீழ் அலற தன் உறவினர் அலறி அழும்படி சென்றான், இறந்துவிட்டான் எனப்படுதலால் என்ற சொல்லப்படுதலால். புல் நுனிமேல், புல் நுனியின் மேல் படிந்த நீர் போல், நீரை போல நிலையாமை, நிலையாமை உடையது உடம்பு என்று எண்ணி என்று நினைத்து இன் நின்னியே இப்பொழுதே செய்க அறவினை, செய்க நல்ல காரியங்களை. அதற்கு பின் கல்வி என்ற அதிகாரம் பொருட்பால் குறள் 391. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒரு அருமையான குறள் இது, அறியாதவர்கள் யாருமே கிடையாது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம் அந்தந்த பருவத்தில் படிக்க வேண்டிய நூல்களை சந்தேகம் இல்லாதவாறு புரிந்து கொண்டு படித்து முடிக்க வேண்டும். அவ்வாறு படித்து முடித்த பிறகு அதில் கூறப்பட்டுள்ள ஒழுக்க முறைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதுவே நாம் கற்ற கல்வியின் பயனாகும். கற்பவை கசடு அற கற்க, ஒருவன் கற்க வேண்டியவற்றை குற்றமாக கற்க வேண்டும். ஒருவன் கற்க வேண்டியவற்றை குற்றமாறாக கற்க வேண்டும். கற்றபின் அதற்கு தக நிற்க, அவ்வாறே கற்றபின் அக்கல்விக்கு தகுதியாக நடக்க வேண்டும். இதுபோல் நாலடியாரில் கல்வியை பற்றி ஒரு பாடல் உண்டு, அதை இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்ல யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோற்றழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. குஞ்சி அழகும் தலைமயிரால் வரும் அழகும் கொடும் தானை கோற்றழகும் வளையும் முந்தானையில் உள்ள

கரையினால் உள்ள அழகும், மஞ்சள் அழகும், மஞ்சள் பூசிக்கொள்வதனால் ஏற்படும் அழகும் அழகல்ல, உண்மையான அழகல்ல. நெஞ்சத்து உள்ளத்திலே நல்ல யாம் நல்லனவற்றை செய்து வாழ்கிறோம் நாம் என்னும் நடுவு நிலைமையால் என்றும் நடுவு நிலைமையான அறிவை உண்டாக்குவதற்கு காரணமாயிருப்பதனால் கல்வி அழகே அழகு, கல்வியினால் உண்டாகும் அழகே சிறந்த அழகாகும். அதாவது உடல் அழகு மற்றும் வெளி அலங்காரங்களை விட கல்வி அறிவு மற்றும் சிறந்த பண்புகளே ஒருவருக்கு நிரந்தரமான அழகையும் பெருமையும் தரும் என்பதனை உணர்த்துகிறது. தலைமுடி, ஆடை, மஞ்சள் பூச்சி போன்ற தற்காலிகமான அழகு நிலையற்றது. எனவே கல்வியால் வரும் பண்பாடே உண்மையான அழகு என இப்பாடலில் வலியுறுத்துகிறது. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். பயனுள்ள அடுத்த தகவலை தரதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க தூத்துக்குடியிலிருந்து சி பிரபாவதி அவர்கள். கேட்கலாம் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி.
5: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு க்வெஸ்சனுக்குள்ள பதில் பார்க்கலாம். இது அடிக்கடி தேர்வுல கேட்கிற ஒரு கேள்விதான். என்னன்னா, ரைட் அ லெட்டர் டு யுவர் அங்கிள் ஃபார் த பர்த்டே கிஃப்ட் யூ ஹவ் ரிசீவ்ட் அப்படின்னு தான் கேள்வி. இதுக்கு பதில் நம்ம இப்போ எழுத போகிறோம். பொதுவாக அந்த மாதிரி கேள்விகள்லையே பதில் பாதி இருக்கும் பார்த்துக்குறோங்க. அதை கொஞ்சம் நம்ம 2 நேரம் 3 நேரம் வாசித்து பார்த்தாலே அது வந்து எந்த விதமான லெட்டர் எழுதணும் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் வரக்கூடிய அந்த வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணி கடிதம் எழுதிடலாம். அப்போ இது வந்து இன்ஃபார்மல் லெட்டர், நம்மளுடைய அங்கிளுக்கு எழுத போகிறோம். உங்கள் பர்த்டேக்கு அவங்க ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, அதுக்கு நீங்கள் தேங்க் பண்ணி எழுத போகிறீங்க. அதனால் ஃபஸ்ட்டு லெட்டருடைய ரைட் சைடில் உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கிறங்க. பெயர் இல்லாமல், பெயர் எழுதக்கூடாது. டோர் நேம் போட்டு ஸ்ட்ரீட் எழுதி கீழே எந்த ஊரை எழுதி அது இன்னைக்கு டேட்டாக கீழே போட்டுக்கிறணும். அப்புறம் இதில் மை டியர் அங்கிள்னு போடக்கூடாது, டியர் அங்கிள். சரியா? எதுக்கு மை டியர்னா? ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் போடணும். மற்ற நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு எழுதும் பொழுது டியர் அங்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். கமா போட்டு அதுக்கு அடுத்தது, ஐ ஹாவ் ரிசீவ்ட் த ரிஸ்ட் வாட்ச் யூ ஹவ் சென்ட். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ டியூரிங் த எக்ஸாம் டைம். ஐ லைக் த கலர் அண்ட் பிராண்ட் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் பர்த்டே கிஃப்ட். இதுதான் பாடி ஆஃப் த லெட்டர். ஐ ஹாவ் ரிசீவ் த ரிஸ்ட் வாட்ச். ரிஸ்ட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்கிறேன், WRIST, ரிஸ்ட். WRIST, ரிஸ்ட்னா மணிக்கட்டு. வாட்ச் வந்து எப்போ நம்ம ரிஸ்ட் வாட்ச் தான் சொல்லுவோம். சரியா? நம்ம மணிக்கட்டில் கட்டுறதுனால அது ரிஸ்ட் வாட்ச்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து W வந்து சைலண்ட். W சைலண்ட்டாக இருக்கிறதுனால தான் RIST மட்டும்தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் நம்ம. அதுக்கடுத்து அது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பற்றி ஒரு லைன் எழுதியிருக்கும். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ டியூரிங் த எக்ஸாம் டைம். எக்ஸாம் டைமில் நம்ம வந்து மணியை பார்த்துட்டே எழுதிக்கலாம். இன்னும் 10 மினிட்ஸ் தானே இருக்குது, அப்படி ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்கு நிறைய விஷயங்கள்ல அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கூல் போகும்போது கூட நம்ம அதையும் எழுதிக்கலாம். ஸ்கூல் போகும்போது எனக்கு டைமில் போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் மாற்றி எழுதணும். அதுக்கடுத்தது அந்த வாட்சை பற்றி நம்ம நினச்சிடறோம், அதை வந்து ஒரு விவரித்து எழுதுகிறோம், டிஸ்கிரைப் பண்ணி எழுதுகிறோம். ஐ லைக் த கலர் அண்ட் பிராண்ட் ஆல்சோ. எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஸ்ட்ராப் கலர் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, அது வந்து பிங்க் கலரில் இருக்குது, எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஐ லைக் த பிங்க் கலர் அண்ட் த பிராண்ட் ஆல்சோ. அந்த வாட்சோட கலரையும் அந்த பிராண்டையும் நம்ம எழுதலாம். அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம கேள்வி என்னென்ன வந்திருக்குன்னா, தேங்க் பண்ணி தானே எழுத சொல்லியிருக்காங்க, அதனால் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் பர்த்டே கிஃப்ட், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தாப்பில் மாமாக்கு எழுதுனதோடு நிற்கக்கூடாது, இல்லை வீட்டில் இருக்கவங்களையும் நம்ம வந்து கேட்கணும்ல, அதுக்காக கன்வை மை லவ் டு ஆண்ட் அண்ட் மை கசின்ஸ். கன்வை CONVEY தெரிவிச்சுக்கிறங்க அப்படின்னு நம்ம தமிழ் எழுதுவோம்ல, என்னுடைய அன்பை அவங்களுக்கு சொல்லிடுங்க, நான் கேட்டதாக சொல்லுங்க. அதான் ஆங்கிலத்தில் லெட்டர் எழுதும்போது இந்த ஒரு வார்த்தையில் அடங்கிடுது. சரியா? நம்ம ஆண்டின்னு எழுதக்கூடாது, ஆண்ட், ANT, ஆண்ட். அதுக்கு எழுதி முடிச்சு கீழே

0: இதுல இந்த லைன்லயே கசின்ஸ், கசின் யாருன்னா மாமா பொண்ணுங்க, மாமா பசங்க, அப்புறம் சித்தி பொண்ணுங்க, இவங்க எல்லாருமே நமக்கு கசின்ஸ் தான். இதுக்கு கீழே யுவர்ஸ் லவ்விங்லி, தங்களது அன்புள்ள அப்படின்னு போட்டு கம்மா போட்டு நம்மளுடைய பெயர் எழுதிட வேண்டிதான். அதுக்கப்புறம் அட்ரஸ் அந்த என்வலப் புட்டு போட்டு மாமாவுடைய பெயர், அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் எழுதி கட்டம் போட்டு முடிச்சிட்டா தேங்கிங் லெட்டர் ரெடி ஆயிரும்.
1: தேங்க்யூ மேம், தேங்கிங் லெட்டர் பற்றி சூப்பரான தகவலை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. நேரில் நிகழ்ச்சியில் அடுத்த நாம கேட்கலாம் பராசக்தி திரைப்படத்திலிருந்து பாடல்.

பயனுள்ள பல தகவல்களை வழங்கிட்டுருக்கிற வணக்கம் பரணியில் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பல தகவல்கள் வரிசை கட்டி காத்துட்ருக்குது. அதில் ஒரு தகவலை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நாளைக்கு நடக்க இருக்குது. அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய குடும்ப அட்டை, ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா, ரேஷன் கார்டு, அதில் பெயர் சேர்க்கணும், பெயர் நீக்கணும், இல்லை முகவரி மாற்றணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பொதுவாக இரண்டாவது சனிக்கிழமை நடத்துறது வழக்கம். எங்கே அப்படின்னா, உங்கள் பகுதிக்கு உட்பட்ட தாலுகா ஆஃபீஸ்க்கு, வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் நேரில் போய் இந்த முகாமை பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் பெயர் சேர்க்கணும், இல்லை பெயர் நீக்கணும், இல்லை முகவரி மாற்றணும், இல்லை இப்போ தான் எனக்கு புதுசாக குடும்ப அட்டை வாங்க போகிறேன் அப்படின்னா கூட இந்த முகாமை நீங்கள் பயன்படுத்தி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பரை ஆட் பண்ணணும், இல்லை வேறு ஃபோன் நம்பர் நான் மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த முகாமுக்கு வந்து மாற்றிக்கலாம். இது மட்டும் கிடையாது, உங்களுடைய ரேஷன் கடையில் இருக்கிற பொருட்களுடைய தரம் எப்படி இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னா கூட இங்கே நீங்கள் வந்து அதை புகாராக கூட தெரிவிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மக்கள் குறைதீர் முகாமில் இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் புதுசாக பெயர் சேர்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதுக்கான ஆதார் அட்டை, பிறப்பு இறப்பு சான்றிதழ், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. பெயர் நீக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி சான்றிதழ்களோடு நீங்கள் வர வேண்டியது கட்டாயம். அதுபோல் குடும்ப அட்டையில் கைபேசி எண்ணை நீங்கள் மாற்றணும், இல்லை நீங்கள் இப்போ தான் பதிவு பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோனையும் நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஃபோன் மூலமாக கூட தெரிஞ்சுக்கலாம். 9342471314 அப்படின்ற இந்த பொது விநியோக கட்டுப்பாட்டு அறைக்கு அலுவலக நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி கேட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பாட்டு கேட்டுடலாம். மாஸ்க் திரைப்படத்திலிருந்து 7:35.

இல்லை, 7:40 ஆக போகுது. அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்னென்னா, ஒரு அப்ரண்டிஸ் ஒர்க் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வர திங்கட்கிழமை காலையில் 10 அளவில் பேட்டையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஐடிஐயில் வச்சு தான் இந்த தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நடக்க இருக்குது. அதாவது நீங்கள் என்னனாலும் படிச்சுக்கலாம். நீங்கள் படிச்சிருந்த இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு வேலைக்கு நம்ம போகிறதுக்கு முன்னால் சில விஷயங்களை கற்றுக்கணுங்கிறது அவசியம் இல்லையா. அதுக்கான சான்றிதழ் வகுப்புகள் எல்லாம் நம்ம சேர வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைய சூழ்நிலையில் இருக்குது. இதையும் தாண்டி நமக்கு வந்து தொழில் பழகுனருக்காக பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகள் நிறுவனங்கள் வந்து நமக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இப்போ வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை ஒரு சூப்பரான முகாம் நமக்கு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம திருநெல்வேலியில் பேட்டை ஐடிஐயில் வச்சு காலையில் 10 அவ்வளோ நடக்குது. 8th, 10th, 12th நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கனாலும் இந்த முகாமில் வந்து நீங்கள் அப்ரண்டிஸ் ஒர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து இளங்கலை முதுகலை எது படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து என்ஜினியரிங் படிச்சிருந்தா கூட ஓகே, ஏதாவது சான்றிதழ் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அது கூடவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த முகாமில் வந்து கலந்துக்கலாம். நீங்கள் படிச்சிருக்க எல்லா கல்வி நிறுவனங்களுடைய சான்றிதழ்கள் எடுத்துக்கோங்க. 10th, 12th மார்க் ஷீட்டையும் கொண்டு வாங்க. ஜாதி சான்றிதழ், ஆதார் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் அளவு, புகைப்படம், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேட்டை ஐடிஐயில் காலையில் 10 அளவில் திங்கட்கிழமை நடக்க இருக்கக்கூடிய இந்த தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாமில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான தனியான நிறுவனங்களை நீங்கள் தேர்வு செஞ்சு கொள்ளலாம். இது கூடவே உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்காக தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்கிறாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 0462-234-2432 அப்படின்ற இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு கைபேசி எண் கொடுத்துருக்கிறாங்க. 9499-55-7900 அப்படின்ற இந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் பேட்டை பக்கத்தில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா நேராக கவர்மெண்ட் ஐடிஐக்கு போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பாடல் வந்துட்டு இருக்கு. யூத் திரைப்படத்திலேருந்து கேட்டுட்டு வாங்க. 7:42

நேரம் காலை 7:45. அடுத்ததான் நாம கேட்கலாம் இன்றைய தினம். இன்னைக்கு தேசிய கைத்தறி தினம். பெருமானாளோருடைய வாழ்வாதாரமாக விளங்குறது கைத்தறி நெசவு. பருத்தி மற்றும் மற்ற நூல்களை பயன்படுத்தி ஆடைகள், படுக்கை விரிப்புகள் தயாரிக்கின்றனர். கை மற்றும் கால்களை பயன்படுத்தி நூல் கொண்டு நெய்து ஆண் மற்றும் பெண்களுக்கான உடைகள் தயாரிக்கப்படுகிறது. கைத்தறி நெசவுக்கென்று புகழ்பெற்ற இடங்கள் சங்கரன்கோவில், ஆண்டிப்பட்டி என நிறைய சொல்லலாம். தற்போது நெசவுக்கென மிஷின்கள் வந்துவிட்டன. மேலும் செயற்கை நுண்ணிலைகளை பயன்படுத்தி மெர்லின், பாலிஸ்டர் என விதவிதமான துணிகளும் வந்துவிட்டன. அதனால் தானோ என்னவோ கைத்தறி தொழில் நலிந்து கொண்டே போகின்றது. பருத்தி மற்றும் பட்டு துணிகள் நம் உடலுக்கு மென்மையையும் பாதுகாப்பையும் வழங்கக்கூடியது. தமிழக அரசாங்கத்தினால் கைத்தறிக்கென்று தனித்துறையே உள்ளது. கைத்தறி தொழிலை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் இன்று தேசிய கைத்தறி தினமாக நாம் கொண்டாடிட்டிருக்கிறோம். நெசவாளர்களுடைய உழைப்பும் இந்தியோடைய பாரம்பரியத்தையும் சுதேச உணர்வையும் நினைவு கூற வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுது. 1905 ஆகஸ்ட் 7 இந்திய சுதந்திர போராட்டத்துடைய முக்கிய இயக்கமான சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. வெளிநாட்டு துணிகளை புறக்கணித்து நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட துணிகளை பயன்படுத்தணும் அப்படின்ற விழிப்புணர்வு கொடுத்தாங்க. இந்த வரலாற்று நாளை நினைவு கூர்ற வகையில் 2015 நம்ம இந்திய அரசு ஆகஸ்ட் 7 கைத்தறி தினமாக அறிவித்தாங்க. இந்த தேசிய கைத்தறி தினத்தில் அவர்களுடைய உழைப்புக்கு மரியாதை செலுத்தி ஹேண்ட்லூம் ஆடைகளை நம்ம வாங்குவோம், நமது பாரம்பரியத்தை போற்றுவோம், நெசவாளர்களை ஆதரிப்போம், கைத்தறியை காப்போம். நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து கேட்கலாம் மதுராசி திரைப்படத்திலிருந்து பாடல். அனிருத் மற்றும் ரவிஜி பாடியிருக்கிறாங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நெல்லை நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்த திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பழங்களுடைய விலைப்பட்டியல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 27 ரூபாய், கத்திரிக்காய் 25 ரூபாய், வெண்டைக்காய் 48 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 14 ரூபாய், தடியங்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 38 ரூபாய், முருங்கைக்காய் 28 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இஞ்சி கிலோ 200 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் 90 ரூபாய், சௌசௌ 32 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பூண்டு ரகங்கள் வாரியம் 250 ரூபாயிலிருந்து 330 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது. சோயாபீன்ஸ் 110 ரூபாய், சேம்பு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 42 ரூபாய். பழங்களுடைய விலைப்பட்டியல் என்னென்னா, எலுமிச்சை 60 ரூபாய், ஆப்பிள் 260 ரூபாய், அன்னாசி 70 ரூபாய், மாதுளை 200 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், வாழைப்பழங்களில் செவ்வாழை 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய். மட்டி 80 ரூபாய், நேந்திரன் கற்பூரவல்லி கோழிக்கோடு நாடு கிலோ 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நெல்லின் தகவல்களை பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்டது. நிகழ்ச்சியில் நாம கேட்கலாம் அடுத்ததா சுப்ரானா பாடல் வேட்டையன் திரைப்படத்திலிருந்து.

இப்படி ஜோடு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை தான் கேட்க இருக்கிறோம். வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் பல தகவல்களை அளித்தந்தே நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. பாடலை தொடர்ந்து நாம் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. கேட்கலாம் வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர்

0: ஐ முருகேசன் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது குத்தகை மற்றும் வாடகை என்பது பற்றி முன் நிகழ்ச்சியில் பார்த்தோம். அதில் தொடர்ச்சியாக வாடகை என்பது என்னங்கிறத பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். வாடகை என்பது மற்றொருவருக்கு சொந்தமான நிலம், கட்டிடம் ஆகியவற்றை மூன்றாம் நபர் உபயோகப்படுத்துவதற்கு பிரதிபலனாக குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் சொத்தின் உரிமையாளருக்கு வழங்கப்படும் ஒரு தொகையாகும். குறிப்பாக வாடகை என்பது குறுகிய கால ஒப்பந்தங்களாக இருக்கும். உதாரணமாக மாதம் மாதம் கொடுக்க சம்மதிக்கும் வீட்டு வாடகை, கடை வாடகை போன்றவைகள். குத்தகை என்பது நீண்டகால ஒப்பந்தங்களாக இருக்கும். நிலங்கள் அல்லது தொழிற்சாலைகளை நீண்ட காலம் பயன்படுத்துவது குத்தகை எனப்படும். குத்தகைக்கு கொடுக்கப்படும் மறுபயன் குத்தகை தொகை என்று அழைக்கப்படும், அதாவது லீஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். வாடகைக்கு விடப்படக்கூடிய மறுபயன் வாடகை தொகை, அதாவது ரெண்டல் அமௌண்ட் என்று நாம் சொல்கிறோம். அது நிலமாக அல்லது தொழிற்சாலையாக இருந்து குத்தகை ஏற்பட்டிருந்தால் அதன் மீது ஏற்படும் தாவாக்கள் என்பது பிரச்சனைகள், நீதிமன்ற வரைக்கும் செல்லக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி சொல்லக்கூடியது தாவாக்கள். அது போல அந்த குத்தகை இதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு சொத்துரிமை மாற்றுச் சட்டத்தின் கீழும், அது கட்டிடமாக குறுகிய கால ஒப்பந்தங்களாக இருந்தால் தமிழ்நாடு கட்டிடங்கள் குத்தகை மற்றும் வாடகை கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழும் வழக்கிட வேண்டும். வீட்டு வாடகை நிர்ணயம் செய்வது பற்றி தமிழ்நாடு கட்டிடங்கள் குத்தகை மற்றும் வாடகை கட்டுப்பாடு சட்டம் 1960 சில வரைமுறைகளை நிர்ணயித்துள்ளது. அதன்படி ஒரு வீட்டின் ஒட்டுமொத்த மதிப்பில் 9% வருட வாடகையாக கட்டிட உரிமையாளர் வாடகைதாரரிடமிருந்து வாங்க வேண்டும். அதே கட்டிடம் வணிக பயன்பாட்டிற்காக இருந்தால் வருடத்திற்கு 12% வாடகை நிர்ணயிக்க வேண்டும். உதாரணமாக வாடகைக்கு விடப்படும் குடியிருப்பு கட்டிடத்தின் மதிப்பு ₹2,00,000 என்றால் அதற்கு வருடத்திற்கு 9% என்றால் 18,000 ஆகும். இதனை 12 பிரிக்கும்போது மாதம் 1,500 வாடகையாக செலுத்த வேண்டும். இதுதான் நியாய வாடகை. வாடகைக்கு விடப்படும் குடியிருப்பு 4 கொண்டது என்றால் முதல் தளத்திற்கு மொத்த கட்டிடத்தின் மதிப்பையும், இரண்டாம் தளத்திற்கு கட்டிடத்தின் மதிப்பில் பாதியும், மூன்றாம் தளத்திற்கு கட்டிடத்தின் மதிப்பில் 1/3, 4 மொத்த கட்டிட மதிப்பில் 1/4 மதிப்பாக கொள்ளுதல் வேண்டும். அடுக்குமாடிகளை கொண்ட ஒரு குடியிருப்பு பகுதியில் வாடகைதாரர் அனுபவிக்கும் இதர வசதிகளான கார் பார்க்கிங், லிஃப்ட்டு இது மாதிரி போன்றவைகளுக்கு மொத்த மதிப்பில் அதிகபட்சமாக வருடத்திற்கு 7.5% தனியாக வசூலித்து கொள்ளலாம். இதெல்லாம் அந்த ஒப்பந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஒரு குத்தகையில் வந்து அந்த குத்தகை பிரச்சனைக்காக ஜப்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எந்தெந்த சொத்துக்களை ஜப்தி செய்ய முடியாதுன்னு பார்த்தா, எந்த ஒரு விவசாயியின் விவசாய கருவிகள், 1 உழவு கால்நடைகள், தாலி அல்லது திருமண மோதிரம், மங்கள அணிகள், வீடுகளின் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள், சமையல் பாத்திரங்கள், அடுத்த சாகுபடிக்காக வைத்துள்ள விதைகள், நெல் மற்றும் உரங்கள், குடும்பத்தினரின் படுக்கைகள் போன்றவற்றை ஜப்தி செய்யக்கூடாது. சூரியன் மறைந்த பின்னரும் சூரியன் உதிக்கும் முன்னரும் எந்த ஒரு பொருளையும் ஜப்தி செய்யக்கூடாது. அதுபோன்று கட்டடங்கள் வாடகை சம்பந்தமான ஒரு பொதுவான சில விஷயங்களை பற்றி பார்க்கும்பொழுது, வாடகை குறித்த தாவாக்களை வாடகைக்கு குடியிருப்போர் அல்லது கட்டிட உரிமையாளர் யார் வேண்டுமானாலும் தாக்கல் செய்யலாம். சென்னை போன்ற பெருநகரங்களில் சிறுவழக்கு நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. அதில் வாடகை தாவா குறித்த வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டும். மாநிலத்தின் இதர பகுதிகளில் அங்கு செயல்பட்டு வரும் மாவட்ட உரிமையல் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்ய வேண்டும். வாடகை தாவா வழக்குகளை விசாரிக்கும் மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பாயமாக செயல்படாத ட்ரிபியூனல். நியாய வாடகை சம்பந்தமாக பிரச்சனை எழும்போது கட்டிடத்தின் மதிப்பை அறிய அரசு அங்கீகாரம் பெற்ற பொறியாளர் மதிப்பீடு செய்வார். அரசு அங்கீகாரம் பெற்ற பொறியாளரை நியமனம் செய்வதற்கு வழக்கின் 2 உரிமை உண்டு. நீதிமன்றம் 2 நியமிக்கப்பட்ட பொறியாளர்கள் வழங்கிய மதிப்பை ஆராய்ந்து நீதி வழங்கும். வாடகைக்கு குடியிருக்கும் வாடகைதாரரை வீட்டை காலி செய்வதற்கு வீட்டின் உரிமையாளர் குடியிருப்பவருக்கு 3 அவகாசம் கொடுத்து அறிவிப்பு கொடுக்க வேண்டும். வீட்டை காலி செய்வதற்கான காரணமாக தனது மகனுக்கு அல்லது மகளுக்கு வீடு வேண்டும் என்றோ, அல்லது வீட்டை புதுப்பித்து கட்ட வேண்டும் என்றோ, அல்லது வீட்டை விற்பனை செய்வது குறித்தோ அறிவிப்பில் சொல்ல வேண்டும். அதாவது வீட்டில் குடியிருக்கும் வாடகைதாரரை காலி செய்வதற்கு வீட்டின் உரிமையாளருக்கு நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும். நியாயமான காரணங்கள் இன்றி குடியிருப்பவரை காலி செய்யுமாறு வற்புறுத்த முடியாது. வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவர் தொடர்ந்து 3 வாடகை செலுத்தவில்லை என்றாலும் குடியிருப்பவர் உள்வாடகை

0: வாடகைக்கு அல்லது மேல் வாடகைக்கு விடுவது, 3 மாதங்களுக்கு மேலாக வீட்டை பூட்டியே வைத்திருப்பது, வீட்டை சேதைப்படுத்துவது, சட்டவிரோத காரியங்களுக்கு வீட்டை உபயோகிப்பது போன்ற காரணங்களுக்காக வீட்டின் உரிமையாளர் வாடகைக்கு இருப்பதை காலி செய்ய வற்புறுத்தலாம். வாடகைதாரரை துன்புறுத்த வேண்டும் அல்லது இடைஞ்சல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீட்டின் உரிமையாளர் வாடகை வீட்டிற்கான தண்ணீர் மற்றும் மின்சாரத்தை நிறுத்துவது சட்டப்படி தவறு. வீட்டின் உரிமையாளர் வாடகைதாரருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கிட்டு மட்டுமே நிவாரணம் பெற முடியும். இது போன்ற சங்கதிகளை மீண்டும் ஒரு தொடரில் நாம் விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பேட்ட திரைப்படத்திலிருந்து நாகாஸ் அஜீஸ் மற்றும் இன்னோ கெங்கா பாடிய பாடல், அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களின் இசையில. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேசன் அவர்கள். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பேட்டை திரைப்படத்திலிருந்து நாகாஸ் அஜீஸ் மற்றும் இன்னோ கெங்கா பாடிய பாடல், அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களின் இசையில. கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: வேத ஓசையும் வீணையின் ஓசையும் விமலன் கீத ஓசையும் கிம்புரி ஓசையும் கிணியின் சீத ஓசையும் கணிகை மாதறிவையர் பரதநாத ஓசையும் முயங்குவதத்தினா நகரம். பரதநாட்டியத்தில் பதவர்ணங்களில் தூது என்பது முக்கிய அங்கம் வகிக்கிறது. தோழி தன் நிலையை சகியிடம் கூறி தலைவனிடம் சொல்லச் சொல்வது தூது. தூது என்பது ஒரு புரட்சிகரமான சொல். பெரும்பாலும் தூது வெற்றியடைவதில்லை. மாதரையும் தூதரையும் கொல்லேன் என்பார்கள். ஸ்ரீமத் இராமாயணத்தில் அங்கதன் தூது சென்றார், வெற்றியடையவில்லை. கந்தபுராணத்தில் வீரபாகு தேவர் தூது சென்றார், வெற்றியடையவில்லை. மகாபாரதத்தில் உலூக்கரை தூது அனுப்புவதற்கு சிந்தனை செய்யும் பொழுது உலகில் உண்டான சராச்சரங்களில் மூச்சு விடுபவை சிறந்தவை, அவைகளில் அறிவால் வாழுகின்றவை சிறந்தவை, அறிவுள்ளவைகளில் மனிதன் சிறந்தவன், மனிதர்களில் அந்தணன் சிறந்தவன், அந்தணர்களில் வித்வான்கள் சிறந்தவர்கள், வித்வான்களில் சித்தாந்தத்தை அறிந்தவன் சிறந்தவன், சித்தாந்தத்தை அறிந்தவர்களில் அறிந்தபடி செய்கின்றவன் சிறந்தவன், செய்கின்றவர்களில் பிரம்மத்தை பற்றி பேசுகிறவன் சிறந்தவன். தாங்கள் இந்த வகையில் சிறந்தவர்கள் என்று உலூகரை தூது அனுப்புவதற்காக முயல்கின்றனர். இத்தூதும் தோல்வியடைகின்றன. சஞ்சயனையும் தூது அனுப்புவதற்கு எண்ணுகிறார்கள். நிறைவாக கண்ணபிரானே தூது செல்வதற்கு தயாராகுகிறார். கண்ணபிரான் தூது செல்வதற்கு முன்பு சகாதேவனிடம், நீ உணர்வுடையவன், புகழுடையவன், ஆற்றல் உடையவன், உன் கருத்து யாது கூறுக என்றார். பெருமான் திருவுள்ளம் உருகுமாறு சகாதேவன் கூறுவனவாயின, கண்ணா நீ எவ்வாறு சிந்தித்து முடிவு செய்திருக்கின்றீரோ அவ்வாறே செய்ய வேண்டியதுதானே. அடியேன் ஏன் கேட்க வேண்டும்? மாட்டை கேட்டுவிட்டு வண்டியில் பூட்டுவான் எங்காவது இருக்கின்றானா? மாட்டுக்கு என்ன சுதந்திரம் உள்ளது? இந்த உடம்பு வண்டி, ஆன்மா மாடு, பிரணவ வாயு பூட்டாங்கயிறு. நீர் செலுத்துகிறவர். எங்களை எந்த வண்ணம் செலுத்துவீரோ அது உமக்குத்தானே தெரியும். எங்களை ஏன் கேட்கிறீர்? நீர் சென்றாலும் சரி, நின்றாலும் சரி, துரியோதரன் நாடு தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி, கிருஷ்ணை கூந்தலை விரித்தாலும் சரி, முடிந்தாலும் சரி, எல்லாம் சரியே. முடிவில் முடிகின்ற முடிவு உமக்கல்லவா தெரியும்? அடியேனுக்கு தெரியுமா? உமது மாயை ஒருவரும் அறியார்கள். உமது கருணையால் அடியேன் அறியன். ஆதலால் உமது சித்தப்படி செய்யும் என்றான். இந்த உரையாடலை பெரியசாமி தூரன் அவர்கள் தான் இயற்றிய பைரவி ராகத்தில் ஆதிதாளத்தில் அமைந்த பதவர்ணத்தில் விண்ணும் மண்ணும் மயங்க விந்தை புரிந்தவன் என்று பாடியிருக்கிறார். இந்த வகையில் கண்ணன் சென்ற தூதும் வெற்றியடையவில்லை. ஒரு தூது மட்டும் வெற்றியடைந்ததாக நம்மால் அறிய முடிகிறது. அதாவது சுந்தரருக்காக இறைவனே சென்ற தூது வெற்றியடைந்தது. இதனை அருணகிரிநாதர் அருளிய திருவாவினங்குடி திருப்புகளில், அதாவது பழனி திருப்புகளில், பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா என்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: இதுவரை வேதமும் நாதமும் உரையினை கேட்டீர்கள். உரையினை வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேர் அவர்கள்.

இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு சிங்கம் 2 திரைப்படத்துல இருந்து. சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களின் இசையில கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கிறீங்க இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
2: வணக்கம் வணக்கம் வாரு மந்திரியாரே, உமது வருகைக்காக தான் காத்திருந்தேன்.
1: அப்படியா, என்ன விஷயமா?
2: அடுத்த வாரம் நமது ராஜமாதாவின் பிறந்த நாள் வருகிறது, அதற்கான முன்னேற்பாடுகளை செய்துவிட வேண்டும்.
1: அப்படியே செய்து விடுவோம் அண்ணா.
2: சிறப்பு விருந்தினர்களுக்கு விருந்து தடபுடலாக இருக்க வேண்டும்.
1: சீரும் சிறப்புமாக செய்து விடுவோம். ராஜமாதாவின் பிறந்த நாள் அன்று வழக்கமாக விருந்தினர்களுக்கு பரிசாக பட்டாடைகளை வழங்குவீர்கள் அல்லவா?
2: ஆமா, அந்த விஷயத்தை எப்படி மறந்தேன்.
1: அதை நினைவுபடுத்துவதற்கு தானே இந்த மந்திரியார் இருக்கிறேன்.
2: வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உம்மை நீரே புகழ்ந்து கொள்வது.
1: நான் 73 இலக்கிய மன்னரின் மந்திரி அல்லவா?
2: அதுதான், என்னை போலவே இருக்கிறீர். சரி சரி, அதற்கான ஏற்பாட்டை மறக்காமல் செய்து விடுங்கள்.
1: மன்னா, இந்த ஏற்பாட்டில் மட்டும் ஒரு சிறு மாற்றம் செய்து கொள்ளலாமே. இதனால் தங்களுக்கு பெயர் புகழ் பெருமையும் கிடைக்கும்.
2: ஆஹா, அப்படி என்றால் நிச்சயம் அதை செய்தாக வேண்டும். வரலாற்றிலும் இடம் பிடிக்க வேண்டும். வரலாறு மிக மிக முக்கிய மந்திரியாரே.
1: ஆமன்னா, வரலாறு மிக மிக முக்கியம். நாம் மெஷினில் தயாரிக்கப்படும் பட்டாடைகளுக்கு பதிலாக கைத்தறி ஆடைகளை ஏன் கொடுக்க கூடாது?
2: கைத்தறி ஆடைகளா மந்திரியாரி? நாம் ஏன் கைத்தறி ஆடைகளை கொடுக்க வேண்டும்? இதன் மூலம் வரலாற்றில் எப்படி இடம் பிடிக்க முடியும்? எனக்கு கொஞ்சம் புரியவில்லையே.
1: கைத்தறி ஆடை இந்தியர்களின் பாரம்பரியத்தை குறிக்கிறது. சிறு தொழிலான கைத்தறி நெசவில் கிட்டத்தட்ட 43 லட்சம் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த தொழில் இந்தியாவின் கிராமப்புறங்களில் அதிக வருமானத்தை தருகிறது.
2: என்ன, இவ்வளவு லட்சம் மக்கள் இந்த தொழிலை செய்து வருகிறார்களா? என்னால் நம்ப முடியவில்லையே. ஆமாம், அப்படி என்றால் இதன் உற்பத்தி எவ்வளவு இருக்கும்?
1: உலகம் முழுவதிலும் இருந்து உற்பத்தியாகும் ஆடைகளில் கிட்டத்தட்ட 95% கைத்தறி ஆடைகள் நமது இந்தியாவில் தான் தயாரிக்கப்படுகின்றன.
2: ஆச்சரியமாக உள்ளது, நமது தமிழ்நாட்டில் இந்த கைத்தறி ஆடைகளை எங்கெல்லாம் தயாரிக்கிறார்கள்?
1: ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு, பெருந்துறை, கோபிச்செட்டிப்பாளையம், நம்பியூர், சத்தியமங்கலம், புஞ்சை புளியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் கைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர்.
2: சேலம் பகுதியில் பட்டு தயாரிக்கப்படுவதாக, கைத்தறி செயல்படுவதாக எனது நண்பன் கூறினானே.
1: தென்னிந்தியாவின் முதன்மை கைத்தறி மையங்களில் சேலமும் ஒன்றாகும். புடவை, வேட்டி, அங்க வஸ்திரம் ஆகியவை பட்டு நூல் மற்றும் பருத்தி நூலால் செய்யப்படுகின்றன. 75,000 மேற்பட்ட கைத்தறிகள் மூலம் இங்கே வேலை செய்கின்றனர். ஆண்டுக்கு உற்பத்தி செய்யப்படும் துணியின் மொத்த மதிப்பு மட்டும் 5,000 கோடி என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.
2: அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய வருமானத்தை தருகிறதா இந்த ஒரு மாவட்டம்?
1: ஆம் அண்ணா, இந்த கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கவும் கைத்தறி தொழிலை ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு வருடமும் August 7 நமது இந்தியாவில் தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுகிறது.
2: வருடத்தில் எத்தனையோ நாட்கள் இருக்க இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 7 மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறார்கள்?
1: இந்திய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த சுதேசி இயக்கம் உள்நாட்டு பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் 1905 தொடங்கப்பட்டது. இதனை நினைவு கூறுதல் மற்றும் கைத்தறி நெசவாளர்களை சிறப்பிக்கும் வகையில் 2015 முதல் ஒவ்வொரு ஆண்டும் August 7 தேசிய கைத்தறி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாட்டின் பொருளாதார செயல்பாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பினை வழங்கும் தொழிலாக கைத்தறி தொழில் விளங்கி வருகிறது. தமிழ்நாட்டின் கைத்தறி பிரிவு 1000 மேலான வரலாற்று சிறப்பு மிக்கது. நெசவாளர்கள் மிக சிறந்த கைத்தறனுக்கான பாரம்பரியத்தையும் கொண்டது.
2: கைத்தறி ஆடைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அதன் பின்னே இவ்வளவு பெரிய வரலாறும் இவ்வளவு பெரிய உற்பத்தியாளர்களின் உழைப்பும் இருக்கும் என்று சற்றும் நான் எதிர்பார்க்கவில்லை. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் வகையில் அனைவரும் கைத்தறி துணிகளை அதிக அளவில் வாங்கி பயன்படுத்திட வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு அறிவித்து விடுங்கள். சிறப்பு விருந்தினர்களுக்கு நாம் கைத்தறி ஆடைகளை பரிசளிப்போம். ஆமா மந்திரியாரே, நாட்கள் குறைவாக இருக்கிறது. கைத்தறி ஆடைகள் தயாரிக்க நீண்ட நாட்கள் பிடிக்கும். ஒரு வாரத்தில் எப்படி எல்லாம் தயாராகும்?
1: அரண்மனை கணக்காளரிடம் முன்பணம் வாங்கி போன மாதமே ஆர்டர் கொடுத்து எல்லா கைத்தறி துணிகளையும் வாங்கி வைத்து விட்டேன்.
2: சபாஷ் மந்திரியாரே, சபாஷ். நல்ல செயலை செய்திருக்கிறீர். நான் வரலாற்றில் இடம் பிடிக்கும் போது உமது பெயரையும் கல்வெட்டில் முதலில் இந்த 73 இளையசி மன்னரின் பெயர், அதன் பிறகு இடம் இருந்தால் ஓரமாக உமது பெயரையும் எழுத வேண்டும் என்று ஆணையிடப் போகிறேன்.
1: மிக்க நன்றி மன்னா. யோசனைகளை எல்லாம் அள்ளித் தெளிப்பது நான் தான், ஆனால் பெயர் வாங்குவதெல்லாம் இந்த மன்னர்.
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர்

இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடல், மனோஜ் பட்நாகர் இசையில. கேட்டுட்டே நினைஞ்சிருங்க, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 8:45. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இப்போ உங்களுக்காக ஐயா திரைப்படத்திலிருந்து கே கே ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க.

0: நேரம் 8:50. இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கா சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒருத்தர் அவசரமா போய்கிட்டு இருந்தார். எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர். கடைக்கு போறேன் சார் சாமான் வாங்கறதுக்கு அப்படின்னார். அங்க போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர். கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போறோம், இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னார் அலட்சியமா. இப்போ அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலில் இறங்குறப்பவும் நாம் நல்லா ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் 5 அப்படின்னார். உதாரணமாக ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட அவன் வந்து 5 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார் அவர். முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மூணாவதாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது, அது என்னென்னா அந்த பொருளை அடையிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்கள். நாலாவதாக அந்த பொருளை அடையிறது மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும். அஞ்சாவது அந்த பொருளை அடையிறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பெரியவர் பேசுறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா, தத்துவம்தான். அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது, அது ரொம்ப அவசியமாக இருக்குது. பேரின்ப நிலைன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லேயும் இந்த 5 விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா அர்த்த பஞ்சகம். வைணவ சமயத்தில் அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கடைக்கு போகிறது மாதிரி கடவுளை பார்க்க போகிறப்போ நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா. முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன, அதோட தன்மைகள் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்னென்னா பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர். ரெண்டாவது நாம் யார், நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ இதை நான் சொல்கிறேன்னு இது என்னுடையதுன்னு சொல்கிறது தப்பு தானே. அப்புறம் மூணாவது விஷயம் பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு வழி எது, இதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து உபாய ஸ்வரூபம் அப்படின்னு பேர். நாலாவது விஷயம் நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேர். அஞ்சாவது அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் யாவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இது வந்து விரோதி ஸ்வரூபம், இதைத்தான் தடையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு, ஜீவாத்மாவை பற்றிய அறிவு, உபாயம் பற்றிய அறிவு, புருஷார்த்தம் பற்றிய அறிவு, இந்த 4

0: அறிவுக்கும் எதிரடையாக, அதாவது அதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு, விரோதி சொரூபம். என்ன இது, தகவலில் ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ தத்துவம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான். காதில் போட்டு வச்சா எப்போவாவது உபயோகப்படும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம், போகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னார். நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்டு, சரி சார் நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் அந்த ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே, அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னார். என்ன ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு? அதாவது தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. உடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது, உடனே போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் தான் சார் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னார்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: இப்ப உங்களுக்காக தெனாலி திரைப்படத்தில் இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கமலஹாசன், சித்ரா, கிளின்டோன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றும் இன்றும் வேலை முடிந்து வீடு திரும்பும் நபரின் எதிர்பார்ப்பு எவ்வாறு உள்ளது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்றவர்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் அன்பினர் யார், இங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: கோயில பழனிசாமி பேசுறேங்கம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: அன்றும் இன்றும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது எதிர்பார்ப்புகள், அன்னைக்கு எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தாங்கம்மா.
1: சரிங்க.
2: ஒரு சந்தோஷம் இருக்கும். எவ்வளவு அழுப்பு சலுப்பு இருந்தாலும் வீட்டுல போய் மழலை முகத்தை பார்க்கும் போது அந்த ஆனந்தமே வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா கையில ஒரு 100 கம்மி, 1000-2000 இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்.

0: இல்லாம இன்னைக்கு கைபேசி இருக்கனால வெளியில வரும்போது வேலைக்கு வரும்போது எங்காவது ஒரு மரத்துக்கடியில் வண்டி நிறுத்திட்டு போன் பார்க்கலாங்கிற எண்ணத்துலதாமா இருக்கு.
1: சரிங்க,
0: அன்னைக்கு அந்த எண்ணங்கள் இல்ல, ஏன்னா சூழ்நிலைகள் மாறி இருக்கு. கைபேசி இல்லை இல்லைங்களா, இருந்தா ஒரு வேலை அந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு யூகத்துல கணிக்க வேண்டியதா ஒரு சூழல் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இப்போ இந்த பட்டன் சிஸ்டத்துல போன் வந்தப்ப கூட வேலையை போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசின தருணம் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு டச் போன் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே போன் பேசிதான் கூப்பிட்டுக்கிறாங்க, காபி கொண்டு வா, டீ கொண்டு
1: வா. மாடியில இருந்தாங்கன்னா கீழ இருந்து போன் அடிச்சு கீழே வாங்க சாப்பிட அப்படின்ட்டு.
0: ஆமா ஆமா, இந்த அந்த மாதிரி தருணங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி இப்படியே போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், மனிதன் வந்து வருங்காலத்துல இன்னும் எப்படி இருப்பாங்கன்னே கணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குங்கம்மா.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: அதை வந்து கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னா கைபேசியை வந்து கொஞ்ச நேரமாவது விடுதலை கொடுக்கணும்.
1: கண்டிப்பா, நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர்.
2: இனிய காலை வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: மிக்க மகிழ்ச்சி மேம். அன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல வந்த உடனேயுமே பசங்களை தேடுவாங்க, பசங்க இவங்க பெற்றோர். அது குறிப்பிட்ட அப்பா வந்து தன் பையன் ஸ்கூல்ல நடந்த விஷயத்த ஏதாவது சொல்லுவானா, அவங்க கிட்ட இன்ட்ரெஸ்டா பேசலாம், செய்யலாம், ஃபேமிலி மெம்பர்ஸோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வருவாங்க.
1: சரிங்க,
2: இன்றைய காலகட்டத்துல ஒரு அரை மணி நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாமா? என்ன ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் மேம். அப்ப வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வேலையில இல்ல, ஓரளவுக்கு இருந்தது. இப்ப அங்க அப்ப வந்து குடும்ப உறுப்பினர்கள் கூட டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியினாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அமைதியான
1: சூழ்நிலை, ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு எப்படா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கு.
2: அதே மாதிரி மேம், அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஏதாவது நமக்கு வாய்க்க ருசிய சமைச்சு தர மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். கொரோனா பஜ்ஜி போண்டா இது மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம்.
1: ஆனா
2: இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னு
1: வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாங்கன்னு
2: இருக்குதா? வீட்டுல இருக்கிறவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க, ரெண்டு பேரும் உட்கார்ந்து அட்லீஸ்ட் அக்கடான்னு அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். அப்ப முன்னாடி பெண்கள் வீட்டுல இருக்கிறதுனால ஆண்கள் எதிர்பார்ப்பாங்க என்ன ருசியா
1: ஏதாவது செஞ்சிருப்பாங்களான்னு சொல்லி.
2: இன்றைய காலகட்டத்துல பாவம் அவங்களும் வேலை போறதுனால அவங்க எதிர்பார்ப்பாங்க என்ன கொண்டுட்டு வந்திருக்கிறாரு, இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, நம்ம நிம்மதியா கடை ரெஸ்ட் பண்ணலாமான்னு இந்த ரெண்டு டிஃபரன்ஸும் பார்க்க முடியதா இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. நன்றி கலந்துட்டதுக்கு.
2: நன்றி நன்றி
1: நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடுறோம். அண்ணாமலை திரைப்படத்தின் பாடல் வந்துட்டே இருக்கு, எஸ்பிபி சித்ரா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:12 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பனே ஏர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: பாளையங்கோட்டையில இருந்து காமராஜ்.
0: சொல்லுங்க.
1: வேலைக்கு இதை சென்று விட்டு வீட்டுக்கு திரும்புவது இல்லை எதிர்பார்ப்பேன்னு கேட்டிருக்கீங்க.
0: ஆமா, அன்றும் இன்றும்.
1: அன்றும் இன்றும் எல்லா நாளும் வந்து அவங்க எதிர்பார்க்க வந்து வேலைக்கு சென்று விட்டு வீட்டு வந்தவன கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு அதை எதிர்பார்ப்பாங்க.
0: சரிங்க.
1: வேற எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது.
0: அப்படியா, நீங்க அதை தான் எதிர்பார்த்து வீட்டுக்கு வருவீங்களா? எதையுமே பேசிட கூடாது, வந்ததும் ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே அங்க உள்ள டென்ஷனை காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பா இருக்கும். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட பேசுகிற வந்து ஒண்ணும் தெரியாது.
0: சரி, அதுக்கப்புறம் எதுனாலும் கேட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் எங்களை விட்டுருங்க, நாங்க வெளியே வேலை பார்த்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா?
1: ஆமா, கொஞ்சம் அமைதியா இருந்தாங்கன்னா அவங்க இந்த நடந்தது எல்லாம் கொஞ்சம் அசைப்பட்டு கொஞ்சம் தெளிவா வருவாங்க.
0: கண்டிப்பா வீட்டுக்கு வரும்போது இன்முகத்தோட வரவேற்கணும், ஆனா எதுவுமே பேசக்கூடாதுங்கிற மாதிரி. அப்படிதானே?
1: எதுவுமே வரவேற்க வேண்டாம், கொஞ்ச நேரம் அமைதியா.
0: அதாவது இன்முகத்தோட வரவேற்கிறது சிரிச்சபடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபி எதுவும் கொடுத்து நம்மள வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விடணும் அப்படின்னு சொல்றீங்க.
1: அந்த அளவுக்கு கூட எதிர்பார்க்க மாட்டாங்க ஆண்கள். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும்னு தான்
0: எதிர்பார்ப்பாங்களா? சரிங்க.
1: அந்த அமைதியை எடுத்ததுனாக்க அப்புறம் தான் ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் எதுனாலும் அவங்க
2: எங்க அப்பா அம்மா வந்து பாசத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. எங்க மனைவி வேலைக்கு விட்டு வந்தா வீட்டுல எப்ப மனைவி எப்ப வரும், எங்க வீட்டு எப்ப வரும், அழகா நானே சாப்பாடுக்கு. ஏன்னா ஒரு மாஸ்டர்.
0: சரி சரி.
2: அவங்களுக்கு விதவிதமா பொங்கி
0: வச்சிருவாங்க.
2: கண்டிப்பா அவங்களுக்கு அதே மாதிரி பணம் வந்து எப்ப வேணாலும் நினைக்காது மேடம். பாசம் வந்து எப்போதுமே கூடயே இருக்கும் மேடம்.
0: அருமை அருமை. அப்ப நீங்க அப்பா உங்க அப்பா தேடினாங்க, இப்ப நீங்க தேடிட்டு இருக்கீங்க உங்க பிள்ளைங்களை அப்படின்னு சொல்றீங்க. எதிர்பார்ப்பு வந்து
2: நம்ம பிள்ளைகள் பாருங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காத்திருப்பாங்க.
0: சரிங்க.
2: அதே மாதிரி பிள்ளைகள் வரும்னா நான் மனக்கட்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கே
0: போயிடுவேன். சரி, வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ உன்னிமேனன் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: 105.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 22 நிமிடத்துல நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலிந்தகமான சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: வாழ்த்துக்கிழமை. அன்பும் இன்றும் மேலே முடிந்து வீடு திரும்பும் நபர்கள் ஏறுபாப்பு எவ்வாறு உள்ளது?
1: ஆமா,
2: உண்மையிலேயே அந்த காலங்கள்ல திருமணம் ஆகி புதுசுல ஒரு குழந்தையோட ரெண்டு குழந்தையோட இருக்க நேரங்கள்ல ஏதாவது பிள்ளைகளுக்கு பண்டம் பலகாரங்கள் வாங்கிட்டு மனைவிக்கு ஏதாவது பிடித்த பொருள்களை வாங்கிட்டு அப்படி சந்தோஷம் வந்த காலங்கள் நிறைய. ஆனா இந்திய காலகட்டத்துல அப்படி இல்லாம வீட்டுக்குள்ள பூந்த உடனே வீட்டு வாடகை கொடுத்தனும், ஜாஸ்தி தீண்டுட்டு வழிய கிடைக்கு ரூபா கொடுக்கணும், இது இல்லாம ஒண்ணு காலேஜ் புது கட்டணும்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு இப்படிங்கிற மாதிரி ஒரு பல பிரச்சனைகளை தாங்கிட்டு தான் வர்றான். அந்த வீட்டுக்கு வரும்போதே ஒரு எண்ணங்களே ஒரு மாறுபட்ட எண்ணங்களோட இருக்கு. அந்த காலத்துல உள்ள எண்ணங்கள் ஒரு சந்தோஷ எண்ணங்கள், இப்ப வந்து ஏண்டா வர்றாங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களோட தான் வீட்டுக்குள்ள வர வேண்டியிருக்கு. அந்த காலத்துல உள்ள நினைவுகளை நினைவுபடுத்தி நெல்லை ரெயின்போக்கு நன்றி விரும்பி விடைபெறுகிறோமா?
1: நன்றி. நன்றி, நன்றி கலந்துட்டதுக்கு. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். நல நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: அதாவது ஒரு காலகட்டத்துல வந்து இந்த வெளியில போயிட்டு வரக்கூடிய அந்த வேலைக்கு போயிட்டு அப்புறம் வந்து உத்தியோகம் முடிஞ்சு வரக்கூடியவங்க வந்து தங்களுடைய தாய் தகப்பனாருக்கு என்ன தேவை இருக்கும் சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க. உடனே கைகால் அலம்பிந்து அப்பா அம்மாட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னு அப்படிலாம் கேட்டுட்டு அவங்க கேட்ட பொருள் இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான பொருளை கொண்டு கொடுப்பாங்க. அப்புறம் மனைவி மக்களுக்கும் கொண்டு கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் அதை அறிக்கை போயிடுத்தோம். ஏன்னா வந்து வீட்டுல அப்பா அம்மாவே அதிகமா யாரு வீட்லயும் இல்லை, மனைவி பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க மனைவி மக்களுக்கு தேவையானது வாங்கிட்டு வராங்க. அது கூட இப்போ ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோ, நான் கேஷ் வந்து ஜிபேல பண்ணிடுறேன் சொல்லிட்டு அப்படி உள்ள சூழ்நிலை இப்போ நடந்துட்டே இருக்குது.
1: சரிங்க, அப்படி மாறிடுச்சுங்கிறீங்க?
3: ஆமா, நிச்சயமா மாறிடுச்சு. ஏன்னா வந்து அவங்களுக்கு வரும்போது பஸ்ஸோ இல்ல டூ வீலர்ல வரும்போது இன்னொரு ஷாப்பிங் சென்டர்ல போய் அங்க வெயிட் பண்ணி அப்படி வருஷம். ஏன்னா இவங்க வேலை முடிஞ்சு உத்தியோகம் முடிஞ்சு களைப்பா வருவாங்க. எப்படா வீட்டுல வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வருவாங்க. அதுல வந்து இப்ப உள்ள நடைமுறை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒத்துழைக்கிறது.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நீர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமாக உங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, உன்னிமேனன் பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:30 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: கணேசன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: அதாவது அந்த காலம் வந்து எதிர்பார்ப்பு வந்து அந்த காலத்துல அதிகமா இருந்தது.
0: எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்தது?
1: எதிர்பார்ப்புன்னா எல்லா விதத்திலயும், அதாவது ஒரு ஒரு வீட்டுக்கு வர்றோம், வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வேலை பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துட்டு வர்றவருக்கும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவர் ஏதாவது கொண்டு வருவாருங்கிற விதத்திலயும் சரி, எதிர்பார்ப்பு ரொம்ப இருந்தது.
0: சரிங்க.
1: இப்ப வந்து இந்த ஆன்லைனு நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல எல்லாம் பண்ணிடலாங்கிற முறை வந்த பிறகு, நாகரிகம் மாறின பிறகு எல்லாமே வந்து குறைஞ்சு போச்சு மேடம்.
0: சரிங்க.
1: ஆமா, அது போன்லயே பேசிக்கலாம். முன்னாடி போன்ல பேச முடியாது அந்த காலம்.
0: ஆமா,
1: இந்த காலம் வந்து போன்ல பேசிக்கலாம். என்னப்பா எப்படி இருக்க அப்படியா, இந்த வரேன், இப்ப வேலை முடிச்சுட்டு வரும்போது வர்றேன், அப்படியா சார் இப்பவுமே வர்றேன் சொல்லிட்டு எதுனாலும் பண்ணலாம், போன் வசதி இருக்கு.
0: ஆமா
1: ஆமா, இந்த மாதிரி மாற்றங்களால வந்து எதிர்பார்ப்புகள் வந்து இப்ப குறைஞ்சிடுச்சு, தேவையும் குறைஞ்சிடுச்சு மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: This call is now being recorded.
0: லைன்ல இருக்கீங்க?
3: காலை வணக்கம்ப்பா.
0: ஆ சொல்லுங்க.
3: தேனி மாவட்டம் சின்னமூர் சசிகலா பேசுறேன்ப்பா.
0: ஆ சொல்லுங்கம்மா.
3: அன்னைக்கு வேலை முடிஞ்சு வரணும் போலப்பா, வரவரப்பா வருவோம்ப்பா.
0: ம் ம்.
3: காரணம் என்னன்னு, ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போயிருங்க.
0: ஆமா.
3: வீடு வந்து ஒரு அலங்கோலமா இருக்குப்பா.
0: சரிங்க.
3: அப்ப நீங்க பாட்டு போட்ட மாதிரி ரெசகர் பறக்குது அண்ணாமலை சைக்கிள் மாதிரி. நாங்க என்ன செய்வோம், பறந்து பறந்து வீட்டை போற ஒழுங்குபட்டு சுத்தப்படுத்திட்டு வெளியிலிருந்து வரும்போது ரெண்டு பை இருக்கு எங்களோட.
0: அப்ப நீங்க வரும்போதே வந்து யோசிச்சுக்கிட்டே வருவீங்க, என்ன பண்ணலாம் வீட்டுல போய், என்னலாம் பண்ணணும் அப்படின்னு.
3: ஆமாப்பா, ரெண்டு பைய வரும், ஒண்ணு ஈட்டபிள்ஸ் இருக்கு, ஒண்ணு காய்கறி இருக்குப்பா.
0: சரிங்க.
3: வீட்டுக்கு வந்தவனே பிள்ளைகளுக்கு வந்து பசியாறுவதற்கான தேநீர் ஏதோ போட்டு கொடுத்துருவோம். பெரியவங்க இருந்தா ரொம்ப கவலைப்படுவோம், பையன் எப்படி இருக்காங்களோ, என்ன பதட்டம்
0: இருக்குப்பா.
3: இரவு நேர உணவு வரை தயாரிக்கணும், ரொம்ப அழுப்பா இருப்பா உடம்பு. இப்ப அப்படி இல்லப்பா, ஜாலியோ ஜாலிப்பா. என்ன காரணம்னா, ரெண்டு பேரும் பணிக்கு போறதுனால வீட்டுல ஒரு பணியாளர் நியமிச்சிரு, உதவிக்கு ஆள் நியமிச்சிருப்போம். அவங்க வந்து எல்லா வேலையும் பாத்துருவாங்க, பிள்ளைகளையும் கவனிச்சுக்கிருவாங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல பிள்ளைகள் டியூஷனுக்கு ஓடி போயிருதுங்க, அவங்க இரவு நேர உணவு சமைச்சிட்டு போயிருவாங்க. அப்படி சமைச்சிட்டு போகாட்டி கவலை இல்ல, ஏற்கனவே செல்போன் இருக்குல்லையா,
0: ஆர்டர் பண்ணிக்கலாம்,
3: சாப்பாடு வந்துருது, வீட்டுக்கே காய்கறி வந்துருது, வீட்டுக்கே எல்லாம் வந்துருது. நான் சாப்பிட வேண்டிய கடமைதான்ப்பா. மீதி நேரத்தை தொலைக்காட்சி பார்த்தா ஜாலியா செல்ல பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இரவுல தூங்க செல்லலாம்ப்பா.
0: எதிர்பார்ப்பே கம்மி ஆயிடுச்சு. அட்டகாசமா கலந்துகிட்டு அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த அன்பு நேயர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கோப்ரா திரைப்படத்துல இருந்து ஏ ஆர் ரகுமான் அவர்களின் இசையில பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 96.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 38 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: ஆர்ஜே பிரேமி அவர்களுக்கு நேர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். அம்மா, அன்று வீட்டுக்கு வந்தவங்க நடந்து வந்தாரு, கணவர் வந்து நடந்து, அம்மா அப்பா வந்து நடந்துதான் வீட்டுக்கு வருவாரு அல்லது சைக்கிள்ல வருவாரு.
1: சரி,
2: வீட்டுல திண்ணையில உட்காருவாரு, அங்க கைய அந்த பக்கத்துல தொட்டியில கைய கழுவிட்டு உட்காருவாரு. அங்க அம்மா உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வருவாரு. அங்க சாதாரணமான ஒரு வாழ்வாதாரம் வாழ்க்கை இருந்தது.
1: சரிங்க,
2: அது நடைமுறையும் அப்படிதான். ஒண்ணும் சைக்கிள்ல வருவாரு அல்லது நடந்து வருவாரு அந்த காலத்துல உள்ள வீட்டு தலைவர்கள். இப்போ அப்படி கிடையாது, இரண்டு சக்கர வாகனம் அல்லது கார்ல தான் வராங்க.
1: சரிங்க,
2: வரும்போதே அடுத்தாப்புல வந்து அவங்க வேலையில அந்த வாட்ஸ்அப் போன்ல கையாந்து அதோட தான் வராங்க. பின்னால தொடர்ந்து அந்த வேலை வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு தொடரத்தான் செய்யுது.
1: சரி,
2: அதான் போச்சுன்னு வைங்களேன், வீட்டுல வீட்டம்மா இருக்காங்களான்னா அவங்க எனக்கு இப்பதான் எனக்கு நான் வேலை அவங்க
1: வேலை வேலையும் முடிச்சுட்டு உட்காந்து டிவி பாக்குறேன்
2: அப்படி, அல்லது அவங்க டிவி இது முடிச்சுக்கிடுறேன் அப்படி அவங்க இந்த இடைவேளை வரும்போதுதான் இவரை கவனிப்பாங்க. அதனால இப்ப உள்ள அதான் இது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம், ஒரு பரிணாம வளர்ச்சி. இன்னும் என்னெல்லாம் வரப்போதோ தெரியல. ஏன் கணவரை வந்து ரோபோ வந்து வரவேற்றாலும் ஆச்சரியம் இல்ல. வீட்டம்மாவுக்கு பதிலா ஒரு வீட்டு அதுக்கு ஒரு ஆள் வச்ச மாதிரி ரோபோ வச்சு அது ரோபோட் வச்சா கூட ஆச்சரியம் கிடையாது. அதான் என்னுடைய கருத்துமா.
1: நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்.

0: வணக்கம்.
1: ஹலோ,
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: தோரங்கார்ல இருந்து முத்து ஆசார் பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க.
1: சிறந்த தலைப்பு வாழ்த்துக்கள்.
0: அன்னைக்கு
1: வேலையை போச்சதெல்லாம் இங்க இருந்து கஷ்டப்பட்டு தான் பஸ்ல தான் போகணும், இல்ல நடந்து தான் போகணும், வேற வழியே கிடையாது. அதே வேலை பூச்சி போயிட்டு வரைய பிள்ளைகள் எல்லாம் பொருள் சாப்பிட பொருள் வாங்கிதான் இருந்து கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு வரணும் அன்னைக்கு.
0: சரிங்க.
1: இன்னைக்கு அப்படி இல்ல, இன்னைக்கு என்ன எங்க போனாலும் டூவீலர் இருக்கு, கார் இருக்கு, போயிட்டு போயிட்டு வரதுல பிள்ளைகள் போன் மூலம் மட்டும் சொல்றான், எப்போ எனக்கு அழுதுவா வாங்கிட்டு வா. அப்புறம் ஊர் பொருள் சிப்பும் போது நம்ம பண செலவு அதிகமாகு.
0: சரிங்க.
1: அது அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நாம பொருளை வாங்கிட்டு வரதுல நோய்கள் நமக்கு யாரும் கிடையாது, விபத்தும் கிடையாது. அன்னைக்கு இன்னைக்கு எப்படி நோய்களும் விபத்து நம்ம கூடுதலா இருக்கு. நம்ம ரொம்ப கவனத்துல கொண்டுகிட்டு ஒவ்வொரு ஆளும் பரவாயில்ல என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துறேன். நன்றி நன்றி நன்றி
0: நன்றிங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பனேர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அரண் திரைப்படத்துல இருந்து கார்த்திக் ஆஷா மேனன் பாடிய பாடலை கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:47 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இதே காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியாவர்.
0: நலமா இருக்கும் சொல்லுங்க.
1: அதாவது முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வேலை முடிஞ்சு வரேன். வரும்போது கதவை திறகுறதுக்கு முன்னால என்னுடைய பாத நிகழ் சத்தம் கேட்கணும்.
0: சரிங்க.
1: கதை பார்த்த பிள்ளைகள்லாம் டாடி வருது அப்படின்னு சத்தம் எனக்கு வெளியில கேட்கும்.
0: சரி சரி.
1: பிறகு கதவை திறந்து உள்ள போனோன்னு வாசல் என்னுடைய மனைவி புதுமொருவர்களோட இருப்பாங்க. உள்ள போயிட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ள சாப்பாடு தட்டல
0: உங்களுக்கு தேவையான எல்லாம் ரெடியா இருக்கும்.
1: ரெடியா இருக்கும். நேரத்தெல்லாம் வரேன். யாருமே இல்ல, நானே கதவு திறந்து உள்ள வந்து குளிச்சுட்டு வந்த பிறகு அப்படியே வந்துட்டேளோ அப்படிங்க.
0: காலம் மாறும் போது வாழ்க்கை மாற்றங்களும் மாறிட்டே இருக்கு, எதிர்பார்ப்பும் மாறிட்டே இருக்கு.
1: அதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கும். வரும்போது நான் அங்க வரும்போதே ரெண்டு பையன் என்னுடைய பேக்க இடையிலே வந்து வாங்கிடுவாங்க.
0: சரிங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்பா, என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்குற ஒரு ஆர்வம்.
1: வார்த்தைகளே இல்லைன்னு வாங்கிக்கலாம். ஆனா நான் ஒரு சின்ன ஒரு செல்ல பிராணி வளர்த்தேன்.
0: சரிங்க.
1: இப்பவும் அது நீக்கி இப்பவும் பாத்தீங்கன்னா நான் வரும்போது அதான் என்ன எதிர்பார்த்து.
0: ரொம்ப அழகா அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியும் கலந்துகிட்டீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நீதி மோகன்.
0: யாரு?
2: நீதி மோகன்.
0: ஆ சரிங்க சொல்லுங்க.
2: அதாவது போந்து வண்டி வாங்கணும் கம்மி, பத்திரமா போய் பத்திரமா வந்தாங்க. இப்ப போகும்போதே சுதானமா வாங்கன்றது ஆண்டவன் புண்ணியன்ட்டேன். அவ்வளவு வண்டி வாகனங்கள் இருக்கு. அதே மாதிரி மெடிக்கல்ல வந்து கூட்டமா இருக்கு நைட் நேரத்துல.
0: சரிங்க.
2: அந்த நேரத்துல மெடிக்கல்ல கூட்டமா இருக்கா, பலஸ்தர் கடையில கூட்டமா இருக்கும். இப்ப வந்து எதிர்பார்க்கறது வந்து எதுவுமே சுதானமா போய் சுதானமா வரணும், அதுதான் முக்கியம்.
0: அதுதான் எதிர்பார்க்கறாங்களா?
2: ஆமா, பாதுகாப்பா போய் பாதுகாப்பா வரணும். ஹெல்மெட் போட்டு எல்லாம் சுதானமா போய் வரலாம்.
0: சரிங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எல்லாருமே அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு நேயர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஒன்பது மணி 54 நிமிடத்தில் நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில அன்றும் இன்றும் வேலை முடிந்து வீடு திரும்பும் நபரின் எதிர்பார்ப்பு எவ்வாறு உள்ளது அப்படிங்கிற தலைப்பில் தான் நேர்கள்லாம் பேசினாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலை முடிந்து வீடு திரும்பும் ஒருவர் வீட்டு குடும்பத்தினரின் அன்பான வரவேற்பு, அனைவரும் சேர்ந்து அமர்ந்து பேசுறது, வீட்டு சாப்பாடு, மன அமைதி இதையே பெரிதும் எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய வாழ்க்கை முறையில் வேலை முடிந்து வருபவர் முதல்ல சிறிது ஓய்வு, மன அழுத்தத்திலிருந்து விடுபட அமைதியான சூழல், கைபேசியை ஒதுக்கி குடும்பத்தோட சில நிமிடங்கள் தரமான செலவிடும் நேரம், புரிதல் மற்றும் ஆதரவு இதையே அதிகமாக எதிர்பார்க்கிறாங்க. காலம் மாறினா கூட வேலை முடிந்து வீடு திரும்பும் ஒவ்வொருவரின் உண்மையான எதிர்பார்ப்பு ஒன்று தாங்க, அன்பும் அரவணைப்பும் மன நிம்மதியும் நிறைந்த ஒரு வீடு தான். இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசின அனைத்து கலந்துக்கிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வரப்போகிற பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தலைநகரம் திரைப்படத்திலிருந்து மஞ்சரி தேவன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள்

கிராமங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தேதி தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்லே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மறுபடியும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அவங்க கூட இணைகிறேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை அள்ளித்தரக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நீங்களும் கலந்துக்கிட்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். 0422256113 மற்றும் 3 2 அப்படின்ற இந்த எண்ணுக்கு, இந்த எண்ணில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய ஜிகே கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும்னா அதையும் ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு அவங்கக்கிட்ட கேட்டுடலாம். வணக்கம்.
2: அனைவருக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நாகர்கோவில் புள்ளிநகர் ஜெயக்குமார்.
1: ஜெயக்குமார் சார், காலை வணக்கம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: படம் வந்து சிலம்பாட்டம். இவன் தங்கராஜன் சிலம்பக்கும் பாடிய பாட்டு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. நலம்தானா பாடலை நம்ம கேட்டுருவோம், சரிங்களா? நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் எப்பயும் பொது அறிவு கேள்விகள் கேட்போம் இல்லையா. இப்போ ரொம்ப ரீசெண்டாக நம்ம வந்து காமன்வெல்த் பற்றி நிறைய குவஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கும் கூட காமன்வெல்த் சம்மந்தமான கேள்விகள் தான் கேட்கணும் அப்படின்னு ரெடியாக இருந்தேன். ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், இன்றைக்கி வந்து தேசிய கைத்தறி தினம். அதை பற்றி சில விஷயங்களை நான் படிச்சுட்டு இருக்கிறப்போ நிறைய தகவல்கள், புது புது விஷயங்கள் என்ன அப்படியே ஆச்சரியப்படுத்திடுச்சு. அதை உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லியே தீருவேன் அப்படின்னு இன்றைக்கி தேசிய கைத்தறி தினம் சார்ந்த, நெசவு தொழில் சார்ந்த சில கேள்விகளை தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிகழ்ச்சி நீங்கள் முழுசும் கேளுங்க, ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த தகவல்கள். முதல் கேள்வி என்ன தெரியுமா? இது வந்து ஒரு பட்டு சேலை, சரியா? இந்த சேலையை நெய்கிறப்போ உடல் பகுதியை தனியாக நெய்வாங்க, அப்புறம் பார்டரை வந்து தனியாக, அந்த கரையை மட்டும் தனியாக செய்வாங்களாம். அப்புறம் இது ரெண்டையும் ஒன்றா இணைக்கிறாங்க. இப்படி ஒன்றா இணைக்கிறதுக்கு ஒரு பெயர் வச்சுருக்கிறாங்க, தொழில்முறை பெயர் தான் அது. அதுக்கு என்ன பெயர் அப்படின்றதான் நேரில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இதுக்கு பதில் மட்டும் இல்லை, இது பற்றின சில விஷயங்களும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. உடனே உங்களுக்கு பதில்

0: நேரில் 10 மணி 11 நிமிடம் ஆகுது. மனம் இருந்தது நிகழ்ச்சி நாம் இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்கறதுக்காக நேர் காத்துட்டு இருக்கிறாங்க. அது யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நாங்கள் நேரில் இருந்து.

0: நேர்களை 10 மணி 11 நிமிடம் ஆகுது. மனமருமித நிகழ்ச்சி நாம் இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்கறதுக்காக நேர் காத்துட்டு இருக்கிறாங்க. அது யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நாங்குநேரில இருந்து கணேசன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க? உடல் பகுதி தனியா நெய்வாங்க, அப்புறம் பார்டரை வந்து தனியா நெய்யறாங்க, இந்த கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தனியா நெய்யறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் ஒன்னா இணைக்கிறாங்க. இப்படி ஒன்னா இணைக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, அது ஒரு டெக்னாலஜி சரியா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் உங்களுக்கு அந்த ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன், அதுல எதுவா இருக்குங்கிறத நீங்க முயற்சி பண்ணி கண்டுபிடிங்க சரிங்களா?
1: ஒன்னு
0: வந்து கோர்வை அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்னு ஒட்ட வைத்தல் அப்படின்னு சொல்றாங்க, இது எதுவா இருக்கும்? காஞ்சிபுரம், திருப்பூனம் இந்த மாதிரி பட்டு எல்லாமே ஜாயின் பண்றாங்க. இது வந்து ஒரு பாரம்பரியமான, அதாவது ஹேண்ட்லூம் கைத்தறி நெசவு முறை. இந்த முறையில தான் அவங்க வந்து உடல் பகுதியை தனியாகவும் கரை பகுதியை தனியாகவும் நெஞ்சு அதுக்கப்புறமா அதை கோர்வை முறையில் இணைக்கிறாங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த கரை வந்து எழுதில் பிரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பரான அந்த முறையோட பெயர் வந்து கோர்வை. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இயற்கையாகவே தங்க நிறத்தில் கிடைக்கக்கூடிய இந்திய பட்டு எது? இயற்கையாகவே இது தங்க நிறத்தில் தான் இருக்குமா? இந்த பட்டுக்கு நம்ம சாயம்லாம் ஒன்று முக்கவே தேவையில்லை, பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டன் கலரில் இருக்குமா? அப்படி ஒரு பட்டு நம்ம இந்தியாவில் இருக்குது, அந்த பட்டோட பெயர் என்ன அப்படின்றதான் நேரில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். மதராசப்பட்டினம் திரைப்படத்தில்

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களே, நம்ம 102.6 அடுத்ததா பாடல் கேட்க போறது யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேன்
0: மேடம். ஜோதி வணக்கம்மா, சொல்லுங்க என்ன பாடல் நிகழ்ச்சியில கேட்க போறீங்க? இயற்கையாகவே தங்க நிறத்துல கிடைக்கக்கூடிய இந்திய பட்டு எது? ஆப்ஷன் வந்து ஒன்னு முகாப்பட்டு, இன்னொன்னு இறைக் பட்டு.
1: முகாப்பட்டு.
0: முகாப்பட்டு தான் கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா இல்ல ஆப்ஷன்ல சும்மா ஏதோ ஒண்ணுன்னு கண்டுபிடிச்சீங்களா? நன்றிமா, நன்றி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூப்பர்மா, வாழ்த்துக்கள்.

அதனால சரி, தெரிஞ்ச பேரா இருக்கு, இதே சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நன்றிம்மா, நன்றி. சரியான பதிலாக சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். முகாப்பட்டு, இதுதான் வந்து இயற்கையாகவே தங்க நிறத்தில் இந்த பட்டு, இந்த நூல் வந்து இருக்குமா. இதுக்கு வந்து சாயம் போடணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. பொதுவாக பட்டு நூல் அப்படின்னாலே வெள்ளை கலரில் இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி க்ரீம் கலரில் இருக்கும். இந்த முகா சில்க் மட்டும்தான் கோல்டன் கலரில் இயற்கையாகவே இருக்குது. இன்னும் ஆச்சரியம் என்னென்னா, காலப்போக்கில் இந்த பட்டோட ஜொலிப்பு வந்து அவ்வளோ அதிகரிக்குமா, பட்டு வந்து மங்கவே மங்காதான். இது எங்கே கிடைக்குது தெரியுமா? அஸ்ஸாமில் தான் அதிகமாக கிடைக்குது. ஏன்னா அங்கே தான் இயற்கையாகவே இந்த மரம் வளருது. அதாவது இந்த முகா சில்க்கு அப்படிங்கிற இந்த பட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய பட்டு பூச்சிகள் விரும்பி சாப்பிடக்கூடிய மரங்கள் அஸ்ஸாமில் தான் இயற்கையாகவே அதிகமாக வளருது. சோம் சொலு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தோட இலை அப்படின்னா அதுக்கு ரொம்ப இஷ்டமாக அப்படி விரும்பி சாப்பிடுமா. வேறு நாட்டில் இந்த தரத்துக்கு முகாப்பட்டு வந்து உருவாக்குறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நேர்லே, அடுத்ததாக என்ன பட்டு சார்ந்த ஒரு கொஸ்டின் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா, அகிம்சை பட்டு அப்படின்னு நம்ம இந்தியாவில் ஒரு பட்டு வகை இருக்குது. நீங்கள் கேட்டது கரெக்டு தான், அகிம்சை பட்டு. சரியா, அகிம்சை பட்டுன்னு நம்ம இந்தியாவில் ஒரு வகை பட்டு இருக்குது. அந்த பட்டோட ஒரிஜினல் பெயர் என்ன? நம்ம வந்து சும்மா கூப்பிடுவோம்ல ஒரு செல்ல பெயர் வச்சு, அந்த மாதிரி வச்சு கூப்பிட்ற பெயர் தான் அகிம்சை பட்டு. ஆனால் இதுக்குன்னு ஒரு ஒரிஜினல் நேம் இருக்குது, அந்த நேம் என்ன அப்படின்றதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம், தர்பார் திரைப்படத்துலேருந்து.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நிலை 10:27 நிமிடமாகுது. மனம் வருவதை நிகழ்ச்சி தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். விருப்ப பாடல் கேட்க போறது யாருன்னு கேட்போம். சரியான பதில நேர் சொல்லிடுவாங்களா? கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேன்.
1: நல்லா இருக்கிறோம் சுப்பிரமணியம் சார், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
2: சொல்லுங்க,
1: நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, அந்த பாட்டை கேட்டுருவோம். பொது அறிவு கேள்வி கேட்டீங்களா? நான் மறுபடியும் கேட்கட்டுமா உங்ககிட்ட? சரி, அகிம்சை பட்டு அப்படின்னு நம்ம இந்தியாவில் ஒரு வகை பட்டு இருக்கு. இந்த பட்டோட ஒரிஜினல் பெயர் என்ன? ஆப்ஷன் சொல்லவா? சரி, முந்தின கேள்விக்கு கேட்ட அதே ஆப்ஷன் தான். ஒன்று எரிக் சில்க், இன்னொன்று முகா சில்க். எதுவாக இருக்கும் முத சொன்னதா? ஓ, ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் சொன்னதா? எரிக், எரிக் சில்க் அப்படிங்கறீங்களா? ஆ, ஓகே, அதான் கரெக்டான பதில். நன்றி, நன்றி. வாயில பெயர் வரலனாலும் பரவாயில்ல, நான் கரெக்டா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எரிக் சில்க் தான் அது, கரெக்டு. ஏன் தெரியுமா இந்த பட்டுக்கு அகிம்சை பட்டு அப்படின்னு ஒரு பெயர் வந்துச்சு? பட்டுப்பூச்சி வந்து கூட்டுக்குள்ளே இருக்கிறப்போ தான் நம்ம பொதுவாக பட்டு நூலை எடுக்கிறோம். ஆனால் இந்த எரிக் சில்க் மட்டும்தான் பட்டுப்பூச்சி கூட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா பட்டு நூல் எடுக்கிறாங்க. அதாவது அந்த பூச்சியை கொல்லாமல் நூல் தயாரிக்கிறதுனால இப்படி அகிம்சா சில்க் அப்படின்னு அதுக்கு பெயர் வச்சுருக்கிறாங்க. இந்த எரிக் பட்டோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? குளிர்காலத்தில் சூடாக இருக்கும், கோடை காலத்தில் குளிர்ச்சியாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஆமாம், வடகிழக்கு இந்தியாவில் இது ரொம்பவே பிரபலம். இந்த எரிக் சில்க் அவ்வளோ சூப்பராக இருக்குமா, இதுக்கு தான் பெயர் வந்து அகிம்சா பட்டு அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி செல்லமாக இதுக்கு வந்து அகிம்சா பட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட ஒரிஜினல் பெயர் வந்து எரிக் சில்க். இல்லை, தேசிய கைத்தறி தினம் இன்றைக்கி, அதனால் நிறைய கைத்தறிகள் சார்ந்த நம்ம வந்து கொஸ்டின்ஸாக பொது அறிவு கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்கிறோம். அடுத்த கேள்வியும் ஒரு கைத்தறி சார்ந்த ஒரு தொழில் சார்ந்த ஒரு ஜிகே கேள்வி தான். என்ன கேள்வி தெரியுமா? கடலில் தங்க நூல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூலை. அது எந்த நூல் அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதாவது நம்ம இதுக்கு முன்னால் கேட்டோம் இல்லையா, நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய தங்க நூல் எது அப்படின்னா முகா சில்க் அப்படின்னு சொன்னோமா, இதே மாதிரி கடலில் தங்க நூல் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. இந்த நூல் வந்து சி சில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து தயாரிக்கிறாங்க? கடலில் தான் தயாரிக்காங்க கிட்டத்தட்ட. நானே பாதி விஷயம் சொல்லிட்டேன், அது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றத மீதியை நீங்கள் சொல்லிவிடுங்க. அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். தெனாவட்டு திரைப்படத்துலேருந்து

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களே, நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கறதுக்கு நேர்களே நீங்களும் அழைக்கலாம். 0462251133 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு. இப்போ நம்ம கூட பேச போகிற நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா?
0: காலை வணக்கம், நலமா இருக்கிறோம். யார் பேசுறீங்க?
1: மண்டிகா அறுமுகம், விருதுநகர் மாவட்டம் அறுபத்திலிருந்து பேசுறேன்.
0: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க?
1: படத்தின் பெயர் அழகிய தமிழ் மகன். மதுரைக்கு போகாதடிங்கிற பாடல்
0: பாட்டு நம்ம கேட்போம், சரிங்களா? பொது அறிவு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லட்டா?
1: சொல்லுங்க.
0: சி சில்க், அதாவது கடலின் தங்க நூல் அப்படின்ற இந்த நூல் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்றேன், அதுல எது சரியான பதில்னு நீங்க கண்டுபிடிங்க. கடல்ல இருக்கக்கூடிய சிற்பில இருந்து இதை தயாரிக்காங்களா, இல்ல கடல்ல இருக்கக்கூடிய பாறைகள்ல இருந்து இதை தயாரிக்காங்களா?
1: பாறைகள்ங்கிறது கிடையாது. முத சொன்னீங்களா?
0: முத சொன்னது அது எது?
1: மறந்து
0: போச்சு. பரவாயில்ல, கடல் சிற்பி அதான் சரியான பதில். நன்றி நன்றி நன்றி. மறந்து போனாலும் சரியான பதில சரியா சொன்ன அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிடலாம். நேருக்கு கடல் சிற்பியில இருந்து தான் இந்த சி சில்க், அதாவது கடலின் தங்க நூல் வந்து தயாரிக்கிறாங்க. பின்னா நொபிலிஸ் அப்படின்ற மிக பெரிய கடல் சிற்பி தான் இந்த சில்கை உற்பத்தி பண்ணுது. இந்த சில்க் வந்து இந்த கடலில் நம்ம பார்த்த உடனே எல்லாம் கண்ணுக்கு நமக்கு தெரிஞ்சிடாது. இந்த சிற்பி இருக்குல்ல, இந்த சிற்பி இது வந்து ஒரு பாறையில் போய் ஒட்டணும் அப்படின்னு போய் ஒட்டுறப்போ தன்னோட உடம்புல இருந்து ஒரு சில கெமிக்கலெல்லாம் யூஸ் பண்ணி நூல் மாதிரி ரொம்பவே சின்ன ஒரு பொன்னிற இலையை அது உருவாக்குது. அதாவது ஒரு வலை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலையை போட்டு இந்த சிப்பி வந்து அந்த பாறையில் போய் ஒட்டிக்குமா. அப்படி ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சிப்பிலேருந்து அதை எடுத்து அந்த குட்டியோண்டு இருக்கக்கூடிய அந்த சின்ன இலையை வந்து சேர்த்து சேர்த்து வச்சு அதை திரித்து கையாலவே துணி செய்கிறாங்க. துணினா பெரிய துணியெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன கைக்குட்ட அளவு தான் இதை மொத்தமே செய்ய முடியும். அந்த கைக்குட்ட அளவு செய்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான சிப்பி நூலை வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம செஞ்ச இந்த துணியை வந்து சூரிய ஒளியில் அப்படி காமிக்கிறப்போ தங்கம் மாதிரி அப்படி ஜொலிக்குமா. எப்படி நமக்கு வந்து தங்க ஆபரணங்கள்லாம் எப்படி ஜொலிக்குமோ அது மாதிரி இந்த நூலால் செஞ்ச அந்த துணி வந்து சூரிய ஒளியில் அவ்வளோ அழகாக தங்கம் மாதிரி ஜொலிக்குமா. இந்த சில்க்குக்கும் நமக்கு வந்து சாயம் போடணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை. நம்ம இந்தியாவுடைய முகா சில்க் மாதிரி தான் இதுவும், ஆனால் என்ன, இது கடல்லேருந்து எடுக்கிறாங்க. நம்ம இந்தியாவுடைய முகா சில்க் வந்து தனியாக பட்டு நூலாகவே இருக்குது. இந்த சி சில்க்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து இத்தாலியில் மத்திய தரைக்கடல் பகுதியில் தான் இதை வந்து செய்கிறாங்க. மற்ற எங்கேயுமே இது செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த சிற்பிகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடலில் தான் வாழ்ந்துட்டுருக்குது. நேரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி ஜிகே கொஸ்டின்ஸாக தெரிஞ்சிட்ருக்கிறோம். அடுத்ததாக நான் சொல்ல போகிற பேர் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும், ஆனால் உங்களுடைய தகவல் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இருக்கும். நான் கேள்வி கேட்டுடுறேன். டபுள் இக்கா பட்டாலோ அப்படின்னு ஒரு வகை சேலை இருக்குது. என்னப்பா சேலை, வாய்க்குள்ளே பேர் நுழைய மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது என்னவோ உண்மை தான். பட்டாலா அப்படின்ற இந்த வகை சேலை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத நேரில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் நம்ம பாடல் கேட்டுடலாம். ஏ ஆர் ரஹ்மானோட இசையில் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துலேருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: பத்து மணி 46 நிமிடம் ஆகுது. மனம் விரும்புவதே நிகழ்ச்சி தான் நேர்களே. மனதுக்கு விருப்பமான பாடல்

0: ஹலோ, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேயர் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் காரணமுடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மேடம், எனக்கு வந்து கொம்பன் படத்துல இருந்து கருப்பு நிற தலைக்கு அந்த பாட்டு.
0: நிச்சயமா நம்ம கேட்கலாம் சார். பொது அறிவு கேள்வி கேட்டீங்களா? மறுபடியும் கேள்வி கேட்கட்டுமா?
1: ஆமா, அந்த சேலை நெய்யறதுக்கு வந்து எவ்வளவு நாட்கள் கேட்டிருக்கீங்க?
0: ஆமா, எவ்வளவு நாள் இருக்கும் நீங்க நினைக்கீங்க? நீங்க சொல்லுங்க, ஒரு குத்து மதிப்பா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கீங்க? இது வந்து ஒரு விசேஷமான சேலை, சரியா? இது செய்யறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆனா எவ்வளவு நாள் ஆகும் நீங்க நினைக்கீங்க? இருபது நாள் ஆகுன்றீங்களா? 20 நாள் எல்லாம் பத்தாது. சரி, ஓகே. 2 வருஷமா இல்லனா 3 வருஷமா? ஒரு சாரி செய்யறதுக்கு வந்து வருஷ கணக்கு ஆகுமா அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே? மூணு வருஷம் ஆயிடும். ஆமா, அதான் கரெக்ட். நன்றி, நன்றி. இந்த டபுள் இகாட் பத்தாலா அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம இந்தியாவில் நெய்யக்கூடிய ஒரு வகையான சேலை, சரியா? இந்த சேலையை நெய்யறதுக்கு எதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா, முதல்ல நம்ம இந்த சேலை செய்கிறதுக்கு முன்னாலே எந்த மாதிரியான டிசைன் எல்லாம் செய்யணும் அப்படின்னு முதல்லையே ரெடி பண்ணி வச்சுப்பாங்களாம். ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி வச்சுக்கோங்களேன், ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் எந்த பூவுக்கு என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயம் முதக்கொண்டு முதல்ல எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். இதை ரெடி பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாட்கள் ஆகும். அதுக்கப்புறமா அந்த நூல் வந்து, நான் சொல்கிறேன் நூல், இந்த நூலுக்கே முதல்ல வந்து கலர் கொடுப்பாங்களாம், சாயம் கொடுப்பாங்களாம். நல்லா நூலுக்கு முதல்ல சாயம் கொடுத்து எடுத்து வச்சுட்டு அதை காய வைக்கிறது, மறுபடியும் அதுக்கு கலர் கொடுக்கணும், மறுபடியும் அதை காய வைக்கணும். இந்த மாதிரியான முறை வந்து மாற்றி மாற்றி மாற்றி மாற்றி செஞ்சு அந்த நூலை வந்து ரெடி பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் அதை நெய்கிறதுக்கே கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி மாற்றி மறுபடியும் மறுபடியும் அவங்க செய்கிறதுனால இந்த சாயம் பிடிச்சி காய வச்சு இந்த முறையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு, முழுசாக சாரியாக அவங்க கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் சிக்கலான நெசவு முறையில் இதுவும் ஒன்று. இந்த சாரிக்கு பேர் என்னென்னா இக்காட் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் மறுபடியும் மறுபடியும் இதை வந்து சாயம் பிடிக்கிறதுனால டபுள் டபுள் இக்காட் பட்டாலா அப்படின்ற இந்த சாரியை நெய்யறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் வரைக்கும் ஆகும். நேரிலே நம்ம மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில் அடுத்ததா கேள்வி என்ன, தேசிய கைத்தறி தினத்தை சார்ந்த கேள்வி என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவேன், இதில் இருந்து நூல் தயாரிக்க முடியுமா அப்படின்றதான் நேரில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நான் ஆப்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன், ரெடியாக கேளுங்க. ஒன்று வாழைநார், இன்னொன்று தாமரை தண்டு, இன்னொன்று அன்னாசி பழ இலை, இன்னொன்று சிலந்தி வலை, சரியா? 4 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். இதில் இருந்து நூல் தயாரிக்க முடியுமா, அந்த நூலை வச்சு துணி செய்ய முடியுமா அப்படின்றதான் நேரில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ரெடியாக இருங்க, இதை பற்றின சுவாரஸ்யமான தகவலும் காத்துட்ருக்குது. இது முன்னால் கேட்டுடலாம் கொம்பன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரிலே நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நம்ம அது குறித்த நிறைய தகவல்களை ஜிகே கேள்விகளாக கேட்டுட்ருக்கிறோம். அடுத்ததாக கேள்விக்கு பதில் கரெக்டாக சொல்லிடுவாங்களா நேயர் கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க காந்திமதி அம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க? ரகிட ரகிட பாடல் கேட்டுருவோம். கேள்வி கேட்டீங்களா? நான் ஒரு நாலு ஆப்ஷன் சொன்னேன். ஆமா, இதுல எதுல இருந்து துணி நெய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். துணினா பருத்தியும் கிடையாது பட்டும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழைத்தார், இன்னொன்னு தாமரை தண்டு, அன்னாசி பல இலை, இன்னொன்னு சிலந்தி வலை.
1: வாழைத்தண்டா
0: இருக்குமோ? ஓகே, மத்த ரெண்டையும் கழிச்சிருங்க. இந்த ரெண்டுல எது ஒண்ணுன்னு கரெக்டா சொல்லிருங்க பாப்போம். வாழைத்தண்டு தானா? சரிமா, அதுலயும் தயாரிக்கிறாங்க. நான் சொன்ன நாள்ல இருந்துமே துணி எடுக்கிறாங்க. நன்றிமா, நன்றி. இது எல்லாத்துலயும் இருந்து துணி நெய்யறாங்க. வாழை நார்களை பயன்படுத்தி நூல் எடுக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான தாமரை தண்டுகள்ல இருந்து நூல் எடுத்து நெய்யறாங்க. அன்னாசி பழத்தோட இலையில இருந்து நார் எடுத்து அதை துணியா ரெடி பண்ணி கூட கொடுக்குறாங்க. சிலந்தி வலையில இருந்தும் அதிக நூல் எடுக்க முடியுமா அப்படின்னு விஞ்ஞானிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து சிலந்தி வலையில செஞ்ச துணிப்பா அப்படின்னு சொல்லி கூட நம்ம போடலாம். இப்போதைக்கு சிலந்தி வலையில வந்து ஒரு ஓவர் கோட்னு சொல்லுவாங்களே மேலங்கி, அது மட்டும் இப்போதைக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வச்சு துணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த மேலங்கி வந்து 2009 மடகாஸ்கரில் வச்சு செஞ்சுருக்காங்க.

இந்த சிலந்தி வலை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கே அந்த வச்சு கூட செஞ்சிடலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, அப்படிலாம் இல்லை. கோல்டன் ஆர்ப் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விசேஷமான இந்த சிலந்தியோட வலையை மட்டும் எடுத்து அந்த மேலங்கி செஞ்சுருக்கிறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு அப்படியே சும்மா கோல்டன் கலரில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான சிலந்திகளுடைய வலையை சேகரித்து அது மூலமாக இந்த துணியை நெஞ்சிருக்கிறாங்க. நிலை நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து தேசிய கைத்தறி தினம் அப்படின்றதுனால நிறைய அது சார்ந்த கேள்விகளை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் பட்டு ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுபோல் ஷேர் பண்ணேன். இன்னும் சில கேள்விகள்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு, ஆனால் என்ன பண்ண, நேரம் இல்லை. நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்திருந்து சூப்பரான தகவல்களை பாடல்களை வழங்கினேன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. ஒலிக்க இருக்கிறது ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடல். அதனைத் தொடர்ந்து 11 மணிக்கான செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து மணித்திருநாடு நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டிருக்கீங்க, நன்றி, வணக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவுக்கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான சிறப்பு தீர்மானத்தின் மீதான விவாதம் தமிழக சட்டப்பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் நலன் மற்றும் காவிரி உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு

உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அறிவிப்பை மாநில அரசு உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் ஆடிப்பூர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக்கம் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 11:03 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு அதிசயமான கலை படைப்பை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். மவுண்ட் அபு மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய தில்வாரா சமண கோவில். அது பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரண கட்டின மாதிரி தான் தெரியுதுங்க. ஆனால் இது உள்ளே போய் அடியெடுத்து வச்சோம் அப்படின்னா பிரம்மாண்டத்தில் சொக்கி போயிடுவோம். இன்னும் கூட நிறைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி ஜானகி பாடிய பாடல் இளையராஜா அவர்களின் இசையில கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பதினோரு மணி எட்டு நிமிடத்துல நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில தில்வாரா கோவில் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. இந்த கோவிலோட முழு அமைப்பும் தூய வெள்ளை பளிங்கு கற்களால் செதுக்கப்பட்டிருக்குங்க. பதினோராம் நூற்றாண்டுல இருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டுக்குள்ள இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அந்த காலத்துல மலை உச்சிக்கு அவ்வளவு பெரிய பளிங்கு கற்களை யானைகள் மூலமா தான் கொண்டு போயிருக்காங்க. செதுக்கப்பட்ட ஒவ்வொரு தூணும் கூரையும் ஒரு கலை காவியம்னு கூட சொல்லலாங்க. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கலைஞன் திரைப்படத்துல இருந்து மனோ சித்ரா பாடிய பாடல். இளையராஜா அவர்களின் இசையில கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

11:15 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில தில்வாரா கோவில் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. இங்க இருக்கிற விமால் வசாகி, லூனா வசாகி கோவில்களோட கூரையை பார்த்தா கண்ணை இமைக்கவே தோணாதுங்க. பளிங்கு கல்ல நூலிலை அளவுக்கு குடைந்து தாமரை இதழ்கள் மாதிரி வளைச்சு செதுக்கியிருப்பாங்க. கல்லை செதுக்கல மெழுகுல செஞ்ச மாதிரி அவ்வளவு மென்மையா இருக்குங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். இன்னும் கூட பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. என்போஷன் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்துல இருந்து ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: பதினோரு மணி 22 நிமிடத்துல நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணி தெரு

நாடு இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில தில்வாரா கோவில் சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கோங்க. இந்த கோவில் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்குங்க. சிற்பிகள் கல்லை செதுக்கும் போது வர்ற அந்த மார்பிள் தூசியோட எடைக்கு சமமா அவங்களுக்கு தங்கம் வெள்ளிய கூலியா கொடுத்தாங்களாம். எவ்வளவு நுணுக்கமா செதுக்கிருக்காங்களோ அவ்வளவு தூள் வருமாங்க, அவ்வளவு தங்கம் கிடைக்கும்னு ஊக்கப்படுத்திருக்கிறாங்க. இன்னும் கூட பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. செந்தமிழ் பாட்டு திரைப்படத்துல இருந்து எஸ்பிபி ஸ்வரலதா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:28 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில தில்வாரா கோவில் சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. கோவில்களோட சிறப்புகள் இன்னும் வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 5 சமண கோவில்கள் சேர்ந்தது தான் இந்த தில்வாரா வளாகம். ஆதிநாத், நேமிநாத், பாஷ்வநாத் போன்ற தீர்த்தகர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் தாங்க இவை. ஒவ்வொரு கோவில் கூரையிலும் இருக்கிற பெண்களின் சிற்பங்களும் விதவிதமான தோரணங்களும் நம்ம நாட்டோட பழங்கால கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த சான்றுன்னு கூட சொல்லலாம். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகி பாடிய பாடல். இதோ கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்களாக ஸ்வானி திடல்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி 35 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தில்வாரா கோவில் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம இந்தியாவின் ஆன்மீகத்தையும் பழங்கால சிற்பக்கலையும் உலக அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிற இடங்களில் தில்வாரா கோவிலுக்கு முக்கிய பங்கு இருக்குங்க. நீங்க ராஜஸ்தான் பக்கம் போனா கண்டிப்பா மவுண்ட் அபுல இருக்கக்கூடிய இந்த அதிசயத்தை போய் பாருங்க, கண்டிப்பா வியப்படைவீங்க. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நம்ம அடுத்ததான் உள்ளூர் தகவலை கேட்க தான் காத்துட்ருக்குறோம். உள்ளூர் தகவலை கொடுக்கறதுக்காக நான் ரியோ ரெடியாக இருக்கிறேன். முதல் தகவல் என்ன அப்படின்னா, பல்வேறு இடங்களில் வந்து பராமரிப்பு பணி நடக்க இருக்கிறதுனால நெல்லையில் ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் சில முக்கியமான பேசஞ்சர் ட்ரெயின் எல்லாமே ரத்து பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. நம்ம நெல்லை சந்திப்பில் இருந்து காலை 7:10 புறப்படக்கூடிய திருச்செந்தூர் பேசஞ்சர் ரயில் வந்து வர 12:13 இந்த தேதிகளில் பகுதியாக ரத்து பண்ணுறாங்க. அதாவது 7:10 புறப்படுற அந்த ட்ரெயின் மட்டும் கேன்சல் பண்ணுறாங்க. மற்ற டைமில் இருக்கிற ட்ரெயின் எல்லாமே எப்பயும் போல் ஓடும். அதே நாளில் ஈவினிங் அதாவது 4:25 புறப்படும். எங்கே இருந்துன்னா, திருச்செந்தூர்லேருந்து நெல்லைக்கு புறப்படும் இந்த ட்ரெயினையும் அவங்க வந்து கேன்சல் பண்ணுறாங்க. 12:13 இந்த 2 நாட்களில் மட்டும், காலையில் 7:10 ட்ரெயினும் இருக்காது, 4:25 வரக்கூடிய அந்த ட்ரெயினும் இருக்காது. அப்புறம் 13

0: மூன்று, பதினான்கு, பதினேழு, 22, 24, 25, இந்த 6 நாட்களுமே திருச்செந்தூரில் இருந்து நெல்லைக்கு வரக்கூடிய காலை 10 மணி ட்ரெயினையும் ரத்து பண்ணுறாங்க. அதே போல் நெல்லையிலிருந்து திருச்செந்தூருக்கு போகக்கூடிய சாயங்காலம் 4:30 ட்ரெயினையும் முழுமையாக ரத்து பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக திருச்செந்தூர்லேருந்து பாலக்காடு போகிற ட்ரெயின் 12:13 இந்த தேதிகளில் நெல்லை வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பாலக்காட்டிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற அந்த ட்ரெயின் வந்து நெல்லை சந்திப்பு பகுதியில் இருந்து இயக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கூட சில விஷயங்கள் வந்து நமக்காக மாற்றியிருக்கிறாங்க. செங்கோட்டையிலிருந்து நெல்லை பாசஞ்சர் ட்ரெயின் வந்து 14, 17, 18, 24, 25 ஆகிய தேதிகளில் சேரன் மகாதேவியிலிருந்து நெல்லை இடையே பகுதியாக ரத்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது சேரன் மகாதேவி வரைக்கும் மட்டும்தான் அந்த ட்ரெயின் வந்து இயக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில ட்ரெயின்களுக்கு வந்து மாற்றங்கள் இருக்குது, பராமரிப்பு பணி அந்த இடத்துலலாம் நடக்க இருக்குது அப்படின்ற விஷயத்த பதிவிட்டிருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு நீங்கள் ட்ரெயினில் எதுவும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேட்டில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்குதா அப்படிங்கிறத முன்னாலேயே பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள்.
1: அடுத்த தகவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் எல்லாமே ராசாதான் திரைப்படத்தில் வந்து வந்துட்டே இருக்கு. மனோ எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 11:50 இணைந்திருக்கீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சியில். அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலிருந்து தாம்பரத்துக்கு August 13, 20, 27 ஆகிய தேதிகளில் 11:35 தாம்பரத்திலிருந்து நெல்லைக்கு August 14, 21, 28 தேதிகளில் 1:55 சிறப்பு ரயில் இயக்க இருக்கிறாங்க.
1: என்ன அப்படின்னா, ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு அகஸ்தியர் அருவிக்கு செல்ல 10 நாட்கள் தடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருநெல்வேலி காரையாறு சொரிமுத்து அய்யனார் திருக்கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு அகஸ்தியர் அருவிக்கு செல்ல இன்னையிலிருந்து வர 16ஆம் தேதி வரைக்கும் தடை விதிக்கப்படுறதா வனத்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. வீரா திரைப்படத்திலிருந்து SBB ஸ்வர்ணலதா பாடிய பாடல் கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நெட்லே மணித்திர நாடு நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் சுபரான தகவல்களை அவங்க கூட வழங்கினோம். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ மற்றும்
1: நான் உங்கள் பிரியமான பிரேமி. இப்ப உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து SBBS ஜானகி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 12 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவுக்கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதம் தமிழக சட்டப்பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் நலன் மற்றும் காவிரி உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அறிவிப்பை மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவில் ஆடிப்பூர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செயின் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பாசந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 28 தேதி துபாயில் தொடங்கும்.

கிறது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நண்பன் ஆகாஷ் மாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நேர்களுக்கும் இனிமையான நண்பர்கள் வணக்கம். நேரம் சரியா 12:03 ஆகிட்டு இருக்க நேர்களே. நேர்களே, இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் நீங்கள் விரும்பி சமைக்கும் உணவு எது, எதனால், இதை பத்தி தான் தொழில்கள் இன்னைக்கு பேசிருக்கீங்க. பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் கண்களை காப்போம், குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம், தாய்ப்பால் எனும் அமுது நேர்முகம் பங்கேற்பவர் மருத்துவர் உமா அவர்கள். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள். பிற்பகல் 3:02 திரையரவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதுகை தும்பி, மாலை 5:02 படமும் பாடலும். 1968 வெளிவந்த படமும் பாடலும் தான் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 8:05 ஊரும் உறவும் முத்தாரம்மன் கதை விழுப்பாட்டு வழங்குபவர் கிருஷ்ணாபுரம் எஸ்பி முத்துலட்சுமி குழுவினர், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள். 9:00 இடைவிடாத இசை மழை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியங்கள் கூறும் மழலை இன்பம். 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, இன்று நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் 102.6 என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வருது அப்படின்னு கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு ரசிச்சுட்டே தொடர்ந்து அணிஞ்சிருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நெல்லையுடைய செல்ல பிள்ளை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ரசிக்கும் இசையின் இனிய நண்பன் முகமரியா நேர்களையும் கணக்கில்லா அனுபவங்களையும் பெற்று தந்த இசையின் அரசன் நம்ம நிலையின் இசைக்கடல் இசையின் இன்பச்சாரல் நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நேர்களுக்கும் அன்பான அழகான அட்டகாசமான இன்பமான இனிமையான மகிழ்ச்சியான உற்சாகமான நண்பகல் வணக்கம்.
1: சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதை அது சொல்லுங்க.
2: My கருத்து, what is I'm saying?
0: இன்னைக்கு என்ன கருத்தோட வந்திருக்கேன் அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு அழகான புத்தகம் மாதிரிங்க. இதுல இரண்டு பக்கங்கள் ஏற்கனவே எழுதப்பட்டுருச்சு. முதல் பக்கம் நம்முடைய பிறப்பு, நிறைவான பக்கம் நம்முடைய இறைப்பு அப்படின்னே சொல்லலாம். இடையில இருக்கக்கூடிய பக்கங்களை இப்படி கொஞ்சம் அழகா நிரப்பி பாருங்களேன். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அழகான விளையாட்டு அப்படின்னா, இங்க வெற்றியை நமதாக்குங்க. வாழ்க்கை ஒரு பூச்செண்டு அப்படின்னா, அந்த தோட்டத்தையே நமதாக்குங்க. வாழ்க்கை ஒரு நாடகம் அப்படின்னா, அங்க நம்மளை மையப்படுத்திக்கோங்க. வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அப்படின்னா, மகிழ்ச்சியோடு அந்த பயணத்தை தொடருங்க. வாழ்க்கை என்பது தென்றல்னா, அந்த அங்கு வீசக்கூடிய காற்றை எப்போதுமே அழகா சுவாசிக்க தடுத்துக்கோங்க. இந்த வாழ்க்கையில எல்லாமே அழகு தாங்க. முதல்ல நம்முடைய மனசை அழகா ரசிச்சு பாருங்க. வாழ்க்கைய நம்பிக்கை நிறைந்தது, முதல்ல உங்களை நீங்களே நம்புங்க. வாழ்க்கை அன்பானது, முதல்ல நீங்களே வந்து உங்களை நேசிச்சு பாருங்க. அன்போடு அழகோடு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப விலை மதிப்பெற்றது. அதனால எப்போதுமே சந்தோஷமா இருங்க, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துங்க. நமக்கானது

0: நிச்சயமாக நம்மளை தேடி ஒரு நாள் வரும். ஏன்னா வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு
1: இன்னைக்கு காற்றலைகள்ல உணர்வுகளை பிரதிபலிக்கும் எல்லையும் திரிக்கும் கீழ் பாடல்களையும் சேர்த்து வழங்க
2: வந்துட்டேன்.
1: நான் தான் உங்க அந்த தோழி ஐஷுவினோ.
0: நான் மட்டும் வரல, கூடவே
3: நான் உங்கள் பிரியமான பிரேமி.
0: பிரேமி எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கோம்.
0: சரி, நேரம் சரியா 12:12 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டு இருக்காங்க நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 பெண்களின் திறமைகளை உணர்வுகளை அங்கீகரிக்கும் ஒரு மேடை இது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு தெரியுமா? தெரியலையா?
3: சொல்லிருங்க.
0: என்ன அப்படின்னா, சமையல் அப்படிங்கறது ஒரு பெரிய கலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சமைக்கிறவங்களுடைய இதயம் மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னா அது சாப்பிடுறவங்களுடைய இதயம் எப்படி இருக்கணும்?
3: சாப்பாடும் நல்லா இருக்கும், அப்பதான்
0: அவங்களுடைய வயரும் நிறையும் மனசும் நிறையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ரசிச்சு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும் இல்லைங்களா?
3: கண்டிப்பா. நம்ம அதுக்கு தான், அதனாலதான் சொல்லுவோம், வெளியில சாப்பிடுறதுக்கும் வீட்டுல சாப்பிடுறதுக்கும், ஏன்னா நம்ம அன்பு கலந்து

0: நான் மட்டும் வரல, கூடவே
1: நான் உங்கள் பிரியமான பிரேமி.
0: பிரேமி எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம்.
0: சரி, நேரம் சரியா 12:12 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 பெண்களின் திறமைகளை உணர்வுகளை அங்கீகரிக்கும் ஒரு மேடை இது ஸ்நேகிதியை நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு தெரியுமா? தெரியலையா?
1: சொல்லிருங்க.
0: என்ன அப்படின்னா, சமையல் அப்படிங்கறது ஒரு பெரிய கலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சமைக்கிறவங்களுடைய இதயம் மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னா அது சாப்பிடுறவங்களுடைய இதயம் எப்படி இருக்கணும்?
1: சாப்பாடும் நல்லா இருக்கும்,
0: அப்பதான் அவங்களுடைய வயரும் நிறையும் மனசும் நிறையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ரசிச்சு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும் இல்லைங்க?
1: கண்டிப்பா. நம்ம அதுக்குதான், அதனாலதான் சொல்லுவோம், வெளியில சாப்பிடுறதுக்கும் வீட்டுல சாப்பிடுறதுக்கும் ஏன்னா நம்ம அன்பை கலந்து செய்வோம்.
0: ஆமா, நம்ம இஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு கஷ்டமா தெரியாது.
1: கண்டிப்பா
0: சாப்பிடுறவங்களும் அதை இஷ்டமா சாப்பிடுவாங்க. எதுக்காக இப்படி நான் பில்டப்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தோழிகள் விரும்பி சமைக்கக்கூடிய உணவு எது, அது எதனால அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தோழிகள் வந்து பகிர்ந்துக்க போறாங்க. நீங்க ரொம்ப யோசிக்கிறத பார்த்தா நானும் எங்கம்மா சமைச்சேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க போலே. சரி, தோழிகள் வந்து அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிடலாம்.
1: 04622561132 அல்லது 04622561133 என்ற எண்களுக்கு.
0: முதல் தொகுதி யாரு, இங்க அதை பேசுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு பலமா வணக்கம் சொல்றீங்க?
2: இட்லி
0: சாம்பார் தொட்டுக்கு சட்னி,
2: இட்லி சாம்பார் பிடிக்கும். இட்லி சாம்பார்
0: லிஸ்ட் பெருசா போகும் போலயே, எங்களுக்கு பசி அடிக்குது.
2: சாதாரண நல்லா சாதாரண மீனும் தான்.
0: சரி,
2: மீன் இருந்தா நல்ல பிடிங்க, அதுல கொஞ்சம் பெரிய மீனா இருக்கும், சாலை மீன் எல்லாம்
0: இருக்க கூடாது, அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். சரி,
2: அதெல்லாம் கொஞ்சம் பரு நல்லா நல்ல கொஞ்சம் ஒரு கிலோ கூட மீனை வாங்கி இருந்தா அதை ரொம்ப இஷ்டப்பட்டு சமைக்கிறது.
0: சரி, அடுத்து
2: வேற பிரியாணி. பிரியாணி சமைக்கிறதுனாலே அது ஒரு டென்ஷன்.
0: ஐயோ, நன்றி. அதாவது நம்ம ஒண்ணு கேட்டோம், அவங்க வந்து லிஸ்ட் 10-15 அடிக்கிட்டே போறாங்க, அடுத்து வரவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: எங்க அம்மா அன்புத்தோட ஐசுமாக்கும்
0: சந்தோஷம். சொல்லுங்க, நீங்க எது விரும்பி சமைப்பீங்க? ரொம்ப
1: என்ன பிரியாணி
0: முடிஞ்சிடும்,
1: வெஜ் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா
0: மட்டன் பிரியாணியா? நாங்க சமைச்ச பெருசா தான் சமைப்போங்க.
1: உங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவோம்.
0: அதனால பாடலும் எப்படின்னா சாப்பாடு பாடல்களாவே போடலாம் அப்படின்னு நினைச்சு நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்டு வந்துடலாம். தேவா அவர்களுடைய இசையில காளிதாசன் அவர்களுடைய வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போறோம். ஊர் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க.

0: 12:22 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு தோழி வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம்
1: அம்புஜம்மா.

0: அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கா? நீங்க நலமா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
0: நலமா
1: ரெண்டு
0: இருக்கோம்.
1: பேருமே சூப்பரா இருக்கோம்.
0: இருக்கோம்.
1: பாப்பா நல்லா இருக்காங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க. நன்றி. சொல்லுங்க, நீங்க விரும்பி சமைக்கக்கூடிய உணவு என்ன?
1: நான் வந்து சொல்லி சொல்லி பிடிச்சவ, யார் கெஸ்ட் வந்தாலும் என்ன சொல்லிதான் வைப்பேன்.
0: சொல்லிதான் வைப்பீங்க, வித்தியாசமா சொல்லிருக்கீங்க.
1: ஆமா ஆமா, வித்தியாசமா இருக்கணும். நீ சாம்பாரு அதெல்லாம் எல்லா வீட்லயும்
0: வைப்பாங்க.
1: வைக்கிறதா
0: யாராவது பாராட்டி இருக்காங்களா? சொதி வச்சு சூப்பரா வச்சிருக்கீங்க.
1: பாராட்டி இருக்காங்க. அதாவது அது வந்து தேங்காய் பால்ல செய்வான், நம்ம வயிற்றுக்கு நல்லது. இன்னொன்னு, ஆனா கொலஸ்ட்ரால் இருக்கவங்க அதிகம்
0: சாப்பிடக்கூடாது, கொஞ்சமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்க.
1: நல்ல குழப்பி சாப்பிட்டாதான் டேஸ்ட்.
0: கண்டிப்பா நாங்களும் உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். சரியா,
2: சுதி குழம்போட அந்த உருளைக்கிழங்கு இஞ்சி பச்சடியும் வச்சு சாப்பிட்டா அந்த ருசியே சரி.
1: தனிதான்
2: கண்டிப்பா ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றிமா.
0: நன்றி. அடுத்த நேர அடுத்த தோழி யாரு அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: யார் இங்க இருந்து?
0: சாந்தி அம்மா சொல்லுங்க.
3: வெந்தயம் பூண்டு அரிசியும் பருப்பு ஒண்ணா போட்டு வச்சுறது. அப்புறம் எள்ளு துவையல் இருக்கு.
0: எள்ளு துவையல். ஓகே.
3: எள்ளு துவையல். அப்புறம் அவியல் வைப்பேன்.
0: சூப்பர்மா, சூப்பர். நீங்களும் வித்தியாசமா ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா உங்க
3: துவரம்பருப்பு சாதம் பண்ணுவேன்.
0: துவரம்பருப்பு சாதம். ஓகே, சூப்பர்.
3: சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும்.
0: கண்டிப்பா ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான். எல்லாருமே வந்து இதையும் செய்வாங்க நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். நன்றிமா, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
3: நன்றி, வாழ்க்கை.
0: நன்றி, நன்றி. நம்ம தோழிகள்லாம் சூப்பராக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா பிரேமி?
2: ஆமாம், வெரைட்டியான சாப்பாடுகளை சொல்லிட்டு இருக்காங்க.
0: ஆமாம், நீங்கள் என்ன விரும்பி சமைப்பீங்க?
2: அவங்க சொன்ன மாதிரி சொதி குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ சரி.
2: வித்தியாசம், அதாவது நிறைய அடிக்கடி பண்ண மாட்டோம், எப்பயாவது பண்ணுறதுனால அந்த குழம்புக்கு ஒரு ஸ்பெஷலும் கூட.
0: ஸ்பெஷலும் கூட. ஓகே. யாராவது உங்களை பாராட்டியிருக்காங்களா?
2: ஆமாம், சொதி குழம்பு சாப்பிட்டு எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கள்
2: வீட்டுக்கு விருந்தால் வந்தாலே இந்த சொதி குழம்பு தான்.
0: அதனால் நம்மளும் கண்டிப்பாக பிரேமி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரேமி அடுத்த நீங்கள் வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கும் செஞ்சு கொண்டு.
2: நீங்கள் எல்லோரும் வரது பார்த்தோன்னே நான் சொதி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடுவேன்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். சொதி குழம்பு தான் பிரேமி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தோழிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்கலாம்.
2: அப்படியே நம்ம ஐஷும் எவ்வளோ இது ஃபேவரேட்டாக சமைப்பாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுடலாம்.
0: இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
2: கண்டிப்பா.
0: சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. தேவா அவர்களுடைய இசையில, கங்கை அமரன் அவர்களுடைய வரிகள்ல, எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் என்ன சமச்சா திரைப்படத்துல இருந்த பாடலை கேட்டு ரசிச்சுட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி FM 102.6.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: கவி பாடும் ஆகாஷ்வாணி எஃப்எம் 90.6 நேர்கள் ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கீங்க. நேரம் சரியா 12:30 ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நீங்கள் விரும்பி சமைக்கக்கூடிய உணவு எது எதனால அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம தோழிகள்லாம் லிஸ்ட் பெருசா அடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அடுத்ததா யார் என்ன சொல்றாங்கிறத கேட்கலாம். வணக்கம். வணக்கம், நினைப்பில வந்துட்டீங்க. நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: எங்க இருந்து பேசுறீங்க?
2: காயத்ரி பேசுறேன்.
0: காயத்ரி, புதுசா பேசுறீங்களோ?
2: என்னமா? நல்லா இருக்கு அப்படிவாங்க. எல்லாமே காய்கறி எல்லாமே போட்டு பண்றதுனால நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும்.
2: ஆமா மேடம்.
0: சரி, அப்ப வந்து உங்க வீட்டுக்கு வந்தா வெஜ் பிரியாணி தான் வச்சு தருவீங்க எங்களுக்கு இல்லையா? வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: சரிமா, ரொம்ப வித்தியாசமா

0: சொல்லியிருக்கீங்க.
1: கருவாடு மொச்சப்பட்ட கத்திரிக்காய் எல்லாம்.
0: ஓகே, அவங்க இனிப்பில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன், கட் ஆயிடுச்சு. மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், அப்புறம்
2: ஆமாம்,
0: வந்து
2: ரொம்ப
0: கருவாடு,
2: வித்தியாசமாக
0: ஆமாம்,
2: சொல்லியிருக்கிறாங்க.
0: எல்லாம் போட்டு குழம்பு செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோழிகள் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா?
2: கண்டிப்பாக
0: சூப்பரான ஒரு பாடல் கேட்கலாம். சிற்பி அவர்களுடைய இசையில பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காக வந்துகிட்டே இருக்கு. கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து.

0: பன்னிரெண்டு மணி 38 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு தோழி வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: ஆறுமுகத்துல சாந்தி.
1: சாந்தியம்மா
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். பாப்பா நல்லா இருக்காளா?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க, சொல்லுங்க.
2: எங்க வீட்டுல வந்து சிக்கன் மட்டன் தான் ஸ்பெஷல். ஆனா நாங்க வார வாரம் கரெக்டா எடுத்துருவோம்.
1: கரெக்டா எடுத்துருவீங்க?
2: ஆமா, ஏன்னா என் மகனுக்கு வந்து மட்டன் பிடிக்கும், என் மகளுக்கு வந்து சிக்கன் பிடிக்கும்.
1: சரி,
2: அப்ப ரெண்டு எடுத்து வந்துருவாங்க.
1: ரெண்டுமே வாங்கிட்டு வந்துருவாங்க, ரெண்டுமே சூப்பரா இருப்பீங்க.
2: ஆமா, அதெல்லாம் விரும்பி எல்லாம் ரெண்டு பேருமே நல்லா
1: நீங்களும் விரும்பி சமைப்பீங்களா?
2: நலமா
0: இருக்கும். சொல்லுங்க, நீங்க எது விரும்பி சமைப்பீங்க?
1: அழகான பாடல் ஒளிபரப்புனீங்க.
0: அப்படியா? நன்றி.
1: நன்றிமா. சாந்தியம்மா ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. ரொம்ப
0: விரும்பி சமைக்கிற சாப்பாடு என்னது சொல்லிட்டாங்களா?
1: சொல்லிட்டாங்க, கறி குழம்பு. அதாவது பிரேமி வந்து கறி குழம்பு அப்படின்னு சொன்னேன்னு கறி குழம்பு பத்தி யோசிச்சு. நன்றிமா, நன்றி நன்றி. அடுத்தது யாருங்க எதாவது பேசுறாங்க அப்படிங்கறத பத்தி கேட்டலாம். வணக்கம்.
3: ஹலோ மேடம், வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் கோமதி மேடம், பாளையங்கோட்டையில இருந்து பேசுறேன்.
1: பாளையங்கோட்டை கோமதி, சொல்லுங்க, நீங்க என்ன விரும்பி சமைப்பீங்க?
3: மேடம், சமையல்னாலே ஒரு கலை. அதை செய்யல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டோட செய்யணும்.
1: நிச்சயமா, இல்ல அப்படின்னா யாராலுமே சாப்பிட முடியாது.
3: நம்ம வந்து அந்த சாப்பாடு செய்யல, அதை நம்ம ஒரு ரசிச்சு செஞ்சாதான், செஞ்சு அதை ரசிச்சு பரிமாறணும் முதல்ல.
1: ஆமா ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க முதல்ல என்ன
0: சாப்பிட்டு பேசுறாங்களா?
3: சாம்பார்.
1: சாம்பார்,
3: அவியல்.
1: அவியல்,
3: இடி சாம்பார்.
1: இடி சாம்பார் வைப்பீங்க?
3: அவியல்,
1: வாழைக்காய் பொரியல்.
3: வாழைக்காய்
1: பொரியல்
3: முட்டைகோஸ் பொரியல் ரொம்ப பிடிக்கும்.
1: சூப்பர்மா, சூப்பர் சூப்பர்.
3: முட்டைகோஸ் கேரட் பீன்ஸ் போட்டு செய்வோம்ல.
1: கண்டிப்பா, ரொம்ப நீங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. நன்றிமா, நன்றி
3: நன்றி.
1: அதாவது நாங்கெல்லாம் நிறைய சமைப்போங்க, ஒன்று ரெண்டுலாம் சமைக்கிறதுலாம் வந்து எங்களுக்கு பிடிக்காது. விரும்பி சமைச்சாலும் ஏன் வயிறாரும் சாப்பிட்ணுன்ட்டு லிஸ்டே பெருசாக அடிக்கிட்டு போகிறாங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: அதுவும் இல்லாமல் கறி குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஒரு கறி குழம்பு வச்சு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு கேட்டு வந்துடுவோமா?
0: பாடலையும் கேட்டு வந்துடலாம்.
1: சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஜூனியர் நித்யா அவர்களுடைய வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் பாடின பாடல் கேட்டுவாங்க. நேரம் சரியாக 12:41.

0: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் தாய்ப்பால் எனும் அமுது நேர்முகம் பங்கேற்பவர் மருத்துவர் உமா அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். நேரம் சரியா 12:45 ஆகிட்டு இருக்க ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நம்ம தோழிகள் அவங்க விரும்பி சமைக்கக்கூடிய உணவு எது எதனால அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது யார் பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: சரி,
0: ஓகே, நிறைய விஷயங்கள். எதனால வந்து இதெல்லாம் விரும்பி செய்வீங்க? எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இதை செஞ்சிருவீங்களா?
2: நினைவே
0: வரல. சரி, இனிமே நினைவு வச்சுக்கோங்க. ஐஷு வினு, ரொம்ப நாள்
2: ஆயிட்டு.
0: ஐஷு வினு அப்படின்னு நாமும் வந்து நல்லா வச்சுக்கோங்க, சரியா? நன்றிமா, நன்றி. ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், கோமதி நமச்சிவாயம்.
0: கோமதி நமச்சிவாயம்மா,
3: நான் வந்து மோர்ப்பு அது ரொம்ப அடிக்கடி செய்வேன். அது எப்படின்னு ஒரே சீக்கிரமா சொல்லுவேன். அது ஒரு கப் அரிசி, புழுங்கல் அரிசி ஊற வச்சு நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சு வச்சுக்கிடணும். அதுல வந்து நம்ம தட்டி தயிர்னா 1 கப், மோர்னா 2 கப்.
0: சரி,
3: விட்டு நல்லா நீர்க்க கரைச்சுக்கிட்டோம்.

0: கோதுமை தோசை கரைக்கிற மாதிரி, அதுல வந்து கடுகு வந்தம் பருப்பு மிளகாய் வத்தல் காயம் காயப்பொடி தூக்கலா இருக்கணும், இது கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டு தேவையான நல்லெண்ணெய் விடணும். காரம் தேவைப்படுறவங்க நம்ம ஊர்ல வெங்காயம் மிளகா அப்படின்னு ஒண்ணு இருப்பாங்க, வெங்காயமும் பச்சை மிளகாயும் வச்சு உப்பு வச்சு அரைச்சு தொட்டு சாப்பிடுவாங்க. இத நான் அடிக்கடி விரும்பியும் செய்வேன்,
1: ரசித்தும் சாப்பிடுவீங்க.
0: பிரியாணி, மீன் குழம்பு அதெல்லாம் சொன்னாங்க, எனக்கு அதை விட இதுதான் என்னுடைய ஃபேவரட் ஃபுட்.
2: சூப்பர் சூப்பர், அருமை, நன்றி.
0: நிரந்தரம் மேடம்,
2: ஓகே, நீங்க சொல்லும் போதே எங்களுக்கும் பசி ஏற்பட்டுருச்சு.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க,
2: நன்றி. அதுக்கு
1: நம்ம தோழிகள்லாம் வித்தியாசமா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பேசலாமா? இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடலையும் கேட்டு வந்துடலாம். ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில முத்து விஜயன் அவர்களுடைய வரிகள்ல ரஞ்சித் மற்றும் நமிதா அவர்கள் இணைந்து பாடின பாடல் திருநாள் திரைப்படத்தில் வந்து கேட்டுவாங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் சரியா 12:53 ஆயாச்சு. இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியை நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவான தோழிகள் யாரு அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
2: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: கேடிசி நகர்ல இருந்து
1: புனிதா.
3: புனிதா பேசுறேன். நலமாக அப்படியே
1: நலமாக உள்ளோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமே.
1: சரி, சொல்லுங்க, நீங்க என்ன விரும்பி சமைப்பீங்க?
3: நான் விரும்பி சமைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாம்பார்கள், அவியல்கள்.
1: அவியல்கள்,
2: சாம்பார், அவியல்,
3: அரைக்கீரைகள், கடையல்.
1: கடையல், ஓகே. எதனால எதனால இதெல்லாம்?
3: அதுக்கப்புறமா சிக்கன்,
1: சிக்கன் மட்டன்லாம் சமைப்பீங்க?
2: நீங்க செய்யற எல்லாமே ஸ்பெஷல் தான் சொல்ல வரீங்களா? விரும்பி தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்ல வரீங்க?
3: ஆமா, இது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், இவ்வளவுதான் தெரியும், அதனால இதை விரும்பி தைரியமா சமைக்கலாம்.
1: நீங்க உண்மையை சொல்லிருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாப் கொடுத்துடலாம். ஓகேவா?
4: மதியானம் பருப்பு உருண்ட குழம்பு வச்சு காரத்து பேசி கொடுத்து முருங்கைக்கீரை வதக்கி வைக்கணும். பருப்பு உருண்ட குழம்புக்கு எல்லாரும் அடிமை.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
4: அதாவது திராட்சை நண்டு இதுக்கு மசால் பண்ணி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டு வைக்கலாம்.
1: வெரைட்டியான
2: சாப்பாடுகள்லாம் சொன்னாங்க. மதிய நேரத்துல எல்லாத்தையும் கேக்கும் போது நமக்கும் பசி வந்துருச்சு.
1: பசி வந்துருச்சு, அதனால பிரேமி போய் நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரெடியா இருக்காங்க. அதனால நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் கேட்டலாம். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில வைரமுத்து அவர்களின் வரிகள்ல சங்கர் மகாதேவன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்து பாடின பாடல் முதல்வன் திரைப்படத்துல இருந்து கேட்கலாம். எவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில உங்க கூட பேசியிருந்தது நான் உங்க அன்பு தோழி ஐஷுவினோ மற்றும்
2: நான் உங்கள் பிரியமான பிரேமி.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையான
2: நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.
3: குழந்தைகளுக்கு வரக்கூடிய கண் பிரச்சனைகள் பற்றி பார்ப்போம். குறை மாதத்தில் குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை பிறந்து ஒரு மாதம் முடிவதற்குள் அதற்கு கண் பரிசோதனை செய்ய வேண்டும். அது வந்து கண் பரிசோதனைனா நான் சும்மா ஒரு டார்ச் லைட் அடித்து பார்க்குறத நான் சொல்லலை. மருந்து இட்டு அந்த ரெட்டினா எக்ஸாமினேஷன் செய்வாங்க, அதாவது ரெட்டினா டெஸ்டிங். அது கண் மருத்துவமனையில் தான் நீங்கள் பண்ண முடியும். இல்லை ரொம்ப ஐசியூவில் இருக்க குழந்தைங்கள்லாம் எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, அதனால் அவங்கள வந்தும் பார்ப்பாங்க. ஏதோ ஒரு முறையில் ஒரு முறையாவது பரிசோதனை செய்திருக்கணும். பரிசோதனை செய்துட்டு அந்த கண் ரெட்டினா டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அவங்க வந்து யூஸ்வலாக பொதுவாக எப்படி அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்கன்னா, திருப்பி

0: ஒரு வாரம் கழித்து பார்ப்போம், ரெண்டு வாரம் கழித்து பார்ப்போம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இது எதுக்காக இது பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், குழந்தைக்கு குற மாதம்னால கண்ணில் உள்ள இரத்த குழாய்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அதுக்கு முன்னாடியே குழந்தை வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த விழித்திரையில் உள்ள இரத்த குழாய்கள் வந்து அது சரியாக வளர்ந்து கடைசி வரைக்கும் வர்ற வரைக்கும் நம்ம பார்க்கணும். சில நேரம் என்ன ஆகும், நார்மலாக வளராமல் அதில் பிரச்சனையான நியூ வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம், புதிய இரத்த நாளங்கள் உருவாகி அது இரத்த கசிவை உண்டு பண்ணி அதனால இல்லை ஸ்காரிங் அது மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் நடந்து விழித்திரையே அது வந்து பிரித்து விடக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அது மாதிரியான சூழ்நிலை வந்தால் நிரந்தர பார்வை இழப்பு ஏற்படும். இதில் முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, அவசியம் கண் பரிசோதனையை அந்த உரிய நேரத்தில் பார்க்கணும். குழந்தை பிறந்து ஒரு மாதத்துக்குள்ளே பார்க்கணும். நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குழந்தைகள் டாக்டரோ இல்லைன்னா வேறு டாக்டரோ சொல்லும்போது, வீட்டில் பெரியவங்க இவ்வளவு சின்ன குழந்தைக்கு கண் பரிசோதனை எப்படி பண்ண முடியும், ஒரு 2 மாதம் ஆகட்டும், 3 மாதம் ஆகட்டும் அப்படின்னு தள்ளி போடுறது நிறைய பார்த்துருக்குறோம். அது மிக மிக பெரிய தவறு. அது மாதிரி ஆகும்போது எல்லா குழந்தைங்களுக்கும் பார்வை போய்டும்னு நான் சொல்லலை, சில குழந்தைங்களுக்கு பார்வை போக வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தைய நம்ம உரிய நேரத்தில் கண்டுபிடிச்சி அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நம்ம பார்வை இழப்பை தடுத்துடலாம். அந்த குழந்தை நார்மலாக வளர வாய்ப்பு இருக்குது. அது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த விஷயத்தை நீங்களும் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும், ஒரு குழந்தை பிறக்கும்போது அது குறை மாதத்தில் பிறந்திருக்கிறதாங்கிறத பார்க்கணும். அது தவிர நிறை மாதத்தில் பிறந்திருந்தாலுமே சில நேரம் என்னாகும், ஐசியூவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம், லோ பெர்த் வெயிட்டாக இருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் டாக்டரே சொல்லுவாங்க இந்த குழந்தைக்கும் கண் பரிசோதனை அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து நம்ம உதாசீனப்படுத்தாமல் அவசியம் நம்ம வந்து கண் டெஸ்ட் பண்ணிக்கணும். அவங்க சொல்கிற டைமில் நம்ம கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நிரந்தர பாதிப்பு உண்டு பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சு நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு விழிப்புணர்வு அவசியம் இருக்கணும். இவ்வளவு அட்வான்ஸ்டாக எல்லாம் வந்துருச்சு, எல்லாமே வைரலாக போகுது, ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகலைன்னு எங்களுக்கு சில நேரம் வருத்தமாகுது. ஏன்னா அப்பப்போ ஒரு குழந்தைய நாங்கள் பார்க்குறோம், அந்த குழந்தை வந்து சிகிச்சைக்குரிய நேரத்தை கடந்து நம்மக்கிட்ட ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் வர்றது. ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப சான்ஸு குறைவு பார்வை அதிக அளவில் கிடைக்கிறதுக்கு. சில நேரம் முழுவதுமாக கூட பார்வை போக வாய்ப்பு இருக்கு. இது முக்கியமான விஷயம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.

0: என்றும் உங்கள் இசை நண்பன் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலின் எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மதிய வணக்கம். நேரம் சரியா 1:06 ஆகிட்டு இருக்க நேர்களே, நீங்கள் கேட்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா? இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில அவங்க கூட பேசிட்டு இருக்கிறேன், நான் தான் உங்க தோழி ஐஷுவினு. இன்றைக்கி நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உலகத்துடைய முதல் உணவு அதாவது ஆதி உணவு தாய்ப்பால் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அதற்கு ஈடான உணவு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. உயிர் வாழக்கூடிய கடைசி மணித்துளிகள் வரைக்கும் கூட ஆரோக்கியத்தை நிர்ணயிப்பது அப்படிங்கிறது அந்த தாய்ப்பால் தான். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஏன் அப்படின்னா, August 1 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுது. தாய்ப்பால் குறித்த சந்தேகங்கள், நம்ம மனசில் இருக்கக்கூடிய நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும், அதை பற்றி நிறைய விளக்கம் சொல்கிறதுக்காக இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா, மருத்துவர் உமா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்
0: மேம். அதாவது உலக தாய்ப்பால் வாரம் அப்படிங்கிறத நான் சொன்னேன், August 1 தொடங்கி 7 வரைக்கும் நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னேன். அது எதுக்காக கொண்டாடுறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
1: வணக்கம். உலகம் முழுவதும் August 1 to 7 வரை உலக தாய்ப்பால் வார விழாவாக கொண்டாடுகிறோம். இது எதற்காக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறோம் என்றால், தாய்ப்பாலின் அவசியத்தை வலியுறுத்துவதற்காக, ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக.

0: அதுக்காகவும் வந்து ஒரு என்லைட்மெண்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அதுக்காகவும் வந்து இந்த உலக தாய்ப்பால் வாரவையாக கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த வாபான்ற தாய்ப்பால் வாரத்துக்குன்ற அமைப்பு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு மையக்கரு கொடுக்கும். இந்த வருஷம் வந்து அந்த மையக்கரு வந்து பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் அ சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப், ஸ்ட்ரென்த் அண்ட் வாட் ஒர்க்ஸ், வாழ்க்கைக்கு நிலையான தொடக்கத்திற்கான தாய்ப்பால் சிறப்பாக செயல்படுவதை வலுப்படுத்துவோம். வாழ்க்கைக்கு நிலையான தொடக்கத்திற்கான தாய்ப்பால் சிறப்பாக செயல்படுவதை வலுப்படுத்துவோம் அப்படின்னா என்னென்னா, இந்த மோட்டோ வந்து மெயின் எய்ம் என்னென்னா தாய்ப்பால் கொடுக்கறத வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும், அதுதான்.
1: ஓகே மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க எதுக்காக இதை கொண்டாடுறோம் அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாய் அவங்களுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசுகளில் தாய்ப்பாலும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: பிறந்த குழந்தை வந்து முதல் அம்மா வந்து டெலிவரி ஆன உடனே பிரசவம் ஆன உடனே ஃபஸ்ட்டு வர பால் வந்து சீம்பால் சொல்லுவோம், அது இங்கிலீஷில் கொலோஸ்டம், ஆங்கிலத்தில் கொலோஸ்டம் சொல்லுவோம். அந்த கொலோஸ்டம்ங்கிறது நிறையா இடத்துல வந்து பல மூட நம்பிக்கை இருக்குது, அந்த வந்து விச் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மில்கை வந்து எடுத்து விட்டுடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதில் வந்து நல்லா க்ரீமியாக எல்லோ மஞ்சள் கலரில் ஒரு சின்ன திரவம் சொட்டு சொட்டாக வரும், அதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு. மஞ்சள் கலரில் வர திரவத்தில் வந்து இம்யூனோகுளோபின்னு சொல்கிறோம், அதில் வந்து குழந்தைக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகள் நிறைய வந்து நுண்ணுயிர்க்கிருமி, குழந்தை வந்து குடல் சார்ந்த வியாதிகளும் நுரையீரல் சார்ந்த வியாதிகளும் தாக்காமல் இருக்கிறதுக்காக நிறைய எதிர்ப்பு சக்திகள் இருக்குது, அதை வந்து கண்டிப்பாக குழந்தைக்கு புகட்டணும்.
1: ஓகே மேம், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய முக்கியமான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
0: குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால வந்து முதல்ல வந்து குடல் சார்ந்த வியாதிகள் வராமல் இருக்கும். ஸோ ஏன்னா தாய்ப்பாலில் வந்து இம்யூனோகுளோபின் ஏன்ற சத்து இருக்கிறதுனால வந்து அது குடல் சார்ந்த வியாதிகள் அதுக்கு வந்து ஒரு தடுப்பு மருந்தாகவும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி சுவாச சம்பந்தமான நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனையும் வராமல் இருக்கும். அண்ட் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் மைலினேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில், குழந்தையோட மூளையோட நரம்புகள் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிறதுனால ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமாக வளரணும்னா புட்டிப்பால் குடிக்கிற குழந்தைய விட இந்த தாய்ப்பால் முதல் 6 மாதம் வெறும் தாய்ப்பாலும் முதல் 2 வருடங்கள் இணை உணவுகளோடு தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை வந்து ஆராய்ச்சி பூர்வமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த குழந்தைங்கள் வெறும் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை முதல் 6 மாதத்தில் குழந்தையோட உடல் வளர்ச்சியும் சரி மூளை வளர்ச்சியும் வந்து நல்ல அபிருதமாக இருக்குன்னு சொல்லி.
1: ஓகே மேம், குழந்தைக்கு வந்து இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த தாய்களுக்கும் வந்து நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
0: அது சந்தேகமே இல்லை, குழந்தை வந்து வளர்ச்சிக்கு வந்து குழந்தையோட வளர்ச்சிக்கு தாய்ப்பால் எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி அம்மாவுக்கும் வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்கறதுனால என்ன ஆகும், முதல்ல வந்து யூட்ரஸ் இன்வல்யூஷன் சொல்லுவோம், தட் இஸ் கர்ப்பப்பை சுருங்கிறதுனால வந்து அம்மாவுக்கு வந்து அதிக உதிரப்போக்கு ரத்தப்போக்கு தவிர்க்க பிடிக்கும், அதனால ரத்த சோகை வராமல் இருக்கும். அது வந்து நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து நேச்சுரல் வந்து கான்ட்ரசெப்டிவ், தட் இஸ் வந்து அடுத்த குழந்தை வந்து அவங்க கருஜனிக்காமல் இருப்பாங்க, அது அது ஒன்று முதல் 6 மாதம் ஃபீட் பண்ணுறதுனால. மூணாவது வந்து குழந்தைக்கு தொடர்ந்து அம்மா வந்து ஃபீட் பண்ணி 6 மாதம் வந்து தாய்ப்பால் மட்டும் அண்ட் 2 வருஷம் வந்து தொடர்ந்து தாய்ப்பாலும் கொடுக்கறதுனால மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுங்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மார்பக புற்றுநோய் மட்டும் இல்லாமல் சினைப்பை புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோயும் வராமல் ஃப்யூச்சரில் வந்து அம்மாவுக்கு வந்து சக்கரவியாதியும் வராமல் தடுக்கிறது. இதை தவிர காஸ்மெட்டிக் வேல்யூவை பார்த்தா அம்மா வந்து ப்ரெக்னென்சி போது போட்ட 10-14 kgs வந்து வெயிட் ஏறுவாங்க, அந்த எக்ஸ்ட்ரா எடையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த காஸ்மெட்டிக்காகவும் சரி அம்மாவுக்கு வந்து நல்லா வந்து மெலிந்து அழகாக ஆயிடுவாங்க.
1: ஓகே மேம், குழந்தைகளுக்கு வந்து அந்த முதல் 6 மாதங்கள் வந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எதனால் அப்படிங்கிறத சொல்லிடுங்க.
0: குழந்தைக்கு வந்து முதல் 6 மாதத்தில் தாய்ப்பால் கொடுக்குறோம் எதுக்காகன்னா அதிலே வந்து நிறைய தேவைக்கு அதிகமாகவே வந்து நல்ல நல்ல நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதை தவிர வந்து எதிர்ப்பு காலனிகள் சொல்லுவோம், அந்த எதிர்ப்பு சக்திகள்லாம் இருக்குது. அண்ட் நீர் சத்து தாய்ப்பாலே வந்து கிட்டத்தட்ட 88-90% நீர் சத்து இருக்கிறதுனால வந்து குழந்தைக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியும் தேவையில்லை, தண்ணி கொடுக்க தேவையில்லை எக்ஸ்ட்ராவாக. அண்ட் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து தாய்ப்பால் வந்து சீக்கிரமாகவும் சரியாக செரிமானம் ஆகிடும்.
1: ஓகே மேம், அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் மட்டுமே அதாவது எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
0: எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னா தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். அந்த கருத்து என்னென்னா தாய்ப்பால்லே வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரா சத்து இருக்கிறதுனால எதுவுமே தேவையில்லை. எக்ஸ்ட்ராவாக அதிகமாக வெளியிலேருந்து உணவோ இல்லை நீர் சத்தோ கொடுக்க தேவையில்லை. குழந்தைக்கு உணவாக முதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே, ஏன்னா அதிலே வந்து

0: நீர்ச்சத்தும் இருக்குது, தேவையான புரதச்சத்து, கார்போஹைட்ரேட்டு, மாவு சத்தும், அப்புறம் கொழுப்பு சத்து எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ராவாக வந்து மருத்துவர்களின் அட்வைஸ் பிரகாரம் விட்டமின் ட்ராப்ஸும், சப்போஸ் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது மருந்து கொடுத்தாங்கன்னா அதை வந்து மருத்துவர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொடு சாப்பிட்டுக்கலாம்.
1: ஓகே மேம், ரொம்ப நிறைய விஷயங்கள் தகவல்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நேர்களே இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடலும் வந்துகிட்டே இருக்க, தேவா அவர்களுடைய இசையில் ராஜ் கண்ணா அவர்களுடைய வரிகளில் கண்ணால் பேசுவா திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்டு வந்துடலாம். நேரம் சரியா 1:13.

0: தாய்ப்பால் வாரம் தாய்ப்பால் எனும் அமுது. இதை பத்தி தான் இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில மருத்துவர் உமா அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேம், அடுத்ததான் என்ன கேள்வி அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். அதாவது குழந்தை பிறந்த பிறகு, அதாவது பிரசவம் நடந்த பிறகு, இன்னும் எவ்வளோ, அதாவது எவ்வளோ நேரத்துக்குள்ள வந்து அந்த குழந்தைக்கு வந்து பால் அப்படிங்கறத கொடுக்கணும்?
1: குழந்தை பிறந்த முதல் ஒரு மணி நேரத்திற்குள் குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்ட வேண்டும். அது வந்து பொதுவான விதி. நிறைய தாய்மார்களுக்கு வந்து எனக்கு பால் வரலை, அது வந்து ஒரு மூட நம்பிக்கை. நம்ம என்ன பண்ணணும், வந்து நார்மலாக அள்ளல்ல தான் கேணியில் வந்து கிணத்துல தண்ணி வரும், அது மாதிரி பால் கொடுக்க கொடுக்க தான் வந்து சப்ப சப்ப தான் பால் வரும். அதை கருத்தை வந்து மருத்துவர்களும் நாங்கள் வலியுறுத்துவோம், கூட இருக்க வந்து ஃபேமிலி சப்போர்ட்டும் இப்படி தான் அதுக்குன்னு சொல்லி நம்ம புட்டி பாலுக்கு போகாமல் பால் நீ கொடு அப்போ தான் வரும் அப்படின்னு அந்த கருத்தை கூட இருக்கவங்க சொல்லணும், சொந்தக்காரங்க.
0: ஓகே மேம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை பிறந்த உடனே வந்து தாயோடைய மார்பிலையோ இல்லைனா வந்து அவங்க தோல் மேலோ வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, அது எதனால் அப்படின்னு சொல்லுங்கள்.
1: இந்த ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்ட் அப்படின்னா வந்து குழந்தையோட தோலும் அம்மாவோட தோலும் பிறந்த உடனே மார் மேலே போடுவோம். அது என்னென்னா, நார்மலாக அந்த மாதிரி பண்ணுறதுனால குழந்தையோட டெம்பரேச்சர் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். குழந்தை வந்து நார்மல் சீதோஷண நிலையிலேருந்து வேறுபடாமல் கரெக்டான டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். அது ஒன்று. குழந்தையோட சுவாசமும் வந்து சீராக இருக்கும், ப்ளஸ் குழந்தையோட ரத்த அளவும் வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவும் வந்து வேறுபடாமல் அந்த சுகர் லெவல்லாம் குறையாமல், ஹைப்போக்ளைசிமியான்னு சொல்லுவோம் மெடிக்கல் டெர்மினாலஜியில், அது இல்லாமல் குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தான் அந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் சொல்லுவோம்.
0: ஓகே.
1: அண்ட் இது வந்து குழந்தைக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், கூடவே வந்து மதருக்கும் வந்து குழந்தையோட அந்த டச், அந்த ஃபீல்னால வந்து அந்த குழந்தைய பாண்டிங் சொல்லுவோம், அந்த அரவணைப்புனால அம்மாவுக்கு வந்து பால் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ மதர் வந்து மென்டலி வந்து ப்ரிப்பேர் ஆவாங்க. டெலிவரி ஆனவுடனே பேபியை தூக்கி மார்மேல போட்டவுடனே, ஸோ இது நம்ம குழந்தை, ஸோ நம்ம குழந்தைக்கு நம்ம பால் ஊட்டணும் அப்படின்னு சொல்லி மதர் வந்து அந்த பெயினெல்லாம் தாண்டி, அந்த வலியெல்லாம் தாண்டி அவங்க வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகி வரும், மனதளவில் வந்து தயாராகுவாங்க.
0: ஓகே மேம், நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நார்மல் டெலிவரியும் இருக்குது, சிசேரியனும் இருக்குது. இப்போ சில தாய்மார்களுக்கெலாம் வந்து உடனே வந்து பால் வரதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது அந்த தாய்மார்கள்லாம் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. அதனால் என்ன செய்யணும், அது வந்து உண்மையா அப்படி பிறந்த அந்த மாதிரி?
1: அது இது வந்து முற்றிலும் தவறான கருத்து. நார்மலாக வந்து எல்லா தாய்மார்களுக்கும் வந்து அது நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சிசேரியனாக இருந்தாலும் சரி, முதல் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு கொடுக்கணுங்கிற கருத்தை வந்து நாங்கள் வந்து பேபி ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து வலியுறுத்துவோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, முதல்ல வந்து மனதளவில் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அம்மா வந்து ஃபஸ்ட்டு வர முதல்ல நாலு அஞ்சு சொட்டு வரும், அது சீம்பால். ஸோ அது வந்து டேங்க் மாதிரி மடமடன்னு ஊற்றாது, அதை சப்ப சப்ப தான் வந்து குழந்தைக்கு பால் வரும். முதல் மூணு நாள் நாலு நாள் கொலோஸ்டம்ங்கிற இந்த சீம்பால் வந்து அதில் நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம வந்து வீணாக்கக்கூடாது. அதை தான் வந்து குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து மனதளவில் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிடணும்.
0: ஓகே மேம், அது கொலஸ்ட்ராம் அப்படின்னு சொன்னீங்க, அதாவது சீம்பால் அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு வந்து முதல் தடுப்பூசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு உண்மை, அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள்.
1: நார்மலாக வந்து நம்ம போலியோ சொட்டு மருந்தெல்லாம் அதுக்கும் முன்னாடி கொலோஸ்ட்ரம் தான் வந்து முதல் சீம்பால், அதை தான் வந்து தங்கம் சொல்லுவோம், குழந்தைக்கு கொடுக்க கூடிய தங்கம்னு. அதை ஏன்னா அதில் வந்து அளப்பருக்கு அறியாத சக்திக்கு

0: சத்துக்கள் உள்ளது. ஸோ இம்யூனோகுளோபுலின்ற வந்து எதிர்ப்பு சக்திகள்லாம் உள்ளதுனால வந்து குழந்தைக்கு வந்து குடல் சார்ந்த வியாதிகளும் நுரையீரல் சார்ந்த வியாதிகளும் வராமல் குழந்தையை வந்து பாதுகாக்குது. நிறைய வந்து அதில் புரோட்டீன் சத்துக்கள் இருக்குது, இம்யூனோகுளோபுலின் இருக்கிறதுனால வந்து ஃபேட் சத்துக்களும் இருக்குது, குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களும் உள்ளது அதில்.
1: ஓகே மேம், அதாவது குழந்தை பிறந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பால் கொடுக்கணும், தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு நாளைக்கு புதிதாக பிறந்த குழந்தைக்கு எத்தனை முறை வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது?
0: இது வந்து கரெக்டாக வந்து கணக்கிட்டு சொல்ல முடியாது, ஆன் டிமாண்ட் சொல்லுவோம், டிமாண்ட் ஃபீடிங். குழந்தைக்கு எப்பப்போல்லாம் தேவைப்படுதோ அப்பப்போல்லாம் வந்து மதர் வந்து ஃபீட் பண்ணணும். அது வந்து குழந்தைய நார்மலாக இருக்க குழந்தைய வந்து மார்பகத்தில் போட்ட உடனே குழந்தை வந்து வாய் திறக்கும். ஸோ வாயை திறந்தாலே அது வந்து குழந்தையோட வாயை சுற்றி நம்ம வந்து ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், தொடும்போதே வந்து குழந்தை எந்த சைடில் தொடுறோமோ அந்த பக்கம் வந்து திரும்பும். ஸோ மார்புக்கிட்ட வந்து குழந்தைய எடுத்துகிட்டு வந்தவுடனே பேபியை வந்து வாயை திறந்து அது ஃபீடிங்க்கு ரெடியாக இருக்குன்னு தெரிஞ்சாலே அது பசிக்கு வந்து அது இருக்குன்னு சொல்லுவோம். அது வந்து இட்ஸ் அ ஃபோர் ரன்னர் ஃபார் ஹங்கர்ன்னு சொல்லுவோம், பசிக்கு வந்து முன்னோடி. அது அழகிறதுக்கு முன்னாடியே குழந்தை வந்து சம்டைம்ஸ் வந்து வாயில் வந்து விரலை போட்டு சூப்போம், இல்லைனா வந்து குழந்தை வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் நெளியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பசி இருக்கிறதுக்கான அறிகுறி. இந்த சிம்டமை தாண்டி தான் வந்து குழந்தை அழ ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ஃபீட் பண்ணிடணும்.
1: ஓகே மேம், நீங்கள் சொன்னீங்க அதாவது டிமாண்டு அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. இல்லை வந்து குழந்தை அழுததுக்கு அப்புறம் தான் பால் கொடுக்கணுமா, இல்லைனா வந்து சிலவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிறந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கும் வந்து அந்த ஃபீடிங் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க மேம்?
0: பொதுவாக வந்து ஆன் டிமாண்ட் ஃபீடிங்கிறது பெஸ்ட்டு. ஆனால் அம்மாக்களுக்கு வந்து சப்போஸ் வந்து யங் மதர்ஸு சிசேரியனான அம்மாக்களுக்கு வந்து தெரியாது, வழியில் இருப்பாங்க. ஸோ வந்து அந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து உடம்பு அது பழகிறதுக்குள்ளே வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஃபீட் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒன்ஸ் அம்மா வந்து அந்த வழியிலேருந்து வெளியில் வந்த உடனே அவங்களுக்கே தெரியும், பேபியை வந்து திரும்பி பார்ப்பாங்க, பேபியை வந்து நெளிய ஆரம்பித்தோடனே எடுத்து மாரில் போட்டுட்டு அந்த உணர்வு பூர்வமாக வந்து அம்மாவுக்கும் ஃபீல் தெரியும். ஸோ ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
1: ஓகே மேம், நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. அதாவது ஒரு தாய்ப்பால் கொடுக்கும்போது அவங்க தாய்மார்கள் வந்து நிறைய விஷயங்கள் சவால்கள்லாம் வந்து சந்திப்பாங்க, அதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து எதிர்கொள்ளணும், அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் சொல்லலாம்.
0: முதல்ல வந்து மதர்ஸ் வந்து என் பர்சனல் என்னோடய கருத்து என்னென்னா, ஆன்டிநேட்டலாகவே மாதமாகிறதுக்கு முன்னாடியே டெலிவரிக்கு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி மனதளவில் முதல்ல வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும், இது நம்ம குழந்தை நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி டெலிவரி ஆனதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு டாக்டர், செகண்ட் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் அம்மா அப்பா மாமியார் அந்த மாதிரி வந்து குடும்ப உறவுகளும் சேர்ந்து இது வந்து உன்னோட குழந்தை நீ ஃபீட் பண்ணணும், பால் கொடுக்கணும்னு சொல்லி அந்த அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். இனிஷியலாக வர சீம்பால் வந்து சொட்டு சொட்டாக இருக்குது, எனக்கு பால் பத்தலை அப்படின்னு அவங்க அம்மா சொன்னால் கூட இது இனிஷியலாக ஆரம்பத்தில் வந்து மூணுலேருந்து நாலு நாளைக்கு அப்படி தான் இருக்கும், இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஃபீட் பண்ண ஃபீட் பண்ண கணத்தில் நம்ம எப்படி வந்து தோண்ட தோண்ட தண்ணி வருதோ அது மாதிரி சப்ப சப்ப பால் வரும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்க என்கரேஜ் பண்ணணும். அந்த பெயின் எல்லாம் வந்து அவங்க வந்து தாண்டி அதை வந்து நம்ம அவங்க மனதளவில் சந்தோஷமாக வச்சோம்னா இந்த ஃபேமிலி சப்போர்ட். அதனால தான் அந்த உலக சுகாதார மையத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அந்த கருத்தோ எந்த கருத்தோட டெர்மினாலஜிஸ் வந்து மாறினாலும் மொத்தமாக வந்து மெசேஜ் என்னென்னா தாய்ப்பால் கொடுக்கறதே ஊக்குவிப்போங்கிறது கருத்து வந்து ஃபேமிலியும் சரி ஒர்க் ஸ்பாட்டில் வந்து கூட இருக்கவங்களும் சரி அந்த ஆர்கனைசேஷனும் சரி வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி இதை வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்.
1: ஓகே மேம், நிச்சயமாக நீங்கள் சொன்னதெல்லாம் நிறைய நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து குழந்தைக்கு வந்து தேவையான அளவுக்கு தாய்ப்பால் கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு தாய்க்கு வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும்?
0: முதல்ல வந்து குழந்தை வந்து ஒரு தடவை ஃபீட் பண்ணால் அமைதியாக ஒரு ரெண்டு மணி நேரமாக அது வந்து ஒன்று தூங்கும் இல்லை அழாமல் இருக்கும். நம்பர் ஒன், ஒரு நாளைக்கு வந்து எட்டுலேருந்து பத்து தடவை நம்ம ஃபீட் பண்ணுறோன்னா ஆறுலேருந்து எட்டு தடவை வந்து நம்ம துணியை வந்து டைப்பரை மாற்றுவோம், அது ஒன்று. அதுக்கப்புறம் பேபி வந்து எவ்வளோ தடவை வந்து யூரின் போகிறதுன்னு பார்க்குறதோட எவ்வளோ தடவை நம்ம வந்து மோஷன் போகிறதுன்னு பார்க்கணும். அண்ட் பேபி அமைதியாக வந்து விளையாடிட்டுருக்கா அப்படின்னு. அண்ட் பேபி வந்து நம்ம செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 20 கிராம் வந்து வெயிட் ஏறும், அதிகபட்சமாக ஒரு ஹெல்த்தி குழந்தைன்னா ஒரு நாளைக்கு 30 கிராம் ஏறும். ஸோ அந்த எடை ஏறுறது குழந்தை அமைதியாக விளையாடிக்கிட்டு இருக்கு ஒரு ஃபீடுக்கு அப்புறம், 6-8 தடவை யூரின் போகிறது, 4-6 தடவை மோஷன் போகிறது அப்படின்னு சொன்னாலே பால் வந்து கரெக்டாக இருக்குது. அதை தாண்டி அம்மாவுக்கு உணர்வு பூர்வமாக ஒரு பிரெஸ்ட் வந்து ஹெவினஸ் இருக்கும், ஒரு பேபி வந்து ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹெவினஸ் வந்து குறையுது, மார்பு அழுத்தம் வந்து குறையுது அப்படின்னு ஃபீல் பண்ணாலே வந்து பால் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம்.
1: ஓகே மேம், நீங்கள் சொன்னீங்க அதாவது போதுமான அளவுக்கு இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது அந்த குழந்தைக்கு தேவையான பாலை வந்து குடித்ததுக்கப்புறம்

0: அது சரியாக தான் அந்த பாலை வந்து குடிக்குதா அப்படிங்கிறதா வந்து எப்படி வந்து அந்த தாய்மார்கள் தெரிஞ்சுக்க முடியும்?
1: குழந்தை வந்து நம்ம அம்மாவாலே ஃபீல் பண்ண முடியும். குழந்தை வந்து இந்த சக்கிங் இருக்கும், வந்து பால் வந்து உறிஞ்சு குடிக்கிறதும் போது அம்மாவுக்கு அந்த உணர்வு பூர்வமாக அந்த ஃபீல் கிடைக்கும். பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி, அந்த ஸ்வாலோயிங் அந்த அந்த சீக்ஸ் மசில்லாம் வந்து மூவ் ஆகும். அது ஒன்று. சம்டைம்ஸ் வந்து குழந்தை வந்து சத்தம் படுத்தும், ஸோ அந்த ஸ்வாலோயிங் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் வந்து அம்மாவால் தான் அது ஃபீல் பண்ண முடியும். இதை வச்சு வந்து குழந்தைங்க வந்து கரெக்டாக ஃபீல் பால் குடிக்கிறதுன்னு தெரியும். அது தவிர பிரஸ்ட் வந்து எம்டிஆர்து வந்து அம்மாவால் தான் வந்து அது ஃபீல் பண்ண முடியும்.
0: ஓகே, நீங்கள் சொன்னீங்க அதாவது தாய்ப்பால் கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்கிறாங்க தாய்மார்கள் அப்படின்னு சொன்னீங்க. சிலவங்களுக்கு வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கும்போதே வந்து மார்பகத்தில் வலிலாம் ஏற்படும் இல்லைங்களா? அது எதனால் ஏற்படுது? அப்படி ஏற்பட்டால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் மேம்.
1: இது வந்து காமனாக வந்து நாங்கள் டெலிவரி வார்டில் வந்து பார்க்குறோம், நாளில் ஒரு அம்மாக்களுக்காவது பார்க்குறோம். அது வந்து ப்ராப்பராக வந்து முறையான அந்த லாச்சிங் சொல்லுவோம், இதை வந்து பேபி வந்து அம்மாவோட நிப்பிள் அண்ட் ஏரியோலாம் சொல்லுவோம், இந்த மார்பக காம்பு மட்டும் இல்லாமல் அந்த ஏரியோலான்ற சுற்றி இருக்க அந்த கருப்பையும் வந்து கருப்பாக இருக்கிற அந்த டிஷ்யூ சதப்பகுதியும் வந்து குழந்தையோட அண்டமில் பேலேட்டில் வந்து டச் பண்ணணும். அதை வந்து முறையாக வந்து மதர் வந்து குழந்தைய பொசிஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக தூக்கிட்டு அப்புறம் வந்து இந்த லாச்சிங் வந்து கரெக்டாக வரத்துக்கு வந்து கரெக்டாக வந்து பேபி வந்து இந்த நிப்பிள் அண்ட் ஏரியோலா வந்து அண்டமில் படுற மாதிரி வச்சா பேபி வந்து கரெக்டாக சப்போம். அப்படி இல்லாமல் வெறும் நிப்பிளே மட்டும் கடிச்சிட்டு இருந்தால் நிப்பிள் எரோஷன் வரும், நிப்பிள்லேருந்து வந்து மார்பக காம்புலேருந்து ரத்தம் வரும். சம்டைம்ஸ் ரொம்ப ஓவராக வந்து ஸ்ட்ராங் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து இரிட்டன் டெர்மடைட்டிஸ்லாம் வரும்.
0: ஓகே, அதாவது அந்த நிப்பிளில் வந்து பெயின் வருது இல்லைனா வந்து அந்த நிப்பிளில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெடிப்பு ரத்த கசிவுலாம் வருது இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்?
1: நார்மலாக சேஃபான ப்ராக்டிஸ் வந்து அந்த ஏன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தாய்ப்பால்லே வந்து நிறைய எதிர்ப்பு சக்திகள் இருக்கிறதுனால வந்து தாய்ப்பாலையே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அது மார்பகத்தில் நிப்பிளில் தடவினா அதுக்கே வந்து ஹீலாகிற தன்மை இருக்குது, அது அதுவே போதும்.
0: ஓகே, அது மாதிரி சில தாய்மார்களுக்குலாம் வந்து என்ன அப்படின்னா புதுசாக வந்து பால் கொடுக்கும்போது அந்த பால் அப்படிங்கிறது கட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது வந்து மட்டும் இல்லாமல் இறுக்கமாகுது, அதுலேயே வலியும் கூட இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன மேம் செய்யணும்?
1: அந்த சரியான கரெக்டான டைமுக்கு குழந்தைக்கு ஃபீட் பண்ணாமல் இருந்தாலே அந்த வந்து பிரஸ்ட் என்கேஜ்மெண்ட் சொல்லுவோம் இங்கிலீஷில், தாய் மார்பகம் வந்து கட்டிக்கிறதுன்னு. ஸோ அப்போ என்ன, தனியாக ஒரு பாத்ரூமில் போயிட்டு அந்த வந்து கொஞ்சம் அந்த மில்கை வந்து லெட் டவுன் சொல்லுவோம், பாலை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு ரொம்ப வலி இருந்ததுன்னா தவிர மாத்திரைகள் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஒரு கோல்டு கம்ப்ரெஸ்ஸு ஒத்தடம் கொடுத்தா அந்த வலி வந்து குறையும். ரொம்ப ஜாஸ்தி வலி இருந்ததுன்னா மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மாத்திரை சாப்பிடலாம்.
0: ஓகே, நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக புதிய தாய்மார்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். தொடர்ந்து பேசலாம். நேர்லேயே உங்களுக்காகவும் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்குறதுக்கு முன்னாடி விளம்பரமும் இருக்குது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு வச்சுட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் சரியாக 1:35 ஆகிட்டுருக்கு. நலம்தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு தாய்ப்பால் எனும் அமுது நேர்முகம் நிகழ்ச்சியில் மருத்துவர் உமா அவர்கள் நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். மேம், அதாவது சொன்னீங்க இல்லைங்களா, குழந்தைங்க வந்து சரியாக பால் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 4-5 தடவை வந்து அவங்களுக்கு மோஷன் போவாங்க அப்படின்னு சொன்னீங்க. சில குழந்தைங்க என்ன அப்படின்னா ஒரு நாள் இல்லாமல் ஒரு 5 நாளைக்கு இருக்கும், இல்லை சில குழந்தைங்க வந்து 10 நாளைக்கு இருக்கும் அப்படிலாம் வந்து மோஷன் போகிறது பார்க்க முடியுது. அது வந்து நார்மலாக இல்லை, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் மேம்.
1: இது வந்து நார்மலாக வந்து எல்லா தாய்மார்களுக்கும் கேட்குற கவலை இருக்கிற கவலை கேட்குற கேள்வி இது. இது வந்து நார்மலாக இருக்கிற குழந்தை வந்து பால் குடித்தவொடனே மோஷன் போகும். தட் இஸ் வந்து கேஸ்ட்ரோ கோலிக் ரிஃப்ளெக்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். கேஸ்ட்ரோனா வந்து வயிறு, கோலனா குடல், வயிற்றுக்குள்ளே என்ன போகிறதோ அது வந்து குடல் வழியாக வெளில வரும். இது வந்து கவலைப்பட தேவையில்லை. அஸ் லாங் அஸ் பேபி வந்து எடை ஏறிட்டுருக்கு, சீரான வந்து எடை ஏறும்போது இது கவலைப்பட தேவையில்லை. ஒரு நாளைக்கு 6-8, சில குழந்தைங்க 10 தடவை கூட வந்து நம்ம நாப்பி துணி மாற்றுவாங்க. சில குழந்தைங்க வந்து 4-5 நாளைக்கு 1 தடவை கூட போகும். இது வந்து பிறந்த உடனே அந்த கருப்பாக இருக்க அந்த வெளிக்கு போகிறது வந்து மிகோனியம்ன்றது வந்து பிறந்து 24 மணி நேரத்தில் போகும்போது நம்ம வந்து பயப்பட தேவையில்லை.
0: ஓகே மேம். அதே மாதிரி கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குழந்தை பிறந்த உடனே அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. சில குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த மாதிரி கொடுக்காம விட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்?
1: நார்மலாக, இது ஒரு நல்ல கேள்வி. நார்மலாக வந்து அம்மா கிட்ட டெலிவரி ஆகி பேபி குழந்தை வந்து நல்லா இருக்கும்போது அம்மா கிட்ட ரூமிங் இன் சொல்லுவோம். அம்மா கிட்ட பக்கத்தில் கொடுத்துருவாங்க. சில குழந்தைங்க வந்து தாய்கிட்டேருந்து பிரித்து பேபி வந்து ஐசியூவில் வச்சுருப்பாங்க. ஐசியூவில் வச்சு குழந்தைக்கு வந்து மூச்சு விடுறதுல சீரான இருந்தது அப்படி, மூச்சு தட்டுப்பாடு எதுவுமே இல்லைன்னா குழந்தைய வந்து அந்த சீம்பாலில் வந்து பேபியை வந்து அம்மா கிட்ட எடுத்துகிட்டு, சப்போஸ் ஒரு ஜாண்டிஸ் இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், அப்போ பேபியை வந்து அம்மா கிட்ட எடுத்துன்னு வந்து சப்பை வச்சு திருப்பியும் கொண்டு போய் நாங்கள் வந்து ஜாண்டிஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட்டில் லைட்டில் வைக்கலாம். மூச்சு தட்டுப்பாடு வரும்போது அப்போ வந்து அந்த சீம்பாலை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு பேபி சரியாகும்போது நம்ம கொடுக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் வந்து வச்சு கொடுக்கலாம்.
0: ஓகே மேம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அந்த சொன்னீங்க இல்லைங்களா, நிப்பிளில் வெடிப்போ இல்லைனா வந்து வேறு ஏதாவது வலியோ அந்த மாதிரி ஏற்படுது. அதே மாதிரி சிலவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த பாய் குழாய் இருக்கு இல்லையா, பால் குழாயில் வந்து அடைப்பு இருக்குது, இல்லை வந்து அந்த மார்பகத்தில் ஏதாவது அலர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த தாய்மார்கள்

0: என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்.
1: ஆ, நார்மலாக வந்து இந்த மாதிரி மார்பகத்திலே வந்து அடைப்பு அந்த மாதிரி இருந்தால் தாய்ப்பாலே வந்து பிழிஞ்சு தடவை சொல்லுவோம். அதை தாண்டி வந்து நான் ரொம்ப வந்து ஸ்ட்ராங் சோப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்து தடவலாம். ஸோ அதில் வந்து அந்த வலி எரிச்சல் அதெல்லாம் போகும். அதுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லேச்சிங் அந்த அம்மாவுக்கு வந்து கரெக்டாக வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்களாங்கிறத வந்து சூப்பர்வைஸ்டு ஃபீடிங் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அம்மா வந்து ஃபீட் பண்ணும்போது ஒரு மருத்துவரோ ஒரு செவிலியரோ பக்கத்தில் இருந்துட்டு ஃபீடிங் டெக்னிக்காக எஸ்பெஷலி வந்து முதல் பிரசவமான ப்ரைமரி மதர்ஸ்க்கு வந்து இந்த கரெக்டாக வந்து இந்த ஃபீடிங் டெக்னிக்கை வந்து முதல் 2 நாட்கள் நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்தோம்னா அந்த லேச்சிங் பேபியை வந்து எப்படி பொசிஷன் எப்படி பிடிக்கணும், லேச்சிங் பேபி வந்து எப்படி கவ்வறது, ஸோ இந்த கருத்தெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண, நம்ம சொல்கிறது தாண்டி அவங்க பேபியும் மதரும் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணாலே இந்த பாதி இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம்.
0: ஓகே மேம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனாலும் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய புதிய தாய்மார்களுக்கு வந்து எந்த நேரத்தில் போய் சரியாக மருத்துவரை அணுகணும், இல்லை வந்து எந்த மாதிரியான அந்த வழிலாம் ஏற்படுது? நீங்கள் தாய்ப்பாலே வந்து மருந்தாக வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, அதையும் தாண்டி வந்து எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா எந்த நேரத்தில் மருத்துவரை அணுகணும்?
1: நல்ல கேள்வி மேடம். மதர்க்கு வந்து கையே தூக்க முடியாத அளவுக்கு வந்து வலி இருக்குது, இல்லை அதிக காய்ச்சல், மார்பகம் வந்து ரொம்ப வீங்கி ரொம்ப செவந்து போய் வந்து பால் ரொம்ப கட்டிட்டு அதனால் காய்ச்சல் நடுக்கம்லாம் வரும்போது தக்க மருத்துவ ஆலோசனையை எடுக்கிறது நல்லது.
0: ஓகே மேம், அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலங்கள் இல்லைனா வந்து சில வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு கூட குழந்தைகளுக்கு அந்த பாலோட சேர்த்து தண்ணியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து கொடுக்கணுமா இல்லை வந்து கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி?
1: ஆ, இது ஒரு நல்ல கேள்வி. நார்மலாக வந்து வீட்டில் இருக்க வயதானவர்கள் சொல்கிற கருத்துக்களை வந்து நம்ம வந்து நிறைய நல்ல விஷயங்களும் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோரமில் வந்து தாய்ப்பாலின் அவசியத்தை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இந்த 2026 வருடத்தில் இதே வந்து ஒரு 40 வருடம் 50 வருடம் முன்னாடிலாம் இதெல்லாம் பண்ணலை. வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களாக நான் வந்து உள்வாங்கிட்டு செய்வோம். ஆனால் அந்த தாய்ப்பாலில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி நீர்ச்சத்து வந்து கொடுக்கணுங்கிறது தேவையே இல்லை. ஏன்னா தாய்ப்பால்லையே வந்து கிட்டத்தட்ட 90% வந்து நீர் சத்து இருக்குது. அதனால் குழந்தைக்கு தேவையான வந்து ஊட்டச்சத்தோட நீர்ச்சத்தும் கிடைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையே இல்லை.
0: ஓகே மேம். மேம் அடுத்ததான் என்ன அப்படின்னா, நிறைய குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கூடவே வந்து அந்த ஃபார்முலா மில்க் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து அதையும் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: ஆ, இது ஒரு நல்ல கேள்வி. நம்ம கூர்ந்து பார்த்தோன்னா அந்த டப்பா பால்லே தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் பிரஸ்ட் மில்க். என்கிட்ட வந்து கேட்குற எல்லா தாய்மார்களுக்கும் நான் அதான் சொல்லுவேன். இந்த டப்பா கீழே இருக்கும் என்ன எழுதியிருக்கும் பிராண்டே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் பிரஸ்ட் மில்க், தாய்ப்பாலுக்கு மாற்று இல்லை அப்படிங்கிறது கருத்தை வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பேபி ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல் எங்கே அங்கெல்லாம் பிரசவம் நடக்குதோ அதை சொல்கிறோம். ஏன்னா வந்து தாய்ப்பாலில் இருக்க ஒரு குழந்தை வந்து ஒரு 2 குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை, இன்னும் 2 குழந்தை புட்டி பால் கொடுக்குற குழந்தை இருந்ததுன்னா புட்டி பால் கொடுக்குற குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைய விட குண்டாக இருக்கும். ஆனால் உடல் அளவிலையும் மனதளவிலையும் மூல வளர்ச்சியிலையும் வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு இணையாக இந்த குழந்தையால் வரவே முடியாதுங்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக வந்து பல ஸ்டடிஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க.
0: ஓகே மேம், இப்போ தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய இணையான சத்துக்கள் வந்து அந்த ஃபார்முலா மில்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கா?
1: ஃபார்முலா மில்க் வந்து முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப இந்திய பொருளாதார சூழ்நிலையில் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப வந்து காஸ்ட்லி. தாய்ப்பால்லே வந்து ஈஸியாக குழந்தைக்கியோட குடலுக்கு வந்து செரிமானமாகற தன்மை உள்ள சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த கெசின்ற சத்து வந்து குழந்தையோட குடலுக்கு வந்து நல்லா வந்து ஒத்துக்கும். அது ஒன்று. அந்த லாக்டோஸ்ன்ற சர்க்கரை இருக்கிற சத்து வந்து கார்பு மாவு சத்து வந்து குழந்தையோட இடல் குழந்தையோட உடல் எடை வந்து சீராக இருக்கிறதுக்கு உதவுது. அண்ட் தாய்ப்பாலில் இருக்க சத்தான சில லாக்டோஃபெரின் சொல்லுவோம், அது வந்து இரும்பு சத்து வந்து குழந்தைக்கு நார்மல் நிற மாதம் வர பிறக்கிற குழந்தை டேர்ம் பேபிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா வந்து இரும்பு சத்து குறைபாடே வராமல் தடுக்கிறதுனால தான் நாங்கள் டேர்ம் பேபிஸ்க்கெல்லாம் வந்து இரும்பு சத்து ட்ராப்ஸே எழுத மாட்டோம். அதுக்கு ரீசன் என்னென்னா வந்து தாய்ப்பாலே இருக்க சத்தான இந்த லாக்டோஃபெரின்ற ஒரு ஒரு புரத சத்து, அது இட்ஸ் பேசிக்கலி எ ப்ரோட்டீன், அது வந்து ரத்த சோகை வராமல் தடுக்கிறது. அண்ட் குழந்தைக்கு வந்து அதில் இருக்க கொழுப்பு சத்து, தாய்ப்பாலில் இருக்க கொழுப்பு சத்து வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு வந்து நல்லா வந்து சத்து அபரிதமான சத்து கொடுக்கறது. இத்தனை சத்துக்கள் வந்து தாய் விலையே இல்லாத தாய்ப்பாலில் கொடுக்கறத விட்டுட்டு அவ்வளோ 2000 5000 செலவு பண்ணி இருக்க டப்பா போலுக்கு போகணுமாங்கிறது ஒரு பெரிய

0: கொஸ்டின் மார்க்.
1: ஓகே மேம், இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சில குழந்தைங்க வந்து அந்த ஃபார்முலா மில்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பிறந்து, சில குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்காத பட்சத்தில் ஃபார்முலா மில்க் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போதே வந்து அதை வந்து மறுபடியும் தாய்ப்பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்கக்கிட்ட அறிமுகப்படுத்த முடியுமா, அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி?
0: சில வந்து ரொம்ப வந்து அவசரகால சிகிச்சை, சப்போஸ் வந்து அம்மா வந்து ஐசியூவில் இருப்பாங்க, ஃபிட்ஸ் வந்திருக்கும், பிபி வந்து ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒன்று ரெண்டு ஃபீட் வந்து ஃபார்முலா மில்க்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கொடுக்க வேண்டிய அவசியம் வரும். ஆனாலும் மதர் எப்போ வந்து சூன் மதர் பிகம்ஸ் கம்ஃபர்டபுள்னு சொல்லுவோம், பேபியை கொண்டு போய் அம்மா ஐசியூவில் இருக்கட்டும், மதரோட பிபியோ ஃபிட்ஸோ எந்த காரணத்துக்காக மதர் அட்மிட் ஆகியிருக்காங்க, ஐசியூ விட்டு வெளில வந்து நார்மல் வார்டுக்கு வந்த உடனே மதரை வந்து பேபி எடுத்துகிட்டு போய் மதரோட பிரஸ்டில் போட்டு ஃபீட் பண்ண வைக்க முடியும். ஸோ குழந்தை வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிடும், ரெண்டு ஃபீட் மூணு ஃபீட்குள்ளே கண்டிப்பாக அடாப்ட் ஆகிடும். அது ப்ராக்டிக்கலாக நாங்கள் நிறைய தடவை பார்த்துட்ருக்கோம்.
1: ஓகே மேம், அடுத்ததான் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த கிரேப் வாட்டர், தேன், வசம்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாரம்பரியமாக கொடுக்குற ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, அது வந்து கொடுக்கறது சரியா இல்லை வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
0: இது வந்து இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் டேபு சொல்லுவோம், இது மாதிரி ப்ராக்டிஸ்லாம் வந்து வழக்கங்கள்லாம் வந்து நடைமுறையில் வந்து அந்த காலத்தில் இருந்தது, இப்பயும் சில கிராமத்தில் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய வழக்கம் கிடையாது, தப்பான வழக்கம். ஏன்னா இதுலேருந்து நிறையா வந்து தொற்று நோய்கள் வர ஆபத்து இருக்குது. நம்ம கையால் வந்து வழித்து கொடுக்குற வசம்பும் சரி தேனும் சரி, முதல்ல நம்ம கையிலேருந்து இன்ஃபெக்ஷன் வரலாம், தேன் வழியாக வந்து இந்த போட்டுலிசம்ன்ற வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான நோய்களும் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டிய வழக்கம்.
1: ஓகே மேம், அடுத்ததாக என்ன அப்படின்னா, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் அந்த தாய்ப்பாலை அதிகரிக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது?
0: முதல்ல வந்து அம்மா ஃபஸ்ட்டே நான் சொன்னபடி மனதளவில் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஏன்னா தாய்ப்பாலுக்கும் மூளை தாய்ப்பாலோட செக்ரீஷன் சுரக்கிறதுக்கு வந்து மூளையிலேருந்து சில சத்துக்கள் வர்றதுனால அமைதியாக இருக்கணும், வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு சொல்லுவோம், எந்த டென்ஷனையும் எடுத்துக்காமல் அம்மா வந்து 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து 1.5 லிட்டர் மில்க் சொல்லுவோம், நல்லா உணர்ந்து பேலன்ஸ்டு டயட் சொல்லுவோம், ராகி பச்சை காய்கறிகள் எடுத்துக்கணும்னு, நீர்க்காய் இருக்கிற மாதிரி சுரைக்காய் அப்புறம் அவரைக்காய் பீர்க்கங்காய் எல்லாம் சொல்லுவோம், அந்த எக்கு எடுத்துக்கலாம், கீரை வகைகள் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அந்த பசலைக்கீரை சொல்கிறோம், முருங்கைக்கீரை எல்லாம் எடுத்துக்கலாம், நார்மல் டயட் எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ராவாக வந்து நார்மலாக அம்மா என்ன சாப்பிடுவாங்களோ ஒரு 20% வந்து எக்ஸ்ட்ரா கேலரி மதர் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் மீறி டயட்டையும் தாண்டி முதல்ல மைண்டை வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும். ஏன்னா தாய் ஒன்ஸ் அகெயின் தாய்ப்பாலுக்கும் மூளைக்கும் வந்து சம்மந்தம் இருக்கிறதுனால ஹாப்பி மதர்ஸ் ஹாப்பி பேபி.
1: ஓகே,
0: ஆரோக்கியமான சந்தோஷமான அம்மாக்களுக்கு சந்தோஷமான குழந்தைகள் வரும்.
1: ஓகே, என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும்னு சொன்னீங்க, என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுங்க.
0: இந்தியன் செட்டப்பில் வந்து நம்ம வந்து இந்த மது அருந்து பழக்கம்லாம் கிடையாது, புகைப்பிடிக்கிறது கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் மதர் வந்து தேவையில்லாத வந்து மருந்துகளை வந்து அவாய்ட் பண்ண, மருத்துவர்களின் பரிசோதனைகள் படி அட்வைஸ் படி சாப்பிடணும். ஓவர் த கவுண்டர் வந்து இந்த கூகுள் பார்த்து இந்த மருந்து அந்த மருந்து சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இது இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை வராது.
1: ஓகே மேம், அடுத்த இது என்ன அப்படின்னா, அம்மாவுக்கு இப்போ வந்தது தாய்மார்களுக்கு வந்து காய்ச்சலோ இல்லை சளியோ ஏதோ இருக்குது, அப்படி இருந்தது அப்படின்னா அந்த பால் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கும் வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது உண்மையா?
0: இது வந்து கரெக்டான கேள்வி. இது வந்து நாங்கள் ருட்டீனாக நான் வார்டில் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, ஃபீடிங் மதர்ஸ்க்கு சப்போஸ் ஒரு மைல்டான ஒரு சளி இருமல் இருக்குன்னா அதுக்கு நீ இமீடியட்டாக ஃபீடிங்கை நிறுத்த வேண்டாம். அம்மா வந்து ஃபீட் பண்ணும்போது மாஸ்க் போட்டுண்டு ஃபீட் பண்ணணும், கை காலெல்லாம் வந்து சுத்தமாக அலம்பிட்டு நம்ம ஃபேஸெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோப் போட்டு நல்லா டெட்டால் போட்டு கை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணணும். அதுலேயே அம்மாவுக்கு ஒரு சளி இருமல் வந்தால் அதுக்கு தனியான ஒரு எதிர்ப்பு சக்திகள் வரும், அந்த ஆன்டிபாடிஸ் வந்து தாய்ப்பால்லேயே சுரக்கிறதுனால பேபிக்கு வந்து ஒன்ஸ் அகெயின் பாதுகாப்பு கொடுக்கும்.
1: ஓகே மேம், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தாய்மார்கள் வந்து ஏதாவது உடற்பயிற்சி இல்லை வேறு ஏதாவது எக்ஸசைஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க எடுத்துக்கலாமா செய்யலாமா?
0: கண்டிப்பாக மதருக்கு வந்து 4-5 நாள் கழித்து டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது மதரோட ஊண்டு அந்த நார்மல் டெலிவரி இருந்தாலும் சரி சுகப்பிரசவம் இருந்தாலும் சரி அந்த தையலில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு 20 நாளில் வந்து ஃபஸ்ட்டு மிதமான பயிற்சி நடைப்பயிற்சி வாக்கிங் வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து அட்வைஸ் பிரகாரம் ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோ அந்த மாதிரி இல்லைன்னா ட்ரெயின்டு வந்து நிறையா இப்போ இருக்கிற டெலிவரி பார்க்குற ஆப்ஸ்டீஷியன்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் சொல்லுவோம், அதெல்லாம் சொல்லி தந்துடுறாங்க. அதை சூப்பர்விஷனோட

0: பண்ணிக்கிட்டால் வந்து ஃப்யூச்சரில் பேக் பெயின் அந்த மாதிரி எல்லாம் வராமல், இடுப்பு வலி கழுத்து வலியெலாம் வராமல் இருக்கும்.
1: ஓகே,
0: பண்ணிக்கிறது நான் பண்ணுறது நல்லது.
1: ஓகே, சூப்பரான விஷயம் தான் மேம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடிய நியூ மாம்ஸ் அப்படிங்கிறவங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க. அப்படி வேலைக்கு செல்லும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்படவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
0: முதல், குழந்தைக்கு வந்து 6 மாதங்கள் தாண்டி எடுத்து அப்படின்னா, பேபியோட ஏஜ் வந்து 6 மந்த் தாண்டி 7th மந்த்னா வீட்டில் பண்ணுற இணை உணவுகள் சொல்லுவோம். வந்து நம்ம சவுத் இண்டியன்ஸ் எல்லாம் வந்து தென் சவுத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அரிசி சார்ந்த உணவுகள் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம். அதனால் வீட்டில் பண்ணுற கஞ்சி வந்து, நாங்கள் எங்கள் ஓபியில் வந்து அரிசி பொரிக்கடலை கஞ்சி, ஜீரகம் ஜெரிக்கிறதுக்காக ஜீரகம் சொல்லுவோம், அந்த மாதிரி கஞ்சி இணை உணவுகளில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட கிளம்புற வரைக்கும் ஃபீட் பண்ணுங்கள். ஃபீட் பண்ணிவிட்டு மதர்ஸ் இன்னொரு மார்பகத்துலேயும் வர மில்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டெரைலான சுத்தமான கிண்ணத்தில் வந்து டப்பா மூடி போட்ட கிண்ணத்தில் வச்சுட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பலாம். அந்த எக்ஸ்ப்ரெஸ்டு மில்கை வந்து 4 மணி நேரத்துக்குள்ளே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு, யார் கேர் கிவர்ஸ் யார் குழந்தைய பார்த்துக்குறாங்களோ, அது ஆயாவாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கவங்க மெம்பராக இருந்தாலும் பண்ணலாம். சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சானா வந்து 4 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஓகே மேம். அதே மாதிரி வந்து அந்த சேமித்து வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மில்காக சேமித்து வைக்கிறது, அது வந்து எவ்வளோ நாட்கள் வரைக்கும் நம்ம வந்து சேமித்து வைக்கலாம்?
0: நான் ரூம் டெம்பரேச்சரில் நார்மலாக வந்து ரூமோட சீதோஷ நிலையில் இருக்கும்போது 4 மணி நேரத்தில் யூஸ் பண்ணுவோன்னு சொன்னோம். ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம நார்மல் ரேக்கில் யூஸ் பண்ணோன்னா 3 நாளுக்குள்ளே வைக்கலான்னு. ஃப்ரீசர்க்குள்ளே வச்சோன்னா வந்து மேக்ஸிமம் வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபுட்டை ஹேண்டில் பண்ணும்போது வந்து அந்த பாலை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். கையெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன, நம்ம வந்து குழந்தைக்கு ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து கிருமியை இன்ட்ரொடியூஸ் பண்ணிடக்கூடாது.
1: ஓகே மேம். இன்னும் சில தாய்மார்களுக்கு என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே வந்து மார்பகங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும், அதாவது நிப்பிளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், இன்வெர்டட் நிப்பிள், ஃப்ளாட் நிப்பிள் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள்.
0: வெரி குட் க்வெஸ்சன். யூஸ்வலாக நான் வந்து சொல்கிறது எல்லாமே டெலிவரிக்கு முன்னாடியே, 2 வீக்ஸ் பிஃபோர் டெலிவரி, டெலிவரிக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம அம்மா வந்து செக்கப்புக்கு வரும்போது குழந்தைங்கள் டாக்டருக்கு ஒரு வாட்டி வந்து உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காமிச்சிடுங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட பிரசவ டாக்டர் கிட்ட மார்பகத்தை பரிசோதனை பண்ணிக்கணும். கரெக்டாக டெலிவரிக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நீ சப்போஸ் நம்ம வந்து குளிக்கும் போதே நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஃப்ளாட் நிப்பிளாக இருந்தால் அந்த நிப்பிளில் வந்து மெதுவாக வந்து உள்ளேருந்து வெளியில் எடுத்து விடணும் குளிக்கும் போதே. இது பண்ணிட்டா அப்போ குழந்தைக்கு வந்து டெலிவரி ஆனவுடனே பிரச்சனை வந்து வராமல் இருக்கும். ரொம்ப ஏர்லியாக பண்ணால் அதனால் வந்து குறைவு பிரசவம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு உள்ளதுனால டெலிவரிக்கு 2 வீக்ஸ் பிஃபோர் பண்ணிக்கிட்டேன்னா ப்ராப்ளம் கிடையாது, பிரச்சனை வராது. அண்டு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா வந்து ஃப்ளாட் நிப்பிள்லாம் வந்ததுன்னா நாங்கள் வந்து சிரிஞ்சிங் மெத்தடோ இல்லைன்னா நிப்பிள் புல்லர் எழுதி தரோம். அதை வச்சு வலி இல்லாமல் வந்து நிப்பிள் புல்லரை வச்சு அந்த மார்பக காம்பு மேலே அமுக்கினா அது வந்து உள்ளே போன காம்பு வந்து வெளியில் வந்துடும். அதனால் அம்மாவுக்கு வந்து வலி இருக்காது. அடிக்கடி ஒவ்வொரு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு 5 தடவை 6 தடவைக்குள்ளே அந்த உள்ளே போன காம்பு வந்து வெளியில் வந்துடும். அம்மாவுக்கும் கஷ்டம் இருக்காது, குழந்தைக்கும் கஷ்டம் இருக்காது.
1: ஓகே மேம். அடுத்ததாக என்ன அப்படின்னா, இப்போ வந்து குழந்தைக்கு வந்து தொடர்ந்து வந்து பால் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மில்க் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இல்லை அப்படி கொடுக்கறதுனால வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து எல்லாருமே லேடிஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலைக்கு போகும்போது எக்ஸ்ப்ரெஸ் மில்கில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ப்ரொவைடட் நம்ம வந்து அதை வந்து சுத்தமாக வந்து சேமித்து வைக்கணும். ஒரு ஸ்டெரைலில் ஒரு சுத்தமான கிண்ணத்தில் வந்து சேமித்து வச்சு அதை ஒன்று இமீடியட்டாக ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு 4 மணி நேரத்துக்குள்ள குழந்தைக்கு கொடுக்கணும். ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு கொடுக்கலாம். 6 மாதங்கள் தாண்டிதுன்னா இணை உணவோட கொடுக்கலாம். ரெண்டாவது ஃப்ரீசர் இது ஃப்ரிட்ஜில் வந்து ட்ரேயில் வச்சுட்டு 4 நாள் சப்போஸ் அம்மா ஏதோ எமர்ஜென்சிக்கு ஊருக்கு போகிறாங்க அப்படி மாதிரி குழந்தைய பிரிகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா இணை உணவுகளோட இதை வந்து கொடுக்கலாம். மேக்ஸ் ப்ரெஸ் பம்பை வச்சு நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சுத்தமாக வச்சுட்டு கொடுக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. அம்மா கிட்டே என்ன வந்து சத்து தாய்ப்பாலில் அம்மா கிட்டேருந்து டைரெக்டாக பிரஸ்ட்லேருந்து சப்பி குடிக்கும்போது என்ன வருதோ சத்து, அதே வந்து சத்து எக்ஸ்ப்ரெஸ் மில்க்லேயும் இருக்கும். அதில் வந்து எந்த வந்து வேறுபாடும் கிடையாது.
1: ஓகே மேம். ஒரு தாய் வந்து தனக்கு போதுமான அளவுக்கு பால் சுரக்கலை அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா எப்போ மருத்துவர் அணுகணும், இல்லை என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
0: முதல்ல நான் வந்து அவங்களே வந்து சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரெஸ்ட் வந்து என்கேஜ் ஆகிருக்கா அப்படின்னு, ஒரு ப்ரெஸ்ட் வந்து நல்லா என்கேஜ் ஆகி அப்படின்னா பெருசாகி நல்லா ஹெவியாக இருந்தாலே பால் இருக்குங்கிறது அவங்களுக்கே வந்து ஒரு சுய பரிசோதனை. நம்பர் 1,

0: அப்போ வந்து சரி நம்ம ஒன்று குழந்தைக்கு சரியாக ஃபீட் பண்ணல, இல்லை ஃபீடிங் டெக்னிக் தப்பு, குழந்தை கொடுக்குறோம் ஆனால் வந்து டெக்னிக் தப்பு, இந்த ரெண்டு விஷயங்கள்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து டெக்னிக் தப்புனா பக்கத்தில் இருக்க செவிலிமார் ஸ்டாஃப் நர்ஸ்டையோ இல்லைனா மருத்துவரையோ வந்து பார்த்து அந்த தப்பை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும்.
1: ஓகே மேம், நேரம் சரியாக 1:53 ஆயாச்சு, அதனால் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது புதிதாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, இல்லை அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்த நம்ம சமூகத்திற்கும் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறது?
0: வெரி குட் க்வெஸ்சன். இது வந்து நம்ம இன்றைக்கி இருக்க 2026 2026 வந்து எல்லா மதர்ஸும் வந்து முதல்ல மதர் ஆர்த்துக்கு முன்னாடியே வந்து ஆன்டிநேட்டல் கவுன்சிலிங் நம்ம பண்ணிக்கிற மாதிரி கன்சீவ் மாசமாகிறதுக்கு முன்னாடியே வந்து மனதளவில் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இது நம்ம குழந்தை பிறக்க போகிற குழந்தைக்கு நம்ம ஃபீட் பண்ணணும், இதனால் அழகுலாம் ஒன்றும் போகாது, எனக்கு வந்து நாம் வந்து அசிங்கமாக ஆகிட மாட்டோம், இது வந்து குழந்தைக்கு நமக்கும் உரிய ஒரு பிணைப்பு பாண்டிங், இதனால் குழந்தைக்கு நல்லது நமக்கும் நல்லது, பிற்காலத்தில் குழந்தைக்கும் வந்து எந்த வியாதியும் வராமல் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா வந்து டப்பா பால் குடிக்கிற குழந்தையும் வந்து ஆரோக்கியமான குழந்தை இல்லை, இதில் வந்து நம்ம குழந்தையும் வந்து ஃபீட் பண்ணால் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், ஃப்யூச்சரில் எந்த வியாதியும் வராமல் இருக்கும், நமக்கும் வந்து கர்ப்பப்பை சம்மந்தமான புற்றுநோய் இல்லை ஒவேரியன் புற்றுநோய் இல்லை மரபக புற்றுநோய் வராமல் பெரிய பெரிய வியாதியிலேருந்து இந்த ஃபீடிங் வந்து நம்ம காப்பாற்ற போகிறது, சக்கரை வியாதிக்கும் அம்மாவுக்கு வந்து டைப் 2 டயபிட்டிஸும் வராமல் இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிருக்கேன். இத்தனை பெனிஃபிட் இருக்கும்போது நம்ம எதுக்கு வந்து விலையில்லாத இருக்கிறத விட்டுட்டு காசு கொடுத்து வந்து பிரச்சனையை எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதுதான் என்னோட அட்வைஸ் டு த யங் மதர்ஸ்.
1: ஓகே, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க மேம். நிறைய தகவல்கள் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஒவ்வொரு புதிய தாய்மார்களுக்குமே வந்து நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமே வந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உலக தாய்ப்பால் தின வாரத்தை முன்னிட்டு நம்ம நிலையத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம்.
0: அண்ட் சே நோ டு பாட்டில்ஸ். எங்கள் ஓபியில் வந்து எந்த மதர் வந்து ஃபீடிங் பாட்டில் வாங்க பார்த்தாலும் வந்து ஏன்னா நிப்பிள் கன்ஃபியூஷன் சொல்லுவோம், இந்த என் கருத்தை வந்து என்னோடய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டுறேன். வாட்ரால் வந்து ஃபீடிங்க்கு வந்து என்னெல்லாம் தடைக்கற்கள் மயில் கற்கள் சொல்கிற மாதிரி தடைக்கற்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த அம்மா மென்டலி ப்ரிப்பேர்ட் அதெல்லாம் சொன்ன மாதிரி கூட அந்த ஃபீடிங் பாட்டிலையும் வந்து நம்ம முற்றிலுமே தவிர்க்கணும். ஃபீடிங் பாட்டிலில் வந்து ஃபார்முலா ஃபீடை டப்பா பால் ஆற்றி ஊற்றுறாங்க, டீயை ஊற்றுறாங்க, காப்பி ஊற்றுறாங்க. ஸோ அந்த ஒட்டுமொத்தமாக அந்த ஃபீடிங் பாட்டில்ன்ற வந்து அந்த கான்செப்டே வந்து தவிர்க்கிறது நல்லது. அப்போ தான் வந்து நிப்பிள் கன்ஃபியூஷன் குழந்தைக்கு வந்து அம்மா கிட்டே உறிஞ்சி குடிக்காமல் ஈஸியாக ஒன்று வருது, பாட்டிலில் சாய்ச்சாலே பால் வருதுன்னு ஒன்று தள்ளி விட்டுட்டு பாட்டிலுக்கு போயிடும் குழந்தை. ஸோ குழந்தைய வந்து தப்பான வழியில் நம்ம தான் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து காமிக்கிறோம் அந்த பாதையில். ஸோ அதை வந்து தவிர்க்கிறது நல்லது.
1: ஓகே, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நேர்களே, இன்றைக்கு நிச்சயமாக நம்ம நலம்தானா நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு தாய்ப்பால் என்னும் அமுது பற்றி நிறைய விஷயங்கள் மருத்துவ இஎஸ்ஐ மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் உமா அவர்கள் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கக்கூடிய நேர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலும் வந்துகிட்டே இருக்க, பாடலை கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க. இவ்வளவு நேரம் உங்க கூட பேசியிருந்த நான் உங்க அன்பு தோழி ஐஷுவினு.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

நேரம் 2:01. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்ப பாடல கேட்டு மகிழ 9443637794 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடல அனுப்பி மகிழலாம். நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடலாக ரெட்டைக்குளம், லோகேஸ்வரன் பொண்ணு தாய், நாட்டாமை திரைப்படத்திலேருந்து கொட்டாப்பாக்கு அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:06 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க பால்ராஜ், ஆகாஷ் உடையாம்பள்ளியில இருந்து. கனவே கலையாதை திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 2:13 நிமிடத்தில் நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அபிஷேக் அனிஷ் உடையாம்பள்ளியிலேருந்து, ஆறுமுகராஜ் கணேஷ் கோவில்பட்டியிலேருந்து. எல்லாருமே விரும்பி கேட்ட பாடல் எதுன்னு கேட்டீங்கன்னா, கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:20 நீங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சிவநாடானூர் மாறி பிரியமான தோழி திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்களுக்கு ஸ்வானி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரண்டு மணி 26 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கூ. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க முகமது அன்வர் சுரண்டையிலிருந்து. சிம்மராசி திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட பாடல நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:31 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கும் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. நெல்லை உமா தென்மேற்கு பருவக்காட்சி திரைப்படத்திலிருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:36 நீங்க இணைந்து இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்கிறாங்க லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார், ஆரியங்காவூர்ல இருந்து. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து முல்லைக்காடு சரஸ்வதி பாபு இவங்க கேட்ட பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா திரைப்படத்திலேருந்து ஒரு வார்த்தை கேட்க பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:41 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. காமராஜ் நகர் சங்கர் ராஜ் மகாபிரபு திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 2:46 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஊர் மேலாளியன்னு வந்து பத்மாவதி சாமி திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:51 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்குக்கும் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கழுகுமலையிலேருந்து ஜான்சி மேரி லவ் டுடே திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலாம் நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:56 நீங்க இணைந்து இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியில மனம் விரும்பிய பாடலை கேட்டு நேர்கள்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. டவுன்ல இருந்து ராகவி மாரி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடல் அனுப்பியும் வரல அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பாடல் இடம்பெறும். மேலப்பாளையம் காயத்ரி, பாளையம்கோட்டை ராமச்சந்திரன், விஎம் சத்ரம், உஷா, லோகநாதன், குருவன்கோட்டை முருகன், தீபக், ஆலங்குளம், சத்ய, சுகுமார், நெல்லை, பேச்சை, தென்காசி, குத்தாலிங்கம், வீரவநல்லூர், கருணாநிதி, நல்லூர், கிறிஸ்டி, அரவிந்தன், கோவில் நடனூர், தேவசகாயம், ஆலங்குளம், கனி, ரவி, ஆரியங்காவூர், இந்திரா, தூத்துக்குடி, பாலசுப்ரமணியன், சீதாலட்சுமி, ஆழ்வார்குறிச்சி, ஸ்ரீதேவி, பரமசிவானந்தம், கோவில்பட்டி, காளை, கழுகுமலை, செல்வராணி, தேனி, கருமேக கண்ணன், செக்கரக்குடி மாரியப்பன், கடங்கானேரி, சுமத்தி கண்ணன், மும்பை ராஜன், இவங்க எல்லாருமே பாடலை கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க பாடலை ப்ளே பண்ண முடியல. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி பிரச்சினையில் அரசியல் ரீதியாக செயல்பட தமக்கு விருப்பமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 246 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செபக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இன்பமான வேலையிலே இசை ரசிக்கும் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலையின் எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நேரம் சரியா 3:03 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்க இருக்கீங்க, உங்கள் செவிக்கு விருந்தளிக்கும் விதமா வித்தியாசமான திரைப்பதிகளையும் அட்டகாசமான பாடல்களையும் அள்ளித்தரும் நிகழ்ச்சி இது திரையருவி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக இதோ வந்துட்டேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினு. திரையரவி நிகழ்ச்சியில் இன்றைக்கி எந்த மாதிரியான திரைப்புதிர்கள் இருக்க போகுது அப்படின்னா, நான் ஒர 5 க்ளூ கொடுக்க போகிறேன். அந்த க்ளூஸ் வச்சு அது என்ன திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நேர்கள் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறாங்க. நாங்கள் ரெடியாக இருக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462256115 1132 அப்படிங்கிற எனக்கு டயல் பண்ணுங்கள். இல்லை 0462256115 1133 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். இன்றைக்கு திரையரவி நிகழ்ச்சியின் முதல் நேரம்

0: யார் இங்கே வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க? நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா? ட்ரெயின். அடுத்த க்ளூ வந்து கடல். என்னது? இல்லை இல்லை இல்லை,
1: கடல் வராதுல.
0: ஆமாம். சரியான பதில். வாழ்த்துக்கள் பத்மா, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. நன்றி. முதல் நேரே சூப்பராக கெஸ் பண்ணிட்டாங்க. க்ளூலாம் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் யாருங்க வந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம். முருகன் சார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: வீரவந்த புலிக்குளம்.
0: வீரவந்த புலிக்குளம்.
2: ஆமா,
0: கரெக்ட்டா சொல்லிட்டேனா? ஆ, கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. ஓகே, எங்க இருக்கு இந்த ஊரு? எந்த ஊர் பக்கத்துல இருக்கு?
2: கலக்கட்டு.
0: என்ன சார்?
2: கையதாரு கலக்கட்டு.
0: கையதாருக்கு கலக்கட்டு இருக்கு. சரி, அங்கேயே இருக்கட்டும், நம்ம விளையாடுவோமா?
2: ஆ, விளையாடுவோமா.
0: உங்களுக்கு அந்த க்ளூ சொல்லிடுறேன். நன்றி நன்றி. என்னென்ன க்ளூன்னு சொல்றேன் கேளுங்க. முதல் க்ளூ வந்து நாடகம். அதுக்கு அடுத்த க்ளூ வந்து குதிரை வண்டி. குதிரை வண்டி. அதுக்கு அடுத்த க்ளூ வந்து லெட்டர், கடிதம். அதுக்கு அடுத்த க்ளூ சொல்லவா? அதுக்கு அடுத்த க்ளூ வந்து புட்டு. என்ன படம் தெரியலையே அப்படிங்கிறீங்களா? சரி, நிறைவான க்ளூ வந்து தும்மல்.
2: தும்மல்.
0: தெரியலையே, யார் நடிச்சிருப்பாங்கன்னு ஏதாவது? நான் சொல்லணுமா? சரி, ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச திரைப்படம்.
2: ரஜினிகாந்த். ரஜினிகாந்த்
0: நிறைய இருக்கு, என்ன மேடம் சொல்ல அப்படிங்கிறீங்களா? சரி, பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க சார். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. என்ன க்ளூ சொன்னேன் அப்படிங்கிறத நேர்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது என்ன இருக்கோ சொல்கிறேன், நாடகம், குதிரை வண்டி, கடிதம், புட்டு, தும்மல். இது என்ன திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள், டைல் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு வாங்க. விஸ்வாசம் திரைப்படத்தில் இருந்த நேரம் சரியாக 3:07 பாடல் இதோ.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்த அச்சுயமான் அவர்களுடைய இசையில விவேகா அவர்களுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் இணைந்து பாடின பாடல். நேரம் சரியாக 3:12 ஆகிட்டு இருக்கு. திரையரவு நிகழ்ச்சியோட தான் வச்சிருக்கீங்க. நம்ம திரையரவு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருங்க பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குறுக்கு திறந்து ஆதிமூலம் பேசுறேன்.
0: ஆதிமூலம் சார், நான் கொடுத்த க்ளூ வச்சது என்ன படமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அது முத்து படம்.
0: முத்து படம் தானா? கரெக்டா தெரியுமா?
1: கரெக்டா தெரியும். நாடகத்துல நடிக்கும் போது ரஜினிகாந்த் தும்மல் விடுவாரு.
0: சரி.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? மகாலட்சுமி, நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அடுத்த
0: க்ளூ வந்து பஸ்.

அதுக்கு அடுத்த க்ளூ வந்து ரத்த தானம். அதுக்கு அடுத்த க்ளூ வந்து காஃபி, கோல்டு காஃபி. அதுக்கு அடுத்த க்ளூ வந்து விபத்து. இது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள வந்த படம்னு சொல்லலாம். இதுல வந்து ரெண்டு நடிகர் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு நடிகர், ரெண்டு நடிகை. நீங்க இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பஸ், விபத்து. பார்க்கலன்னா தெரியாது, கரெக்ட் தான். சரி, ஓகே. என்னங்கிறத நம்ம அடுத்த நேரத்தை கேட்போம், சரியா? நன்றி மகாலட்சுமி, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. நன்றி மகாலட்சுமி. என்னவா இருக்கும் எனக்கு தெரியலையே, நான் பார்த்தேனா பார்க்கலையான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, அடுத்த நேயே சொல்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி கேட்போம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துக்கிட்டே இருக்க, எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாடல். சக்தி அமரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவங்க இணைந்து பாடின பாடல் முடிஞ்சா இவனது பொடி திரைப்படத்திலிருந்து இதோ.

0: நேரம் சரியா 3:19 ஆகிட்டு இருக்க. நேர்கள் நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 தெரியறவி நிகழ்ச்சியோடு தான் வச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஏற்கனவே ஒரு க்ளூ கொடுத்து அது என்ன திரைப்படமா இருக்கும் அப்படிங்கறத கேட்டேன். அடுத்த நேர்கிட்ட வந்து சரியான பதில் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? லட்சுமி. லட்சுமியம்மா, நான் கொடுத்த க்ளூ வச்சது என்ன திரைப்படமா இருக்கும்னு கண்டுபிடிச்சிங்களா? சரியான பதில்மா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி, சூப்பரா வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. அடுத்த நியருக்கான க்ளூ என்ன அப்படிங்கறத அடுத்த நியர் வரட்டும் சொல்லிடுறேன். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? திண்டுக்கல் சுந்தர் சார், உங்களுக்கான க்ளூ கொடுத்துறவா?
1: கொடுங்க மேடம்.
0: ஓகே, முதல் க்ளூ வந்து டாக்டர். டாக்டர் டாக்டர் மருத்துவர். அதுக்கு அடுத்த க்ளூ வந்து பட்டம்.
1: சரி மேடம்.
0: அதுக்கு அடுத்த க்ளூ பாம்பு. அதுக்கு அடுத்த க்ளூ பரதநாட்டியம். லாஸ்ட் க்ளூ வேணுமா? அடுத்த க்ளூ வேணுமா?
1: கொடுங்க மேடம்.
0: கடைசி க்ளூ வந்து அரண்மனை. கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் நடிச்சது மேடம் அப்படிங்கிறீங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு படம் சார், கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. சரி, ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச திரைப்படம்.
1: சந்திரமுகி சார்.
0: சந்திரமுகி. பின்னாடி யார் வைஃப் சொல்லிக் கொடுக்குறாங்களா?
1: கண்டிப்பா.
0: சரி, உங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து ஒரு வாழ்த்துக்கள். சரியான பதில்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி சார். நன்றி நன்றி. சுந்தர் சார் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறாங்க, பின்னாடி இருந்து டக்குன்னு பதில் வந்துருச்சு, சந்திரமுகி அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சரியான பதில். அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்தாலும் சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காகவும் ஏதோ வந்துகிட்டே இருக்கு. சிகரம் தொடு திரைப்படத்துல இருந்து இமானவர்களுடைய இசையில யுகபாரதி அவர்களுடைய வரிகள்ல ஜிதின்ராஜ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் கேட்டுவாங்க.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சூரிய 3:26 ஆயாச்சு. இன்னைக்கு திரையரவு நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சரியான பதில் சொன்ன நேர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் சரியான பதில் சொன்ன நேர்கள் எல்லாருக்குமே ஒரு கைத்தட்டலோட நிகழ்ச்சி நிறைவான பாடல் இதுவும் வந்துட்டே இருக்கு. அதாகப்பட்டது மகாஜனங்களே திரைப்படத்திலிருந்து. இமான் அவர்களுடைய இசையில, யுகபாரதி அவர்களுடைய வரிகளில், கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவர்களின் இந்த பாடின பாடல் எல்லாருக்காகவும் எவ்வளோ நேரம் திரையரங்கு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தேன். அதை உங்க அன்பு தோழி ஐஷுவினோ.

0: और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत को उमंग की तकनीकी टीम के साथ अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
1: उमंग उमंग उमंग उमंग।
2: நேர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி பிரச்சினையில் அரசியல் ரீதியாக செயல்பட தமக்கு விருப்பமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பேங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 271 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிராணேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அண்ட் குட் ஈவினிங் நேர்களே. நேரம் சரியாக 4:03 ஆகிட்டு நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் 90.6 இது புதிய தென்றலோடு காற்றிலே தொழிலிசை பாடும் புதிய தும்மை நிகழ்ச்சி. இன்னைக்கு புதிய தும்மை நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்காக இதோ வந்துட்டோம். நான் உங்க அன்பு தோழி ஐஷுவினு மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: அண்ணா எப்படி இருக்கீங்க?
1: நல்லாருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கிறேன். காலையில நல்ல அருமையான ஒரு சீதோஷ்ண நிலை நிலவுச்சு, அப்படித்தானே? ஆமா, சீதோஷ்ண நிலை அப்படிங்கிற சொல்ல எதுக்காக நான் பிரயோகப்படுத்தினேன்னா, நிறைய தமிழ் வார்த்தைகளை நம்ம புழக்கப்படுத்துற யூஸ் பண்ணாம
0: தெரியவே மாட்டேங்குது.
1: புழக்கத்துல உபயோகப்படுத்தாமன்னு கூட வர மாட்டேங்க பாருங்க, அந்த யூஸ் பண்ணாமன்னு தானே வருது. அதனால இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருந்துச்சு, அப்படிதான் நம்ம சொல்றோம். அதனால இந்த சீதோஷ்ண நிலை அப்படின்னா அந்த தட்பவெப்ப நிலை, காலநிலை காலையில் நல்லா இருந்தது. போக போக கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இருந்தாலும் கொடுமைப்படுத்துவதற்காக நம்ம நேயர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, நம்ம நிகழ்ச்சியில வந்து அந்த விதிமுறைகளை எல்லாம் சொல்லணும் இல்லையா?
0: சொல்லணும்,
1: கண்டிப்பாமா.
0: அதாவது வெளி விதிமுறைகள் ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. நாங்க வந்து நம்மதல் நேர் வரப்போறாங்க, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அவ்வளவுதான். அதே மாதிரி அடுத்த நேர் வரப்போறாங்க, அண்ணன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, அண்ணன் திருப்பி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. விளையாடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னா அதுக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 0-4-2-2-5-6-1-1-3-2 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இல்லை 0-4-2-2-5-6-1-1-3-3 அப்படிங்கிற எனக்கும் கூட நீங்கள் கால் பண்ணி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கலாம். நான் முதல் நேரிட்ட பேசிடுவோமா, ஒரு பாட்டு கேட்டுருவோமா?
1: இல்லை, கண்டிப்பாக வந்து பேசணும் இல்லையா?
0: பேசணும்,
1: ஏன்னா குழுமை வந்து முதல்ல தேவைப்படுது.
0: ஓகே, பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இருவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ஐஸ்வர்யா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமா இருக்கேன்.
2: ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் வந்துருங்க.
0: ஆமா, சரி, நீங்க தான் சொல்லணும். என்ன வந்து நீங்க வந்து யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க? என்கிட்டயா,
2: என்கிட்டயா? நீங்களே முடிவு பண்ணி நீங்க வச்சுக்கோங்க.
1: அப்படி ஓ, அப்படியே வந்து ஒரு முடிவுக்கு வந்தாச்சு இல்லையா? நானே
2: கேக்குறேன்.
1: அதாவது சார், டக்குன்னு சொல்லிடணும் என்ன, அதாவது அணிகலன்கள் இடம்பெறக்கூடிய 5 பாடல்கள். இன்னைக்கு ஒரே பாடல் மழை
0: தான்.
1: ஆமா, அணிகலன்கள் ஆபரணங்கள் இடம்பெறக்கூடிய ஒரு 5 பாடல்.
2: ஒட்டியால செஞ்சுத்தார வரையா, வளையோசை.
1: பாட்டு சொல்லணும் இல்லையா? பாட்டு சும்மா வளையோசைன்னு
2: சொல்லக்கூடாது.
1: வளையோசை
2: சலசலவென்றா?
1: அடுத்து
2: அது
1: அதாவது
2: வயசு
1: பொண்ணா வசியம் பண்ணும் வளைவிக்காரன்னு
2: சொல்லி வளையல்காரன்
1: வரும். வளையல், ஒரு வளையல் தான் ஏற்றுக்கொள்ளப்படும்.
2: வளையல், தங்க நிறத்துக்கு தான் தங்க மோதிரம் திரட்டமான ஒரு பாட்டு உள்ள.
0: தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரலாம்.
1: அது ஆபரணம் இல்ல,
2: தங்க மோதிரம் வரும்.
1: அது ஆபரணம் இல்லையே,
2: பாட்டு கேட்டிருக்கீங்களா?
1: இசையமைத்தது எம் பி ஸ்ரீனிவாசன், ஒரு சிறப்பான இசையமைப்பாளர். அப்புறம் வந்து மெட்டி ஒலி காற்றோடு என்னை தாளாட்டி ஒரு பூவாக மெல்லிசையின் பாவாக வந்துருச்சா? அப்புறம் பாத கொலுசு பாட்டு பாடி வரும், பாடி வரும். 3 சொல்லிட்டேன், நீங்க 2 சொல்லிட்டீங்க, 5 சரியா போச்சு மார்க் எனக்கு. நன்றி, வணக்கம். நன்றிய வணக்கத்தோட முடிச்சிருக்கேன், நீங்க வணக்கத்தோட ஆரம்பிங்க.
2: தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நகரத்தோட பேரு.
1: சரி,
2: 4வது எழுத்தும் 3வது எழுத்தும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது.
1: 4வது எழுத்தும் 3வது எழுத்தம்மா?
2: 3வது எழுத்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது.
1: சரி,
2: 2வது எழுத்தும் முதல் எழுத்தும் நம்ம எதை சொல்லலாம்னா சுவைக்கு கூடுதல் சேர்க்கறது.
1: ஓ, அப்படியா? சுவைக்கு கூடுதல் சேர்க்கறதா?
2: ஆமா, சுவைக்கு கூடுதல் சேர்த்து சுவை கொஞ்சம் கூட இருக்கும்.
1: ஓ, அப்படி. என்ன
2: ஏதாட்டும் ஒரு பலகாரம் செஞ்சா

0: பரவாயில்லையே. நான் சொல்லட்டுமா?
1: ஈஸி தான் சார், சொல்லுங்க. கடைபிடிச்சிங்க.
0: என்ன கண்டுபிடிச்சிட்டேனா?
1: ஆமா சார், உங்களுடைய இதுலே எனக்கு
0: இல்லையே, எனக்கிட்ட வந்துச்சு. ஏலகிரி சொல்லலாம்னு நினைச்சேன். இந்த சுவை
1: ஏலகிரி இல்ல சார்,
0: இல்லை, அது இல்லை, அது தெரிஞ்சிடுச்சு எனக்கு. அப்புறம் வந்து
1: ஏலகிரி கூட ஒரு நீங்க அடுத்த நீங்கள் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம்.
0: ஆமாம் ஆமாம், சரிதான் சரிதான். இல்லையே, வரமாட்டேங்குது. நாலு எழுத்து தான் சொல்லியிருக்கீங்க, அப்படித்தானே?
1: ஆமாம் சார், நாலே எழுத்துலாம்.
0: பரவாயில்ல, நல்ல அருமையான கேள்வி. தெரியல சார்.
1: சார், இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஊர் வந்து நெய்வேலி சார்.
0: நெய்வேலி? ஆஹா,
1: பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது வேலி.
0: ஆஹா, நான் என்ன நினைச்சிட்டேன், நீங்க நாலாவது எழுத்தும் மூணாவது எழுத்தும் சொன்ன உடனே அதுலதான் கொஞ்சம் சின்ன சிக்கல் வந்துட்டு. நான் கூட பாபு வந்து நான் வந்து பாபு சார் வந்து கரெக்டா வந்து சொல்றாரு போலுக்கு, நாம தப்பா சொல்லிடப்படாதுன்னு.
1: அப்படி இல்ல சார், நான் வந்து
0: அப்போ மூணாவது எழுத்தையும் நாலாவது எழுத்தையும் அதை எப்படி வேணாலும் போட்டா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா? ரைட்டு, ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்ல சார், ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி நன்றி சார், நன்றி. ஆமா, வேலி வந்து காவல், ரைட் தானே? வேலி
1: பாதுகாப்பு.
0: அருமை சார், அருமை, ரொம்ப சிரம்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஆமா, நான் சொன்னேன்லாமா,
2: ஆமா,
0: அதாவது வந்து ஒரு விறுவிறுப்பு, ஒரு சுறுசுறுப்பு, அதே மாதிரி ஒரு நெய்வேலி, அந்த நெய் சேர்த்தா சுவை கூடும் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல இனிமையை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு.
2: அடுத்த நேரம் பேசுவோமா?
0: கண்டிப்பா.
2: என்ன கேள்வி கேட்க காத்திருக்காங்கன்னு தெரியல. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அருணாச்சலப்பட்டி.
2: அருணாச்சலப்பட்டி
3: கடையம்.
2: அருணாச்சலப்பட்டி, பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
3: மேகவர்ணன்.
2: மேகவர்ணன்,
0: ஆமா. தயாரா இருக்கீங்க அப்படிதானே சார்?
2: போட்டோம்.
0: முல்லை, அரளி, பிச்சி,
2: மூணு வந்திருக்கு.
0: அடுத்து
2: அஞ்சு கேட்டேன்.
0: மூணு தான் தெரியுது, என்ன
2: யோசிங்க சார்.
3: யோசிக்கிறேன் சார்.
0: யோசிச்சுட்டே இருங்க.
2: ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு
0: சார். உங்க நேரம் வந்து நிறைவடைந்து விட்டது சார். ஆமா, இன்னும் ஒன்னு ரெண்டு சொல்லட்டுமா? சொல்லட்டும் வேண்டுமா?
2: மல்லி, அல்லி, தாமரை.
0: அது இருங்க, அப்படியே இருங்க. நீங்க கேள்வி கேளுங்க, நீங்க ஒரு கேள்வி திரும்ப கேட்கணும். இது நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருக்கோம்.
2: ஏபிசிடி ரிவர்ஸ்ல சொல்றீங்க?
3: இல்ல, ஏபிசிடி
2: சரியா?
0: பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு மகிழ்ச்சி.
2: நன்றி சார், நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: அதாவதுமா, சமபலத்தில் வந்து நம்ம நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் இந்த சுற்றுல வந்திருக்குது. இந்த மகிழ்ச்சியோடைய ஒரு அருமையான, சிறப்பான, இனிமையான
2: பாடல் கேட்டுருவோமா?
0: குழுமையான பாடலை நம்ம இப்போ கேட்க போகிறோம்.
2: ஓகே, சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இன்றைக்கி நிகழ்ச்சி போகிறவும் வந்து பாடகர் ரஞ்சித் அவர்கள் பாடின பாடல்கள் தான் வளம் வர காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து கேட்டு வந்துடலாம். நேரம் சரியாக 4:12.

0: ஓகே, யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க, என்கிட்டயா என்னங்கிட்டயா?
1: உங்ககிட்ட கேட்டுறோம்
0: மேடம். ஓகே கேளுங்க.
1: இப்போ கேட்டலாமா மேடம்?
0: கேளுங்க சார், நீங்க கேளுங்க, ஃபர்ஸ்ட் கேளுங்க
1: மேடம். இப்போ மரியாதைக்குரிய ஊர்கள் ஒரு 5 ஊர் சொல்லுங்க மேடம்.
0: மரியாதைக்குரிய ஊர் சொல்லணுமா?
1: ஆமாம்.
0: சரி, உங்க ஊரே சொல்லிடலாம். திருப்பத்தூர்.
1: திருப்பத்தூர், ஓகே.
0: திருச்சி.
1: திருச்சி.
0: திருநெல்வேலி.
1: திருநெல்வேலி,
0: ஓகே. அடுத்து வந்து திருத்தணி.
1: திருத்தணி, ஓகே.
0: திருப்பரங்குன்றம். விழுந்தா படுக்காது, எழுந்தா நிற்காது, அது என்ன? படுக்காது, எழுந்ததுனா நிற்காது, அது என்ன? பாம்பு. பாம்பு இல்லையே.
1: உயிர்ல பொருளா?

0: நேரம் சரியாக 4:17 ஆயாச்சு. சூப்பரான ஒரு பாடல், ரஞ்சித் அவர்கள் பாடின பாடல், உத்தமபத்திரன் திரைப்படத்திலிருந்து கேட்டு வந்துட்டோம். நேர்கள் பொதுவாக நிகழ்ச்சியோட தான் வச்சிருக்கீங்க அண்ணே.
1: ஆமா,
0: நான் அடுத்த நேரம் பேசலாமா?
1: கண்டிப்பா, அதுக்காக தான் காத்துட்டே இருக்கிறோம்.
0: ஓகே, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
2: திருப்பத்தூர் முகம் சிவகுமார் மேடம்.
0: திருப்பத்தூர் சிவகுமார்.
2: சிவகுமார்
0: சிவகுமார்

0: ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு விடுகதை ஓகேவா?
1: ஆ சொல்லுங்க.
0: விழுந்தா படுக்காது, எழுந்தா நிற்காது, அது என்ன?
1: எழுந்தா படுக்காதா?
0: விழுந்ததுன்னா படுக்காது, எழுந்ததுன்னா நிற்காது, அது என்ன?
1: பாம்பம்.
0: பாம்பம்? பாம்பு இல்லையே.
1: உயிர்ல பொருளா?
0: ஆ இல்ல, உயிர் இல்லாத பொருள்.
1: உயிர் இல்லாத பொருளா?
0: ம்.
1: புகையா?
0: இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
1: இன்னும் கொஞ்சமா?
0: ம்.
1: எழுந்தா படுக்காது,
0: விழுந்தா படுக்காது, எழுந்தா நிற்காது.
1: தண்ணீர் மடம்?
0: இல்ல,
1: அதுவும் இல்லையா?
0: ம்.
1: கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
0: கஷ்டமா இருக்கே.
1: ஆமா,
0: யோசிங்களேன். இது ஒரு ஊரோடைய ஃபேமஸான ஒரு விஷயம், ஒரு பொருள்.
2: நம்ம வடிவேல் காமெடி மாதிரிலாம் இருக்கு.
0: சரி, டைம் முடிஞ்சது, நான் சொல்லிடவா? தலையாட்டி பொம்மை. விஜயா, என்ன சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு?
3: திரைப்படத்தில்
2: வரக்கூடிய கல்யாண பாடல்கள், திருமண பாடல்கள் ஒரு அஞ்சு.
0: ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
2: தள்ளி தள்ளி நின்று பேசும், தள்ளி
3: நின்று.
2: சரி, பூரா அறாற வரியிலே நிக்க பாட்டு போறான்.
0: இன்னும் ரெண்டு டக்குன்னு, டைம் 10 செகண்ட் தான் இருக்கு.
2: நல்ல முயற்சி. எத்தனை பாட்டு கேட்குறோம் நம்ம? தினசரி பக்கத்து வீடு, எழுத்த வீடு, கல்யாண மண்டபம்.
0: சரி, டைம் முடிஞ்சிருச்சு விஜயா. சரி அண்ணா, நீங்களே சொல்லிருங்க.
2: நான் சொல்லணுமா?
0: சொல்லணுமா விஜயா?
2: ஆஹா, பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்தி ஊர்வலம் நடக்கின்றது உண்டா? நிகழும் பார்த்திவாண்டு ஆவணி திங்கள் 20ஆம் நாள். அப்படியா? நிறைய பாட்டு வருது இல்லையா? ஆமாம், ரொம்ப அருமையான பாட்டெல்லாம் சொன்னீங்கம்மா. அது திருமண பாட்டுன்னு சொன்ன உடனே வாராயன் தோழி வாராயோ தானே முதல்ல வந்து நிக்க,
3: அப்படித்தானே?
2: எவ்வளவு அருமையான பாட்டு,
3: என்னமா
2: அந்த பாட்டு தான் முதல்ல வருது, அப்படித்தானே? ஆமா, ரொம்ப நல்ல முயற்சிமா.
0: சரி விஜயா, நீங்க என்ன கிட்ட என்ன கேள்வி கேட்க
3: போறீங்க?
2: என்ன? வானம்,
0: மேகம், மலை, வேற
3: அஞ்சு பாட்டு.
2: அப்படியா? மழை வருது, மழை வருது, குடை கொண்டு வா, மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம். அப்படி ஓ, அப்படி சொல்லுமா? சரி, அப்போ மேகமே மேகமே பால் நிலா காயுது, சரிதானா? மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது, அது ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? இன்னொன்று என்ன சொன்னீங்க?
0: வானம்னா?
2: வானமா? வானம்னா ரெண்டு சேர்ந்து தான் வரும். வானம் வானமழை போலே புது பாடல்கள்னு ஒரு பாட்டு இருக்குது. என்ன ஆகாயம் இருக்கு, ஆகாய கங்கை, அந்த மாதிரி பாட்டு இருக்குது இல்லையா?
0: ஆகாய பந்தல்.
2: ஆ, ஆகாய பந்தல் இல்லையா? அப்படி. ஆ, சரி, ஓரளவு
3: சொல்லிட்டேனா?
2: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சிம்மா, எனக்கு மார்க் தந்திருக்கீங்க. சரி சரி, அதாவதுமா
0: சொல்லுங்கண்ணா,
2: இந்த அவங்க பாண்டாங்க பார்த்தீங்களா, அந்த பாசமலர், வாராயன் தோழி வாராயோ,

0: அதில் அந்த முதல் வசனம் இருக்கு பாருங்க, அது இன்னைக்கும்
1: ம்
0: இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் கூட ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய வரிகள்னு நான் நினைக்கிறேன். ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.
1: ஆமாம்,
0: அதில் ஆனந்த கண்ணீர் தான் நான் எப்பவும் பார்க்கணும் அப்படின்ன உடனே அந்த பாட்டு அந்த இசை என்ன அடாடாடாடாடா, தனியாக காண வருவார் இவள் தளிர் போல தாவி அணைவாள். ரொம்ப அருமை, நல்ல அருமையான ஒரு பாட்டை ஞாபகப்படுத்தியிருக்காங்க.
1: நிச்சயமா
0: அவங்களுக்கு வந்து நம்ம வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்த நேயர் யாருன்னு நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னால
1: ஒரு பாட்டை கேட்டுரும். சூப்பரான ஒரு பாடல் கேட்க போறோம். தாமிரபரணி திரைப்படத்தில் இருந்து ரஞ்சித் மற்றும் ரோஷினி அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் வருது, பாடலை கேட்டுவாங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்கள் புதிதும் நிகழ்ச்சியோடு தான் நினச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் சூப்பராக நேர்களும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க, நாங்களும் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நேரம் சரியாக 4:28 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேச வரக்கூடிய நேர் யார் அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க? நலமாக இருக்கேன். என்ன ஊர்? வெக்காளிப்பட்டி.
3: நல்லா இருக்கேன். டீ எல்லாம் சாப்பிட்டாச்சாம்மா?

0: சரி, வெறும் டீ மட்டும் தானா, வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் உண்டா? என்ன பண்டம்? எவ்வளவு அப்பாவியா கேக்க மாத்தியானா? ஒண்ணும் கிடைக்கல, அதனாலதான்.
1: உங்க ஊர் பேரு, உங்க பேரு சொல்லிருங்க.
0: வெய்க்காலிப்பட்டி ரேணுகாதேவி.
1: ரேணுகாதேவி, ஓகே.
0: நான் தான் கேள்வி கேட்பேன்.
1: சரிண்ணா.
0: ஆமா, நான் தான் கேட்க போறேன். என்னம்மா இப்ப ஏதாவது விளையாட்டு வருகிற மாதிரி ஒரு ரெண்டு பாட்டு, ரொம்ப கேட்கல, ரெண்டே ரெண்டு திரைப்படத்துல விளையாட்டு வர்ற மாதிரி.
1: ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ்
0: நவ. பறக்கும் பந்து பறக்கும், பறந்தோடி வரும் மாது, சிரிக்கும் அழகு சிரிக்கும். ரைட், ஒரு பாட்டு சொல்லிட்டீங்க, இன்னொரு பாட்டு. வாடியம்மா வாடியோட நிக்க. அத்தங்கர பக்கத்தில் காத்திருக்கேன் பாடி, பழியும் ஜடுகுடு ஜடுகுடு ஜடுகுடு ஜடுகுடு ஜடுகுடு ஜடுகுடு,
2: அப்படிதானே?
0: காவேரி பிறந்தது எங்க ஊர் தாண்டி, காலால நடந்ததும் எங்க ஊர் தாண்டி, சிரங்க பட்டணத்தை பார்த்திருக்கியாடி, திப்பு சுல்தான் பிறந்தது எங்க ஊர் தாண்டி, பழியும் ஜடுகுடு ஜடுகுடு ஜடுகுடு ஜடுகுடு ஜடுகுடு ஜடுகுடு. நல்ல, இந்த ரெண்டு பாட்டை தான் மனசுல வச்சு நான் கேட்டேன், அதே பாட்டை பாடிட்டீங்க, அழகா சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமா, பழைய பாட்டு தானே நமக்கு தெரியும், வயசாளி தானே. வெரி குட், வெரி குட். நீங்க கேளுங்க.
2: சரி, நான்கு வரதுல பாட்டு படிக்கலாம்.
0: நான்கு நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். சதனா?
2: சரி சார்.
0: அப்புறம் வந்து நானானையிட்டால் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும். மயங்குகிறாய், உன் சம்மதம் கேட்டேன், ஏன் தலை குனிந்தாயோ. நான் ஒரு பாட்டு இருக்குமா? ஆமா ஆமா. நான் ஒரு முட்டாளுங்க, கரெக்ட் தானா? அது அந்த பாட்டை என் வாயால கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்க. ஆமா, ரொம்ப பரவாயில்லம்மா, சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சி. பாட்டு சொல்லிட்டா? எல்லா பாட்டும் சொல்லிட்டா? சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டது,
1: நன்றி. அடுத்த நீட்ட பேசிடலாம். வணக்கம்.
0: ஹலோ,
3: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: சண்முக சுந்தரம் சார்,
0: சொல்லிட்டேனே.
1: முயற்சி பண்றீங்க. சரி, ஒருத்தர் வந்து, அதாவது ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிருக்காப்ல.
3: சரி.
1: அவங்க ஆசிரியர் வந்து முதல் நாள் அப்படிங்கிறதுனால அவன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த பையன் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு பதில் சொல்லியிருக்கான். என்ன சொன்னான் அப்படின்னா, பசுவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு
3: சொன்னான்.
1: கௌஷிக், தெரியுமா? ஆல்ரெடி சொன்னது. சரி, அதே மாதிரி உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரான். கிங் கவ் மில்க் அப்படினு சொன்னாராம்.
3: கிங்
1: கவ் மில்க், இது கேள்விப்படல.

0: இங்க கவ்வு மில்க் பெரிய பணக்காரரா
1: இல்லையே?
0: கிங்னா ராஜா, பவுனா மாடு, மில்க்னா பால்.
1: சொல்லவா? சரி,
0: நீங்களே சொல்லிடுங்க.
1: என்ன அப்படின்னா, ராஜகோபால்.
0: ராஜகோபால்,
1: ராஜா கிங்கு, ராஜா கோ மாது பசு சொல்லுவோம் இல்லையா, கவு பால் மில்க். ஓகே சார், நன்றி நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
2: நம்ம ரேணுகாதேவி இந்த நான் பாட்டு சொன்னாங்க பாருங்க, அது முதல்ல எனக்கு என்னவோ ரொம்ப சிரமமாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் பார்க்குறப்ப அந்த பழைய பாடல்களில் நிறைய பாட்டு, இந்த நான் அப்படிங்கிற மாதிரியான சொல்லோட தொடங்குற பாட்டு எக்கச்சக்கமாக இருக்குதே. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வள்ளம். உண்மையிலே நல்ல ரேணுகாதேவி அருமையான ஒரு சொற்றொடர் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டை சொல்லணும் இல்லையா. அதோட அந்த பாட்டுக்கு இணையா இப்பவும் நிறைய பாடல்கள் வந்துட்டு தான் இருக்குது. அப்படி ஒரு பாட்டை இப்ப கேட்போமே.
1: சரி, சூப்பரான ஒரு பாடல் நம்ம கேட்டு வந்துடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஞ்சித் அவர்கள் பாடின பாடல் தான் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வருது ஜில்லா திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி மத்தியாலை 1197 கிலோ ஹெச் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெச்சின் ஒளிபரப்பு.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: ஜில்லா திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சிறு 4:40 ஆகிட்டு இருக்க. புதிய துமி நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வானதம்பட்டியிலிருந்து நம்பிராஜ்
0: பேசுறேன். நம்பிராஜ் சார்,
2: ஆமா தயாரா இருக்கீங்க அப்படிதானே?
1: ஆமா,
2: இன்னைக்கு முழுக்கவே அதாவது பாடல்கள் சம்பந்தமா ஏதோ கேள்விகள்லாம் போயிட்டு இருக்குது.
1: சரி,
2: நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்களே?
1: என்ன
2: பாடல்கள் எல்லாம் பாடினாங்க, ஏதாவது ஞாபகம் இருக்குதா? அது கடைசியா சொன்னது, அதுக்கு முன்னாலே ஒரு வார்த்தை அந்த பாடல்ல வரலாம்.
1: சரி,
2: அப்படி ஒரு நாலே நாலு பாட்டு சொல்லுங்களே.
3: பருவமே நீ கூத்தாட, நீ கட்டும் வேட்டி மடிப்புல நான் கடங்கி போனே. நீ பட்டு வண்ண ரோசாவாம்
2: இது சேராது. இந்த பாட்டு வந்து கணக்குல சேராது.
3: சிலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டு கொண்டேன்.
1: இப்ப மூணு பாட்டு ஆயிடுச்சு.
2: மூணு ஆயிடுச்சு. கடைசி பாட்ட பாடி முடிச்சுட்டா? சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க எப்படி? பட்டுச்சேலை காற்றாட பாடுனீங்க பாருங்க, அருமை அருமை. குறும்பு பார்வை பார்த்தவளே என்னை, கூட்டு கிளியா அடைத்தவளே, அரும்பு மீசை துள்ளி வர. நல்ல அருமையான பாட்டு அது.
0: சூப்பர்.
2: ஆமா, நீங்க கேளுங்க.
1: நீங்க புது பாட்டை சொல்லி ஏவப்படுத்துனீங்க.
2: ஓ சரி சரி சரி,
1: ரொம்ப விசித்திரமா இருக்கு, நல்லா இருக்கு.
2: அடுத்து சொல்லுங்க.
1: சரி,
2: நீங்க கேளுங்க.
1: சம்பந்தப்பட்ட பாடல் தானா?
2: இல்ல, எப்படி வேணாலும் கேட்கலாம், அது உங்க விருப்பம். அதுக்காக நம்ம
1: நானு இன்னைக்கு ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு பழைய பாடல்ல, ஒரு பழைய படத்துல வந்த ஒரு கவிதை மாதிரி அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்சிருந்தா அதை வந்து விடுதலையா நான் கேக்குறேன்.
2: சரி கேளுங்களே.
1: கால் இருக்கும் ஓடாது, கால் இருக்காது ஓடும், படி இருக்கும் ஏறாது, படி இருக்காது ஏறும். இது வந்து இந்த நாலு கேள்வியா கேட்டதுக்கும் நாலு பதிலா வரும். இப்ப கால் இருக்கும் ஓடாது, அது என்ன?
2: கடிகாரம்.
1: கால் இருக்கும் ஓடாது,
2: சரி.
1: அது வந்து கால் இருக்காது ஓடும், கடிகாரம்.
2: கடிகாரம், ஆமா.
1: கால் இருக்கும் ஓடாது.

0: அது
1: படி இருக்கும் ஏறாது, படி இருக்காது ஏறும்.
0: தெரியல சார்.
1: இல்ல இது ஒரு ஒரு
0: பாட்டு
1: வந்து அந்த அம்மா கவிதை சொல்லுன்னு சொல்லுவாங்க, அவங்க இத சொல்லுவாங்க
0: கிளிகள் பேசாது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு வருமோ,
1: அது அவங்க அத ஒரு ராகமா பாடுங்க.
0: ஆமா ஆமா,
1: இது பிடிச்சிருந்தது ஐயாட்ட கேட்டுருவோமே.
0: இல்ல அந்த பாட்டு எனக்கு
1: ஓகே இருக்கும். கால் இருக்குறதெல்லாம் ஓடாத கால் இருக்குதெல்லாம் நிறைய இருக்குல்ல சார்.
0: ஆமா எனக்கு தெரியல சார், நீங்களே விடை சொல்லிருங்க.
1: உயிர் உயிர் உள்ளதுன்னு நினைக்க வேண்டாம்.
0: புரிஞ்சிட்டேன், எனக்கு தெரியல.
1: அதே மாதிரி அது வந்து கட்டில்
0: கட்டில்
1: கட்டில் கால் இருக்கும் ஓடாது
0: ஓடாது. ஆஹா வெரி குட். நாலு கால் இருக்குல்ல என்ன.
1: ஆமா
0: சரி.
1: அதே மாதிரி படி இருக்கும் ஏறாது. ஏணி ஏணி.
0: ஓ அப்படி.
1: ஏணில ஏணி படி இருக்கும் ஏறாதானா.
0: சரி சேர்லயே நாலு கால் இருக்கே. பாட்டு ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி ஏதோ கேள்வி பதில் பாணியில வரும்.
1: ஒரு அம்மா இன்டர்வியூ போவாங்க.
0: ஓ சரி சரி சரி.
1: அப்ப அந்த நீங்க கவிதை நல்லா எழுதிங்களாமே, ஒரு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. இந்த நாலு லைன் சொன்னாங்க.
0: சரி சரி
1: சரி, இதை வச்சு ஒரு ஆட்டத்தை ஆடுவோமே.
0: நல்ல சிறப்பான ஆட்டம். மார்க்கம் உங்களுக்கு தான். மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா
1: உங்ககிட்ட பேசினதுலயும் எனக்கு மகிழ்ச்சி,
0: ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ,
2: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் யாரு அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம்.
0: நிச்சயமா. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கும். தயாரா இருக்கீங்க அப்படித்தானே? ஆமா, உங்களுக்கு சகோதரிக்கு தான் இன்னைக்கு வந்து நேருக்கு நேர். ஆமா
2: சரி கண்ணம்மா, ஒண்ணும் இல்ல, நீங்க கேக்க போறீங்களா?
0: கேளுங்கம்மா,
2: கேளுங்க. கேளுங்க.
3: அதாவது நம்ம தமிழ் படம் எல்லாம் வேற மொழிக்காரங்களை வச்செல்லாம் படம் எடுப்போம்.
2: சரி
3: என்ன, ஆனா ஒரு ஹிந்தி படம் தமிழை வச்சு, தமிழ் கதாநாயகி தமிழ் குடும்பத்தை வச்சு எடுத்திருப்பாங்க. அது ஒரு படம் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
2: எப்படி எப்படி இருக்கு சொல்லுங்க.
3: அதாவது மற்ற மொழிகளை வச்சு படங்கள் எடுப்போம்.
2: சரி,
3: ஹிந்தி படம் எல்லாம் ஹிந்தி கதாநாயகி ஹிந்தி கதைகள் அதெல்லாம் வச்சு கூட நம்ம தமிழ் படம் எடுப்போம்.
2: சரி,
3: தமிழ் படத்தை ஹிந்தியில தமிழ் தமிழ் குடும்பத்தையும் தமிழர்களையும் வச்சு ஹிந்தி படம் எடுப்பாங்க.
2: தமிழ் குடும்பத்தையும்
3: ஒரு படம் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
2: ஓ சரி, ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
3: கமலஹாசன் நடிச்சிருப்பாரா?
2: ஃபேமிலி ஸ்டோரியா?
3: லவ் ஸ்டோரி.
2: ஃபேமிலி ஸ்டோரி, லவ் ஸ்டோரி. என்னவா இருக்கும் ஹீரோயின்?
3: ஹீரோயின் யாவது ஹிந்தி நடிகை, அவரது ஞாபகம் இல்லை. டாக் தெரிஞ்சிருக்கும்.
0: ஆமா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வருது.
2: ஹே ராமா? ஹே ராம்.
0: பேர்
2: கேள்விப்பட்டிருக்கேன், படம் தெரியல. சரி, சரி கண்ணம்மா, சரி உங்களுக்கு இருக்க கேள்வி கேட்டவா? அதாவது கண்ணம்மா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரு மூணு பாடல்கள் சொல்லுங்க.
0: அவங்க 30 கூட சொல்லிடுவாங்க.
2: அப்ப 5 சொல்லுங்க.
3: அது ஒரு பாட்டு. அப்புறம்
0: கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சில்லை என்னுள்ளே என்னுள்ளே. ஆமா நல்ல அருமையா வந்துருச்சு. ஆமா ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்துட்டு.
2: நன்றி நன்றி நன்றி கண்ணம்மா, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஆனா ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம்.
0: நிச்சயமாமா.
2: ஓகே, மாப்பிள்ளை திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல்.

0: நேரம் சரியாக 4:54 நிமிடம் நெருங்கியாச்சு. இன்னைக்கு புதுகிதமி நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில மொத்தம் 8 நேயர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அதுல வந்து யாரெல்லாம் மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, முள்ளக்காடு பாபு அவர்கள் மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து வெக்காளிப்பட்டியில இருந்து

0: மேகாதேவி அவங்களும் மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, வானரமுட்டி நம்பிராஜ் அவர்களும் மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து மொத்தம் 7 மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க.
1: அடே அப்பா அப்படியே?
0: ஆமா, நீங்க தான் டாப்ல இருக்கீங்க.
1: என்ன இப்படி?
0: நான் வந்து ஒரு 6 மதிப்பெண் வாங்கியிருக்கேன்.
1: சரி சரி சரி,
0: வெரி குட். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம், ஒரு கைத்தட்டல் கொடுத்துருமா?
1: நிச்சயமாமா. ஆனாலும் கூடமா,
0: இன்னைக்கு
1: நிறைய கேள்விகள் அந்த பாடலை சுற்றி தான் இருந்துச்சு இல்லையா? ஒன்று ரெண்டு தான் அந்த விடுகதை, அப்புறம் வந்து புதிர், அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. இருந்தாலும் கூட ரொம்ப அருமையான அற்புதமான நாள் இன்னைக்கு, அப்படிதானே?
0: கண்டிப்பாக.
1: அதனால் இந்த நாளில் கலந்துக்கிட்ட அத்தனை நேயர்களுக்கும் நாம் வாழ்த்துக்களை சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாமா?
0: நிச்சயமாக.
1: விடைபெற்றுக் கொள்வது எல் சுப்பிரமணியன்.
0: நான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினோ. நிகழ்ச்சி நிறைவான பாடல் ரஞ்சித் மற்றும் சுச்சித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். சிறுத்தை திரைப்படத்தில் இருந்த பாடலை கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் நிலைப்பண்பலி 102.6 மெகா ஹெட்ஸின் ஒளிபரப்பு.

நேர்களை முடித்த பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய பொதுகை தும்பி நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சி இடம்பெறும்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 340 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்றும் உங்கள் இசை நண்பன் ஆகாஷ்வாணி எஃப்எம் 90.6 எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மாலை வணக்கம். நேரம் சரி 5:03 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இடைவிடாத இன்னிசை பாடல்கள் வளம் வரும் பழமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 1968 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றியும் அந்த படத்தில் இடம்பெற்ற வசனங்கள் அந்த அது மட்டும் இல்லாமல் அதில் இடம்பெற்ற பாடல்கள் இதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூடவே அதில் இடம்பெற்ற பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட 1968 ஒரு 46-47 படங்கள் வந்து வெளியாகி நல்ல வெற்றி பெற்ற நிறைய திரைப்படங்களாகவும் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய படங்கள் 100 மேலேயும் ஓடி வெற்றி சாதனையும் புரிஞ்சுதான். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம படமும் பாடலும் நிகழ்ச்சியில் முதல் படம் பாடல் எந்ததை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு 125 திரைப்படமும் கூட அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த திரைப்படத்தை ஜாபர் சீதாராமன் அவங்க எழுத, கிருஷ்ணன் பஞ்சு அவங்க இயக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஏவிஎம் ப்ரொடக்ஷன் சார்பில் ஏவி மெய்யப்பன், எம் சரவணன், எம் குமரன், எம் முருகன் இவங்க எல்லாரும் சேர்ந்து தயாரிச்சாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சிவாஜி கணேசன், பாணிஸ்ரீ, ஜவஹர் ஜானகி, வி கே ராமசாமி, சிவகுமார், பாரதி, அப்புறம் மனோரமா இவங்க இப்படின்னு பல நட்சத்திர பட்டாளங்களையும் நடிச்சிருந்தாங்களாம். இந்த படத்துக்கு இசையமைத்தவர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் இந்த படத்தில் வந்த பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டான பாடல்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் வரிகள் எல்லாமே வாலி அவர்கள் தான் எழுதியிருப்பார். என்ன படம் ஆயிருக்கும் அப்படின்னு நேர்கள் யோசிச்சிருப்பீங்க. நிறைய பேர் என்ன படம் அப்படிங்கிறதையும் கூட கரெக்டாக கணிச்சிருப்பீங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது 1966 பெங்காலியில் வெளிவந்த உத்தர புருஷ் அப்படிங்கிற படத்துடைய மறுவாக்கம் தான் 1968 தமிழில் வெளிவந்த உயர்ந்த மனிதன் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 125 திரைப்படம் அப்படின்னு சொன்னேன் நம்ம சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு. இதுவும் 125 மேலே ஓடி வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 16 தேசிய விருதுகள் திரைப்பட விருதுகளில் சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதை சுஷ்லாமா அவங்களுக்கும் கொடுத்து தான், அதாவது பால் போலவே அப்படிங்கிற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும் இல்லையா, அந்த பாடலுக்காக விருதும் பெற்றாங்க. அது போக இந்த படம் 4 விருதுகள், நம்ம தமிழ்நாடு அரசுடைய 4 விருதுகள், சிறந்த படம், சிறந்த இயக்கம் அப்படின்னு 4 விருதுகளையும் கூட தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். அதுவும் இந்த படத்தில் வந்து இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே சூப்பரான பாடல்கள் நான் சொன்னேன். அந்த காலத்தில் வந்து ஒரு நண்பர்கள் வந்து சந்திக்கிறாங்க. அப்போ வந்து இந்த பாடல் அப்படிங்கிறத எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான பிரபலமான பாடலாகவும் இருந்தது இல்லையா, அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய இசையில் வாணி அவர்களின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடின பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஏதோ வந்துகிட்டே இருக்க கேட்டுவாங்க.
1: அந்த நான் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே, நண்பனே, நண்பனே.
2: அந்த நான் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்

நேரம் சரி 5:11 ஆகிட்டுருக்க. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க, இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கு 1968 வெளிவந்த படமும் அதில் வல்ல பாடல்களையும் தான் நேர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 46 திரைப்படங்கள் கிட்ட வெளிவந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து 8 திரைப்படங்கள் வந்து சிவாஜி கணேசன் அவர்களும், 8 திரைப்படங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களும் வந்து நடிச்சிருப்பாங்க. அடுத்து எந்த படத்தில் வந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இதோடைய கதைக்களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு 5 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஓட்டு குடித்தன குடியிருப்பில் ஒரு அனாதையாக ஒரு நபர் வந்து சேர்றாரு. அதுவும் மாடிப்படிக்கு கீழே இருந்து அங்கே வசிக்கக்கூடிய அந்த குடித்தனக்காரர்கள் எல்லாரும் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய வேலையை இவங்க வந்து செய்யணும். அது அவங்க தரக்கூடிய பணத்தை ஓரளவு வந்து பசியாறி அவங்களுடைய வாழ்க்கையிலையும் வறுமையிலேருந்து மீண்டு எப்படி ஒரு கல்லூரி படிப்பை வந்து முடித்து அந்த முன்னேறாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து அந்த படத்தில் சொல்லியிருப்பார் கே பாலச்சந்தர் அவர்கள். என்ன படம் அப்படிங்கறத நம்ம நேர்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.

0: வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சரதம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல்.
1: ஆமா, எதிர்நீச்சல் திரைப்படத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த திரைப்படம் பத்தி சொல்லணும் அப்படின்னா 1968 வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இதுல கதாநாயகர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாகேஷ் அவர்கள் வந்து இதுல கதாநாயகனா நடிச்சிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, கல்லூரி படிப்பை வந்து முடிச்சு ஒரு முன்னேறக்கூடிய ஒரு மாணவனா வந்து இதுல நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய நடிகர்கள், மேஜர் சுந்தரராஜன், ஜெயந்தி, ஜவுகா ஜானகி, முத்துராமன், மேஜர் சுந்தரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அப்படின்னு நிறைய ஒரு இதுலயும் நட்சத்திர பட்டாளமே வந்து இதுலயும் நடிச்சிருப்பாங்க. அப்படி வந்து இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் வணிக ரீதி

இந்த படம் வந்து ரொம்பவே வெற்றி பெற்றது. அதுவும் வங்க மொழியில் வந்து ஒரு நாடகம், அந்த நாடகத்தோடைய பெயரில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த திரைப்படத்தை. இது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை ஹிந்தி மொழியிலையும் அதுக்கப்புறமா வந்து தெலுங்குலேயும் கூட மறுவாக்கம் செஞ்சாங்களாம். இப்படி இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியாகணும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து இடம்பெற்ற பாடல்கள், இந்த பாடல்கள் வந்து வி குமார் அவர்கள் வந்து இசையமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாலி அவர்களில் வந்து இந்த படத்துக்கு பாடல்கள் எல்லாமும் எழுதியிருப்பார். அடுத்த அத்து அம்புஜத்தை பார்த்தீங்களா அப்படிங்கிற இந்த பாடல் வந்து கர்நாடக ராகத்தில் மோகன ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து இசையமைக்கப்பட்டு பிரபலமடைஞ்ச ஒரு பாடல். அது மட்டும் இல்லாமல் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் 1960 அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைத்த ஒரு பாடலும் கூட இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும். அதுதான் தாமரை கண்ணங்கள் அப்படிங்கிற சூப்பரான ஒரு பாடல். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் பி சுஷிலா அவர்களும் இணைந்து பாடின பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்க கேட்டுவாங்க.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

நேரம் சரி 5:19 நம்ம ஆகிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க, இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. 1968 வெளிவந்த திரைப்பட பாடல்களையும் அந்த படத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் வந்து கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அடுத்து சொல்லக்கூடிய படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் கதாநாயகனுடைய பெயரை வந்து டைட்டில், அதாவது முதல்ல வந்து போடாமல் இறுதியில் போடப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். என்ன படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நேயர்கள் எல்லாரும் யோசிப்பாங்க இல்லைங்களா. என்ன படம் அப்படின்னா, நடிகர் MGR அவர்கள் நடித்து ரொம்ப நீண்ட நாட்கள் வந்து ஓடிய ஒரு திரைப்படம் தான் குடியிருந்த

படத்தில் கதாநாயகனுடைய பெயரை வந்து டைட்டில், அதாவது முதல்ல வந்து போடாமல் இறுதியில் போடப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். என்ன படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நேர்கள் எல்லாரும் யோசிப்பாங்க இல்லைங்களா? என்ன படம் அப்படின்னா, நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து ரொம்ப நீண்ட நாட்கள் வந்து ஓடிய ஒரு திரைப்படம் தான் குடியிருந்த கோயில் அப்படிங்கிற இந்த திரைப்படம். படத்தை பார்க்க வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுடைய பேருக்கு வந்து டைட்டிலில் போடலையே அப்படின்னு வந்து ரசிகர்களை வந்து குழம்ப வச்ச ஒரு திரைப்படம். அதாவது இப்போ படத்துடைய இறுதியில் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லி இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஓப்பனிங் சீன் இருக்கும் இல்லைங்களா, அதாவது முதல்லையே வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த ரயில்வே ரெக்கார்ட் ஆஃபீஸை வந்து ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கக்கூடிய காட்சி வந்து வந்திருக்கும். இந்த காட்சியை எடுக்கும்போது இந்த இயக்குனர் வந்து சங்கர் அவர்கள் வந்து இந்த காட்சியை பற்றி விவரிக்கிறாங்க. அந்த காட்சியை படமாக்குறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொஞ்சம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். ஆனால் வந்து சங்கர் அவர்கள் எதுக்கு அவகாசம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்புனாங்களாங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங் காட்சி அப்படின்னோடனே ஓட்டை பிரித்து உடனே இறங்கினா தன்னுடைய முகத்தை வந்து பார்க்க ஆசைப்படக்கூடிய ரசிகர்கள் வந்து ஏமாற்றம் அடைவாங்க. எவ்வளவு காசு கொடுத்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்து வராங்க, உடனே வந்து முகத்தை காமிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டை பிரிக்காமல் அந்த ஓட்டுக்கு மேலே இருக்கும்போதே அங்கே திரும்புறது இங்கே திரும்புறது அப்படின்னு ஒவ்வொரு பக்கமாக திரும்பும்போதும் அந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு ரசிகர்களையும் பார்க்குற மாதிரி இதில் வந்து காமிச்சிருப்பாங்களாம். அந்த காமிக்கும்போது அந்த தியேட்டரே வந்து விசில் சத்தம் வந்து அடங்குற மாதிரி வந்து சூப்பராக வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதாவது அடுத்து வந்து சண்டை காட்சி ஆரம்பமாயிருக்கும். இதில் வந்து முதல்ல வந்து சுற்றுவாங்க. சுட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லாமல் மூச்சு பேச்சு இல்லாமல் கீழே வந்து விழுந்துருவார். அப்படி கிட்ட வந்து காமிக்கும்போது திடீர்னு எழுந்து சண்டை காட்சிகள் வரும். அதுலேயும் கூட கைத்தட்டல்களும் விசில்களும் பறந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் மற்ற நடிகர்களுடைய பெயர்கள் தான் முதல்ல காமிச்சிருப்பாங்க. இறுதியில் தான் மக்கள் திலகம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை வந்து போட்டிருப்பாங்க. இதை தான் 1980-90களில் கதாநாயகன் டைரக்டர் பெயரை வந்து இறுதியிலேயோ இல்லை படத்துடைய நடுவிலேயோ போடக்கூடிய அந்த கலாச்சாரம் அப்படின்னு தொடங்க ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய சண்டை காட்சிகளில் புதுமை, ஆடல் பாடல் காட்சிகளுடைய இளமை இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதனால தான் படத்துடைய வெற்றியில் வந்து பங்கு அப்படிங்கிறது எல்லா நடிகர்களுக்குமே இதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆகணும். இதில் வந்த பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட்டான பாடல்கள் தான். அந்த மாதிரி பாடல் தான் இப்போ நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். என்ன பாடல் அப்படிங்கிறத ஏதோ கேட்டுவாங்க. குடியிருந்த கோயில் திரைப்படத்துலேருந்து பாடல் இதோ.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. காதோரம் கவிப்பாடும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் நிலைப்பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நீர்கள் படமும் பாடலும் நிகழ்ச்சியோடு தான் இருந்திருக்கீங்க. இன்றைக்கு 1968 ஆண்டு வெளிவந்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்கள் இதை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. அடுத்ததான் என்ன படம் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய கதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. 4 பெண்களை பெற்ற ஒரு தந்தை தன் பெண்களுக்கு வரன் பார்க்கக்கூடிய பொறுப்பை தன்னுடைய 2வது பெண்ணுடைய காதலன்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அதாவது முதல் பெண் ஆண்களை வெறுக்கக்கூடியவங்க, 3வது பெண் அப்படிங்கிறவங்க வந்து இசை பைத்தியமாக இருக்காங்க, 4வது பெண் வந்து சினிமா பைத்தியமாக இருக்காங்க. இப்படி வெவ்வேறு குணாதிசயங்கள் கொண்ட ஒரு பெண்களுக்கு மாப்பிள்ளை

கிடக்கூடிய வேலையை இரண்டாவது பெண்ணுடைய காதலன் கிட்ட கொடுத்து அதில் எப்படி வந்து அந்த கல்யாணம் அப்படிங்கிறது நடக்குது, அது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய சிரமங்கள், இதுதான் இந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லி ஆகணும். என்ன படமாக இருக்கும் அப்படின்னு நிறைய நேர்கள் வந்து யூகிச்சிருப்பீங்க. 1965 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது போருக்காக நிதி திரட்டக்கூடிய விதமாக, அதாவது சித்ராலயா கோபு அவர்கள் எழுதி சிவாஜி கணேசன் அவர்கள் இயக்கி தமிழ் திரையுலக பிரபலங்கள் வந்து நடித்த நாடகம் தான் கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற அந்த நாடகம். அந்த நாடகத்துடைய பெயரையே, அதாவது கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற பெயர்லேயே சிவாஜி கணேசன் அவர்கள் தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் 1968 வெளிவந்த கலாட்டா கல்யாணம் திரைப்படம். இதுலேயும் கூட நான் சொன்ன மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருப்பாங்க. சிவாஜி கணேசன் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் வந்து மெயின் ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுலேயும் இடம்பெற்ற பாடல்கள், இந்த படத்துடைய கதை, இது எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும், நகைச்சுவையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இடம்பெற்ற நகைச்சுவைக்காக கூட நிறைய பாராட்டுகளை பெற்று அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில இந்த படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடலையும் கேட்க போறோம். நேரம் சரியா 5:30 ஆகிட்டு இருக்கு, பாடலை கேட்டு வந்துருங்க.

நேரம் சரி 5:35 ஆகிட்டிருக்கு. நீர்கள் 1968 வெளிவந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களையும் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சிகள் அந்த திரைப்படம் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் இதை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எந்த திரைப்படம் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னி கேட்டிங்கன்னா 1968 சாணக்கியா அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம். இதில் SS வாசன் அவர்கள் இந்த படத்தை தயாரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி திரைப்படமான ஃபூல் அவர் பந்தர் அப்படிங்கிற படத்துடைய மறு ஆக்கம் தான் இந்த படம். இது வந்து MGR அவர்களுக்கு 100வது திரைப்படமாகவும் கூட இருந்தது அப்படின்னே சொல்லலாம். என்ன படம் அப்படின்னா ஒளி விளக்கு அப்படிங்கிற திரைப்படம் தான். இந்த படத்தில் MGR அவர்கள், ஜெயலலிதா, ஜவஹர் ஜானகி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கவிஞர் பாலி அவர்கள் பாடல்களை எழுதியிருப்பார். அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து பல நாட்கள் ஓடி ஒரு வெற்றி படமாகவும் அமைந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். அது போக இந்த படத்தில் வந்து ஒரு காட்சி இருக்கும், அதாவது பாடல் வரிகளை வந்து எழுதுறதுக்கான ஒரு காட்சி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா MS விஸ்வநாதன் அவர்கள் இசை அமைச்சாங்க, நான் சொல்லியிருந்தேன், பாலி அவர்கள் பாடல் எழுதுகிறாங்க. இது ஒரு காட்சியில் MGR அவர்கள் வந்து மது அருந்தக்கூடிய நபராக வந்து நடிச்சிருப்பார். அதனால் குடிச்சிட்டு ஒரு பாடலை பாட வேண்டியதாக இருக்க மாதிரி ஒரு சீன் வந்து இதில் வரும், காட்சி வரும். பொதுவாக வந்து புகைப்பிடிப்பதையும் குடிப்பதையும் வந்து திரையில் வந்து தவிர்க்கக்கூடிய நபராகவும் MGR அவர்கள் இருந்தாங்க இல்லைங்களா. அதனால் என்ன அப்படின்னா ஒரு குழப்பம் வந்து ஏற்படுது. அந்த குழப்பத்தை பாலி கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கு பாலி அவர்களும் ஒரு அழகான தீர்வை சொல்கிறாங்க. அதாவது MGR அவர்களுடைய கதாபாத்திரம் அந்த குடி போதையில் இருக்கிற மாதிரியும் அவருடைய மனசாட்சி அவரை கேள்வி கேட்கறது மாதிரியும் கூட இந்த பாடலாம் அமைச்சிருப்பாங்க. அதாவது MGR அவர்கள் வாலி அவர்களிடம் வந்து பல்லவியை கேட்குறாரு. உடனே வாலி வந்து ஒரு அழகாக வந்து வரி எடுத்து விடுறாங்க. தைரியமாக சொல், நீ மனிதன் தானா, நீ ஒரு மிருகம், இந்த மதுவில் விழும் நேரம் அப்படின்னு சொல்லி அந்த வரிகளை எழுதினாரா. உடனே வந்து இது வந்து MGR அவர்களை கவர்ந்ததாகவும் மாறுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபேமஸ் பிரபலமான ஒரு பாடல்களாகவும் கூட இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து ஆண்டவனே உன் சன்னதி அந்த பாடல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து சிவரஞ்சினி ராகத்தில் அமைக்கப்பட்ட ஒரு பாடலாகவும் இருக்குது. இப்போ நம்ம நிகழ்ச்சியிலும் ஒரு பாடல் கேட்க போகிறோம். என்ன பாடல் அப்படிங்கிறத கேட்டுவாங்க. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்களுடைய குரலில் சூப்பரான ஒரு பாடல் ஒளிவிளக்கு திரைப்படத்திலிருந்து இதுவும்

நேரம் சரியா 5:41 நேர்கள் படமும் பாடலும் நிகழ்ச்சியுடன் நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு 1968 வெளிவந்த திரைப்பட பாடல்களையும் அந்த படத்தை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களும் தான் நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்து எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது புராண படங்கள் எடுத்த ஏபி நாகராஜன் அவர்களுடைய ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது நவராத்திரி, திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து புராண படங்கள் எடுத்துகிட்டு வந்த ஏபி நாகராஜன் அவர்கள் கந்தன் கருணைக்கு பிறகு சிவாஜி அவர்களை வச்சு எடுத்த திரைப்படம் தான் 1968 வெளிவந்த திருமால் பெருமை அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படமும் வந்து எதிர்பார்த்தது போல் மிகவும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாகவும் அமைஞ்சதுங்க. இதில் வந்து 100 நாட்களுக்கு மேலே இது வந்து வணிக ரீதியாகவும் கூட ஒரு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மறு வெளியிடவும் கூட செஞ்சாங்க. அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து 1968 வந்து திரையிடும் போது சிவாஜி அவர்கள் நடித்த திரைப்படம், அதாவது 1952 சிவாஜி அவர்கள் நடித்து வெற்றி விழா, அதாவது வெள்ளி விழா கண்ட திரைப்படம் தான் பராசக்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த படத்தை 16 வருடம் கழித்து 1968 மறுபடியும் திரையிட்டிருக்காங்க. அப்போ இதுவும் 100 நாள் ஓடிச்சா, அந்த திரைப்படமும் 100 நாள் ஓடி ஒரு வெற்றியை வந்து கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அந்த திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். திருமால் பெருமை திரைப்படத்தில் வந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. டி எம் சவுந்தரராஜன் அவங்களுடைய குரலில் பாடலை கேட்டுவாங்க.

1968 ஆண்டு வெளிவந்த படமும் பாடலும். படமும் பாடலையும் தான் படமும் பாடலும் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக எந்த திரைப்படத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 1968 எம்ஜிஆர் அவர்கள் மொத்தம் 8 திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவர்களும் 8 திரைப்படம் நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து நிறைய படங்கள் வந்து ஒரு 100 நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி படமாகவும் அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 100 நாட்கள் ஓடி வசூலில் வெற்றி பெற்ற இன்னொரு திரைப்படம் தான் ரகசிய போலீஸ் 115 அப்படிங்கிற இந்த திரைப்படம். இது வந்து தமிழ் மொழியில் உளவு படம், அதாவது உளவு சார்ந்த படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி வெளிவந்த திரைப்படம். இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா, வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் அப்படின்னு நிறைய பேர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அது போக நம்பியார் அவர்கள், நாகேஷ் அவர்கள், அசோகன் அவர்களும் கூட இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். 100 நாட்களுக்கு மேலே ஓடின ஒரு திரைப்படம். இதில் வந்து ராமு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு துப்பறியக்கூடிய ஒரு கதாபாத்திரத்திலையும் கூட எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. தனக்காக காத்திருக்கக்கூடிய அந்த வரவேற்பு குழுவை வந்து ஹோட்டல் மின் அறைய விட்டு வெளியேறாங்க. அப்போ மற்றொரு இடத்துல தாயும் மகளும் வேறுக்கருவாக ஆறுதல் வந்து தெரிவிக்கிறாங்க. அப்போ வந்து ராமுவுடைய குடும்பம் வந்து, அதாவது தங்கையும் அம்மாவும் கூட இங்கே வந்து இருக்காங்க. அப்போ ராமுவை பற்றி அவங்க கவலைப்படுறாங்க. ஆனால் தாயோடைய அவல நிலை கண்டு அந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து அங்கே வந்து ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே வந்து இந்த திரையில் பார்க்குறதுக்கும் கூட அழகாக அமைஞ்சிருக்கும். இப்படி இந்த படத்தில் நிறைய சீன்களும் கூட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் நான் சொன்ன மாதிரி துப்பறி வரக்கூடியவராக நடிச்சிருப்பார். அது மட்டும் இன்ஸ்பெக்டராக நம்பியார் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பான கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சியிலும்

0: நான் சொல்றதுக்கு எதுதான் பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போய் தான் தீருவேன். போய் தான் தீருவேன். என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேரம் சரி 5:54 ஆயாச்சு. படமும் பாடலும் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. 1968 வெளிவந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற பாடல்களையும் அந்த படத்தில் இடம்பெற்ற காட்சிகள் அந்த திரைப்படம் பற்றின சுவாரஸ்யங்கள் இதை தான் நேர்கள் கேட்டு ரசிச்சிங்க. நிகழ்ச்சியின் நிறைவான படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு

0: வியாகரணம், அதாவது கொத்துமங்கலம் சுப்பு அவர்கள் புனைப்பெயரில், அதாவது கலைமணி என்று புனைப்பெயரில் எழுதின ஒரு நாவல் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் தில்லானா மோகனாம்பாள். இந்த திரைப்படத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஒரு நாதஸ்வர வித்வானாகவும், பத்மினி அவர்கள் வந்து ஒரு நடன மங்கையாகவும் நடன கலைஞராகவும் நடிச்சிருப்பாங்க. இவங்க இரண்டு பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த சண்டைகள், அசச்சரவுகள், இடையில் இருக்கக்கூடிய உறவு, இந்த கதையை சித்தரிக்கிற மாதிரி இந்த படங்கள் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாவலுக்கான விளக்கப்படங்கள் வந்து ஓவிய கலைஞர் கேலி சித்திர ஓவியரான கோபுலு அவங்க வரைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பரதம் ஆடுவதில் ரொம்ப திறமைசாலியான மோகனாம்பாளுக்கும் நாதஸ்வர வித்வான் அவர்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த காட்சிகள், அந்த பாடல்கள்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் இல்லைங்களா. அப்போது ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படமாகவும் இந்த தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் இருந்துச்சு. நிகழ்ச்சி நிறைவான பாடலாகவும் கூட இந்த படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நானும் கிளம்புறேன் மீண்டும் வேறொரு நாளில், நாளைக்கு உங்கள் எல்லாரையும் காற்றலைகளில் வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினோ.
1: தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் தகச்சொல்லு தான் த

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் குறை கூறியுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கோயில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கங்களை வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்று நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 363 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக சபாக் டாக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:02. இனிய மாலை வணக்கம் நேர்களே, இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்க இருப்பது இறைவன் புகழ் பாடும் பக்தி பாடல்கள் நற்சிந்தனைகளோடு. இது பக்தி மாலை.

இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலையில். புன்னகை பூக்கும் முகம், நம்பிக்கை நிறைந்த மனம், அன்பு பகிரும் இதயம், அதுவே உண்மையான மகிழ்ச்சி.

நேரம் 6:10 இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 சின்ன சின்ன சந்தோஷங்கள் பெரிய நினைவுகளாக மாறும். மகிழ்ச்சியுடன் வாழும் மனமே வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம்.

மகிழ்ச்சி என்பது கிடைப்பதில் இல்லை, இருப்பதை மனதார ரசிப்பதில்தான் இருக்கிறது. இணைந்திருக்கின்றோம் பக்திமாலை நிகழ்ச்சியில்.

பிறரை மகிழ்விப்பவன் தானும் மகிழ்வான். அன்பு விதைக்கும் இதயம் என்றும் நிறைவாகும். நேரம் 6:24.

நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை. இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் 6:30. இனி சேவை செய்திகளோடு திரை இசை. சேவை செய்தியில் முதலாவதா, பொது விநியோகத் திட்டம் சிறப்பாக நடைபெற பொது விநியோகத் திட்டத்தின் கீழ் 2026 சிறப்பு முகாம் நாளை சனிக்கிழமை காலை 10 முதல் நண்பகல் 1 வரை அந்தந்த வட்டங்களில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற உள்ளது. இந்த முகாம்

மின்னணு குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம், பெயர் திருத்தங்கள், உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல், புதிய குடும்ப அட்டை மற்றும் நகல் அட்டை கோருதல் போன்றவை முகாமில் சரிசெய்து வழங்கப்பட உள்ளது. மேலும் மின்னணு குடும்ப அட்டைக்குரிய தவறுகளில் குடும்பத் தலைவரின் புகைப்படம் பதிவேற்றம் செய்ய வேண்டியிருப்பின் முகாமிலேயே புகைப்படம் பதிவேற்றம் செய்யப்படும். மேலும் இம்முகாமில் பொது விநியோகத் திட்டம் தொடர்பான குறைகளையும் தெரிவித்து பொதுமக்கள் பயன்பெற்று கொள்ளலாம். எனவே பொதுமக்கள் இந்த சிறப்பு முகாமில் மனு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக இளையராஜாவோட இசை எம் எஸ் விஸ்வநாதோட சேர்ந்து அமைச்சிருக்கிறாங்க. பாட்டு பாடியிருக்கிறாங்க ஜிக்கி வாலியோட வரிகளில்.

சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்ததா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமை அன்று காலை 10 மணி முதல் 4 மணி வரை அரசு நேர தொழில் பயிற்சி நிலையம் பேட்டையில் வச்சு பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நடைபெற உள்ளது. தொழில் பழகுனர் சேர்க்கை முகாமில் 8, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு ஐடிஐ பயின்று தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர்கள், இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள், பொறியியல் பிரிவில் பட்டயம் மற்றும் பட்ட சான்றிதழ் பெற்ற இளைஞர்கள், இளம்பெண்கள் கலந்து கொள்ளலாம். இதில் மத்திய, மாநில அரசு மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த பல முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று தங்களது நிறுவனங்களுக்கு தேவையான இளைஞர்கள், இளம்பெண்களை தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இதில் பங்கேற்க உள்ள பயிற்சியாளர்கள் தாங்கள் பயின்ற கல்வி நிறுவனத்தில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழ், 10, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் அடையாள அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றுடன் கலந்து கொள்ளலாம். தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாமில் கலந்து கொள்ளவிருக்கும் தொழில் நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களுக்கு தேவையான தொழில் பழகுனர்களை தேர்வு செய்யும் பொருட்டு RIC10PETAI@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் தங்களது பங்கேற்பினை உறுதி செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது. RIC10PETAI@gmail.com. மேலும் விவரங்களுக்கு திருநெல்வேலி பேட்டை அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்திற்கு எதிரில் இயங்கும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தினை நேரிலோ அல்லது 0462234243 என்ற எண்ணிலும், 9499055790 என்ற தொலைபேசி எண்களிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்ததாக வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம். பஞ்சு அருணாச்சலத்தோட வரிகளுக்கு பாட்டு பாடியிருக்கிறாங்க இளையராஜா, உமா ரமணன் மற்றும் குழுவினர்.

6:43 ஆயிட்டிருக்குது. சேவை செய்திகள் அடுத்ததா, தூத்துக்குடி மாவட்ட அரசு இசைப்பள்ளி வளாகத்தில் 2026-27 ஆண்டிற்கான பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சிக்கான ஒயிலாட்டம், வில்லிசை, நாட்டுப்புற பாடல் மற்றும் புலியாட்டம் ஆகிய கலைகள் கற்பிக்கப்பட்டு வருகிறது. தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஒயிலாட்டம், வில்லிசை, நாட்டுப்புற பாடல் மற்றும் புலியாட்டம் ஆகிய கலைகளை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை 4:00 முதல் 6:00 வரை, சனிக்கிழமை மாலை 4:00 முதல் 6:00 வரை நடைபெறும். கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள், இளைஞர்கள் மற்றும் கலை ஆர்வலர்கள் பகுதி நேரமாக கலை பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இப்பயிற்சிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் மூலம் இக்கலை பயிற்சிக்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்படும். படிப்புச் சான்றிதழ் இல்லாதவர்கள் கலைகளை மட்டும் கற்றுக்கொள்ளலாம். இதற்கு வயது ஒரு தடை இல்லை. இதற்கான கல்வி கட்டணம் ஆண்டுக்கு ₹500. ஆகவே கலை ஆர்வமுள்ள மாணவ மாணவியர்கள், கலை ஆர்வலர்கள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட அரசு இசைப்பள்ளி, டி சவேரியார்புரம், சிலுவைப்பட்டி அஞ்சல், தூத்துக்குடி 2 என்ற முகவரியிலும், தொலைபேசி எண் 9361363190 தொடர்பு கொள்ளலாம். 9361363190 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு வாலியோட வரிகளில் இளையராஜா இசையில் பாடியிருக்கிறாங்க. மனோ சித்ரா, பொன்மன செல்வன் படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. சேவை செய்திகளை அடுத்ததாக, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தலைமையில் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கங்கள், கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கங்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு விபத்து ஈட்டுறுதி, இயற்கை மரணம், ஈமச்சடங்கு செலவு உதவித்தொகை, கல்வி திருமணம், மகப்பேறு மூக்கு கண்ணாடி செலவுத்தொகை ஈடு செய்தல், முதியோர் ஓய்வூதியம் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தகுதியான நபர்கள் நலவாரியங்களில் உறுப்பினராக சேர்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கங்கள், கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கங்களின் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முஸ்லீம் சமுதாய பெண்கள் மற்றும் கிறிஸ்துவ சமுதாய பெண்களின் கல்வியை

நிற்றலின்றி உயர்கல்வி பயில ஊக்குவிக்க வேண்டும். சங்க நிர்வாகியிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள். தொடர்ந்து கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் மூலம் கிறிஸ்தவ வகுப்பை சார்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளவர்கள், ஆதரவற்ற முதியோர், கணவரால் கைவிடப்பட்டோர், ஏழை பிள்ளைகளின் கல்வி உதவித்தொகை தேவையிருப்போர், சிறு தொழில் செய்வோர் என 14 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 10,000 வீதம், 140,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் வழங்கினார்கள். இந்நிகழ்வில் மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலர் திருமதி ராஜசெல்வி அவர்கள், மாவட்ட திட்ட அலுவலர், முஸ்லீம் கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கங்கள் 1 மற்றும் 2, கௌரவ செயலாளர், கௌரவ இணை செயலாளர், உறுப்பினர்கள், பயனாளிகள் மற்றும் சிறுபான்மையின மதத் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இப்போ வரக்கூடிய பாட்டு கரகாட்டக்காரன் படத்துக்காக இளையராஜா இசையமைச்சு பாடல் வரிகள் எழுதி பாடியிருக்கிறாங்க.

நேரம் 6:55 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகளில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 8:05 ஊரும் உறவும்.

முத்தாரம்மன் கதை வில்லுப்பாட்டு வழங்குபவர் கிருஷ்ணாபுரம் எஸ்பி முதுலட்சுமி குழுவினர். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். 9 மணிக்கு இடைவிடாத இசைமுல்லை, 9:30க்கு பழைய திரைப்பட பாடல்கள் இலக்கியச் சாரலாக சங்க இலக்கியங்களில் கூறும் மழலை இன்பம், 10 மணிக்கு சிவமான ராகங்கள் சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி அவர்களின் பாடல் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம்.

இனி நமது நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ப. எழில் ராமராஜ் அவர்கள். 7:00 தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி ஸ்ரீ சி. பிரபாபதி அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நேரத்தை வீணடிக்காமல் சமூக வலைதளங்களை கையாள்வது எப்படி. 10:02 மனம் விரும்புதே நேருறுப்பு பாடல்கள் முற்பகல். 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் ஹீராகுட் அணை. 11:30 ஸ்டம்ப்டி சீசன் 7 கிரிக்கெட் நிகழ்ச்சி. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியவில் இன்றும் நீங்கள் மறக்காமல் பின்பற்றும் பழமையான செயல்கள். 1:00 நலம்தானா கண்களை காப்போம் குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவர் நிபுணர் டாக்டர் பாத்திமா அவர்கள். ஒன்று 5 நலம்தானாவில் உலக தாய்ப்பால் வாரம். தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து சங்குப்பூவின் மருத்துவ குணங்கள். பிற்பகல் 2:00 குக்கு நேரிருப்பு பாடல்கள். 3:02 திரையருவி. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 ஞாபகம் வருதே முதியோருக்கான நிகழ்ச்சி. 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. நாளை 7:30 ஆசை அஞ்சல். 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு செய்திகளாக. 9:00 இடைவிடாத இசைமுளை. 9:30 இலக்கிய சாரல் முல்லைப்பாட்டு கார்காலத்து மழை மற்றும் தலைவனின் வருகைக்காக காத்திருக்கும் தலைவியின் மனநிலை. 10:00 சுகமான ராகங்கள் நேர் உறுப்பு பாடல்களாக. இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவு வணக்கம் நேர்களே. இன்னும் ஒரு மணி நேரம் அறிவியல் நேரமாக கேட்க போறீங்க. நிகழ்ச்சிக்காக நான் உங்க முத்து அபிஷேகம். இன்னைக்கு அறிவியல் நேரத்தில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாட்டோட ஆரம்பிக்கலாம். தங்கரதம் அப்படிங்கிற படத்துல இருந்து பாட்டு.

தங்க ரதம் படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். இன்னைக்கு அறிவியல் நேரத்தில் 20ஆம் நூற்றாண்டோட மிக முக்கியமான தவிர்க்க முடியாத அறிவியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களுடைய ஆராய்ச்சிகள், அவங்க வெளியிட்ட சிக்கலான விஷயங்களுக்கு அவங்க தீர்வு கண்டு வெளியிட்ட பல கோட்பாடுகள் சம்பந்தமாகவும் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ அடுத்ததாக பாட்டு வாழு படத்துலேருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. ஜெர்மனியில் பிறந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு சின்ன வயசில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னும், அவர் படிப்பிலையும் மெதுவாக தான் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் அவங்களுடைய ஆய்வு மனப்பான்மை அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருச்சான். தன்னோட அப்பா தனக்கு கொடுத்த திசையறி கருவியில் இருந்து ஒன்றுமில்லாத இடத்துல காந்த ஊசியோட தாக்கம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க கூர்மையாக இருந்திருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க நிறையா படிப்புகள் தொடர்ந்து படித்து அதுக்கப்புறம் இயற்பியல் துறையில் பல ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. அது சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம். இப்போ பாடு கேட்கலாம். வடகரி படத்துக்காக யுவன் சங்கர் ராஜா இசையமைச்ச ஒரே ஒரு பாட்டு.

0: நேரம் 7:16 கேட்டுட்டு இருக்கிறீங்க அறிவியல் நேரம். 1879 வருஷம் பிறந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆரம்பத்தில் காப்புரிமை அலுவலகத்தில் பணியாற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து பல்வேறு பணிகளில் இருந்து இயற்பியல் துறை பேராசிரியராகவும் பணி செஞ்சாங்க. 1914 ஒரு இயற்பியல் துறை நிறுவனத்தில் இயக்குநராகவும் அதுக்கப்புறமா அமெரிக்கா போய் பல்வேறு பல்கலைக்கழகத்திலையும் இணைஞ்சு பணி செஞ்சுருக்கிறாங்க. இயற்பியல் குறித்த தெளிவான பார்வை, இயற்பியல் சிக்கல்கள் குறித்த தெளிவான பார்வை, அதுக்கு எப்படி தீர்வு காணும் அப்படிங்கிற உறுதியும் அவங்களுக்கு எப்போவுமே இருந்திருக்கு. அது தொடர்பான ஆராய்ச்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக செல்வ கணேஷ் இசையில் வெண்ணிலா கபடி குழு படத்திலிருந்து பாட்டு வருது.
1: ஏய், என்னடா பார்த்துக்கிட்டீங்க? அடிக்கடா

அந்த பாட்டை வெண்ணிலா கபடி குழு படத்திலிருந்து கேட்டாச்சும். 7:22 ஆயிட்டு இருக்குது, அறிவியல் நேரம் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்னைக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோடு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆரம்பத்தில் தன்னோட அறிவியல் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இருந்தப்ப நியூட்டனோட இயக்கவியல் சார்ந்த விஷயங்கள் முழுமையடையாமல் இருக்கிறத உணர்ந்தாங்க. அது சம்பந்தமான ஆராய்ச்சியில் 1916 பொது சார்பியல் கோட்பாடு சம்பந்தமாக தன்னுடைய ஆய்வு கட்டுரையை வெளியிட்டாங்க. தொடர்ந்து அதே காலத்தில் கதிர்வீச்சு கோட்பாடு, புள்ளியியல் இயக்கவியல் சிக்கல்கள் சம்பந்தமான ஆராய்ச்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு இருந்தாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவ தொடர்ந்து பாட்டும் கேட்க போகிறோம், தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில், சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்திலிருந்து.

நேரம் 7:28 ஆயிட்டு இருக்குது. அறிவியல் நேரம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 என்று 8:05 ஊரும் உறவும் முத்தாரம்மன் கதை வில்லுப்பாட்டு வழங்குவவர் கிருஷ்ணாபுரம் எஸ்பி முத்துலட்சுமி குழுவினர். தொடர்ந்து 8:30 திரை இசையில் நாட்டுப்புற பாடல்களாக

7:33 ஆயிட்டிருக்குது. அறிவியல் நேரம் கேட்டுட்ருக்குறீங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஓய்வு பெற்ற பிறகு இயற்பியல் அடிப்படை கருத்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சிட்டே இருந்தாங்க. ஸ்பேஸ் அண்டு டைம், வெளியும் காலமும் தனித்தனி கிடையாது, ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு 1905 சார்பியல் கோட்பாடு மூலமாக, பொது சார்பியல் கோட்பாடு மூலமாக 1915 அவங்க ஈர்ப்பு விசை, வெளிக்கால விளைவு இது சம்பந்தமாக பல விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் கூட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாட்டு ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் கேட்க போகிறோம், ராஜா ராணி படத்துக்காக.

நேரம் 7:39 ஆயிட்டு இருக்குது. கேட்டுட்ருக்குறீங்க அறிவியல் நேரம். E=mc² அப்படிங்கிற சமன்பாடை சொன்னோம் அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். E=mc² நிறை மற்றும் ஆற்றல், இந்த ரெண்டுமே ஒரே தன்மையுடைய வெவ்வேறு வடிவங்கள் அப்படிங்கிறத விளக்குனது ஐன்ஸ்டீன் அவங்க. அவங்களுடைய பிரபலமான சமன்பாடு தான் இது. இவங்க பல்வேறு அறிவியல் விளக்கங்களுக்கு நிறையா கோட்பாடுகளுக்கும் விவரமாக புத்தகமாகவும் ஆய்வேடுகளாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒளி அப்படிங்கிறது, லைட் அப்படிங்கிறது அலை மட்டும் கிடையாது, ஃபோட்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் துகள்களுடைய தொகுப்பு அப்படின்னு நிரூபித்து அதுக்காக 1921 வருஷம் இயற்பியலுக்கான நோபல் பரிசும் வாங்கினாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். தொடர்ந்து இப்போ எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துக்காக பாட்டு கேட்க போகிறோம். ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பில்

ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் சம்மந்தமாக தான் இன்றைக்கி அறிவியல் நேரத்தில் தெரிஞ்சிட்ருக்குறோம். ப்ரௌனியன் இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் மற்றும் வாயுக்கள் இருக்கக்கூடிய அந்த சீரற்ற இயக்கத்தை கணிதவியல் மூலமாக விளக்கி அணுக்கள் மூலக்கூறுகள் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு நிரூபித்தாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இந்திய இயற்பியலாளர் சத்யேந்திரநாத் போஷ் இவங்களோட இணைஞ்சு குவாண்டம் நிலையிலான சில கோட்பாடுகளையும் கூட உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து பாட்டு கார்த்திக் ராஜாவோட இசையில் கேட்க போகிறோம். விஜய், ஜேசுதாஸ், சுபிக்ஷா பாடியிருக்கிறாங்க சிங்கார சென்னை படத்திலிருந்து.

0: ஏய் அப்புறம் என்ன
1: நேர்களே, சிங்கார சென்னை படத்துல இருந்து பாட்டு கேட்டோம். அடுத்ததா விஜய் ஆண்டனி இசையில சுக்ரன் படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம்.

0: கட்டிக்கோனா என்ன சொல்வாய்?
1: இதுவரைக்கும் அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்தோம். ஒரு தடவை உங்களுக்கு இன்னும் எதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்

கிட்ட கேட்டப்ப, கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைச்சார் அப்படிங்கிறத ஒரு நாள் கண்டுபிடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்றைக்கி அறிவியல் நேரத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிப்புகள் சம்மந்தமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் மரகதமணி என்ற கீரவாணியோட இசையில் பாகுபலி படத்திலிருந்து கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும், ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 541,00,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினாா்.

0: கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவக் குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்றும் இதுதொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்தரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மது வாங்கிய போது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி 2 வெள்ளிப்பதக்கங்களை கைப்பற்றினார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அரிஹா பங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பாக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் இகா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05 இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஊரும் உறவும் இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணாபுரம் SP முத்துலட்சுமி குழுவினர் வழங்கும் முத்தாரம்மன் கதை வில்லுப்பாட்டினை கேட்கலாம்.

0: அவதாரம் கொண்டவளே
1: சிவகாமி அவதாரம் கொண்டவளே
0: அலையும் அவள்

0: எதற்காக காலியாக அவதரித்தாள்?
1: மகிஷாசுரனை வரைபுரிய மாகாளியாக தோன்றினாள்.
0: ஆ, மாகாளியாகவே தோன்றினாள்.
1: சூரனை வரைபுரிய துர்க்கையாகவே தோன்றினாள்.
0: ஆ, துர்க்கை காலியாகவே தோன்றினாள்.

0: ஆலை கடலும் தன்னாதிலே
1: ஓங்கிரண்ணீர் ஈவுக்கப்பால் ஒன்றாங்கடல் உவர்கடல்
0: ஆ ஒன்றாங்கடல் ஓர்கடல்
1: தாங்கியதோர் கரை தீவிலே கருப்பு கடல் இரண்டாவது கடல்
0: ஆ அந்த கருப்பு கடல் இரண்டாவது கடல்
1: உரிய குசை ஈவுக்கப்பால் மூன்றாங்கடல் மோர்கடல்
0: ஆ மூன்றாங்கடல் மோர்கடல்
1: அரிய குசை ஈவுக்கப்பால் நாலாங்கடல் நல்ல தண்ணீர்
0: ஆ நாலாங்கடல் நல்ல தண்ணீர்
1: ஆடியமால் வள்ளி கொண்ட கடல் அருங்கடல் ஆறாவது கடல்
0: ஆ அருங்கடல் ஆறாவது கடல்
1: ஏழாவது கடல்
0: ஆ எழுங்கடல்
1: எட்டாவது கடல்
0: ஆ திட்டக்கடல்
1: ஒன்பதாவது கடல் ஒய்யாறு அலைக்கடல்
0: ஆ ஒய்யாறு அலைக்கடல்
1: பத்தாவது தான் பால்கடல்
0: அந்த பத்தாவது கடல் தான் அந்த பால்கடல் அம்மா
1: பத்தாவது கடலுக்கப்பால் பழுங்கி போல் ஒரு பாறை
0: ஆ பழுங்கிமான் ஒரு பாறை
1: அந்த பழுங்கி மாம் பாறையிலே வார மாணிக்க ஒரு புற்று
0: ஆ பார மாணிக்க ஒரு புற்று
1: வடவார ஒரு ஆலமரம் வளர்ந்திருக்கப்பட்ட சருவினிலே
0: ஆ அந்த சருவினிலே
1: வசிகரமான நாகங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறன
0: ஆ வசிகரமான நாகங்கள் ஆண்டு வருகிறது
1: விஷத்தன்மையுடைய பாம்புகள்
0: ஆ பாம்புகள்
1: அதான் நாகலோகப்பட்டனம்
0: ஆ அந்த நாகலோகப்பட்டனம்
1: இந்த நாகத்துக்கெல்லாம் தலைவன்
0: ஆ தலைமன்
1: அவன்தான் நாகராஜன்
0: ஆ நாகராஜ பூபதி
1: ஆ வடவார மரம்

0: ஒருவர் பிரியாதபடி
1: ஆண்டவரே கூடிய காலத்தில் நாகராஜனுக்கும் நாக கண்ணிக்கும்
0: ஆனாக கண்ணிக்கும்
1: தாங்களுக்கு எத்தனை வயதாகிறது?
0: தாங்களுக்கும் 40 வயதாகிறது.
1: கண்ணிக்கு வயது எத்தனை மண்ணாகிறது?
0: 35 வயதாகிறது.
1: நம் இருபேருக்கும் திருமணம் முடிந்து வருடம் எத்தனை ஆகிறது?
0: 10-12 வருட காலானது.
1: 12 வருடமாக உம்மோடு நான் ஆண்டிருக்கிறேன் மன்னா.
0: உங்களோடு நான் ஆண்டிருக்கிறேன் மன்னபா.
1: ஏன் மன்னபா நம்ம இருபேருக்கும் குழந்தை இல்லை?
0: நாம இருபேருக்கும் ஏன் இல்லை குழந்தையே?
1: செல்வத்திலே செல்வம், பெரிய செல்வம், எந்த செல்வம்?
0: பெரிய செல்வம் தான் அந்த குழந்தையின் செல்வம்.
1: உலகத்தில்
0: பெரிய

0: எனக்கு பின்னால் கல்யாணம் முடிந்த பெண்கள் எல்லாம் ஏழு எட்டு பிள்ளைக்கு தாயாக இருக்கா?
1: ஏழு எட்டு பிள்ளைக்கு தாயாயிட்டா.
0: ஆனால் இந்த இறைவன் ஒரு குழந்தையை கூட எனக்கு தரவில்லையே.
1: ஆண்டவன் எனக்கு ஒரு குழந்தை கூட தரவில்லையே.
0: என்னை நாகக்கண்ணியாரவள் நாகரா

0: நானும் நாளைக்கு கிடைக்கும் பிள்ளை இன்று கிடைக்கும் என்று நினைத்திருந்தேன்.
1: இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் எண்ணி இருந்தேன்.
0: இதுவரைக்கு எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் இல்லையே.
1: ஒரு மலர் செல்வம் இறைவன் தரவில்லையே.
0: நான் பாவியானே, நான் வளர்த்த பிராணியும் பாவியாக இருக்கின்றதே.
1: ஆனால் வளர்த்த பிராணிகளும் பாவியாக தெரிகிறது.

0: நம்புவதே கிடையாது.
1: பகவானை வேண்டி தவம் இருக்கிறேன்,
0: தவம் செய்து வருகிறேன்.
1: என்னை
0: இருக்க முடியவில்லை, பொறுக்க முடியவில்லை.

வரம் கொடுப்பதற்காக.

0: வருகிறார்.
1: யாரம்மாது அவம் இருக்கிற மங்கையானவள்,
0: ஆ மங்கையானவள்
1: ஆண்டவனுடைய வார்த்தையை கேட்டுடன் இறங்கி ஓடி வருகிறார்.
0: ஆ ஓடோடி வருகிறார்.
1: பகவானை வணங்கினாள்.
0: ஆமா
1: அம்மா,
0: அம்மா தாய்,
1: எதற்காக தவம் இருந்தாய்?
0: ஆ எதற்கு இப்படியே தவம் செய்கிறாய்?
1: எனக்கு நாகலோக பட்டணம்.
0: ஆ நாகலோக பட்டணம்.
1: நாகராஜன் நாகக்கண்ணி.
0: ஆ நாகக்கண்ணி.
1: குழந்தை இல்ல சுவாமி,
0: எனக்கு ஒரு மதல செல்வம் இல்ல சாமி.
1: அப்படியா?
0: ஆமா.
1: பகவானே பறக்க பறக்க முழிக்கார்.
0: ஏன் பகவான் பறக்க பறக்க முழிக்கார்?
1: பெண்ணாக இருந்தாலே பிள்ளை வரம் கொடுக்க முடியும்.
0: ஆ நம்ம குழந்தை வரம் கொடுக்க முடியும்.
1: கற்பமா இருக்கா?
0: ஆ எப்படி குழந்தை வரம் கொடுக்க முடியும்?
1: தோற்றம் வந்து முகம் மட்டும் மங்கையும் தோற்றம்.
0: ஆ மங்கையின் தோற்றம்.
1: கழுத்துக்குள்ள ஒரே பாம்பான் அழிஞ்சுகிட்டு இருக்கு.
0: ஆ பாம்பின் உடல். ஆமா.
1: எப்படி கொடுக்க முடியும் பிள்ளை?
0: ஆ கொடுக்க முடியாது அல்லவா.
1: அம்மாவன் வயக்கிறான், பிள்ளையை பிறவி செய்ய மாட்டேன்.
0: ஆ பிள்ளையை பிறவி செய்ய மாட்டேன்.
1: வேறு பெற்ற காளியரை பிறவி செய்வேன் என்று.
0: ஆமா.
1: தீர்த்தம் கொடுத்தார்.
0: ஆமா.
1: பிரசாரம் கொடுத்தார்.
0: கொடுத்தார்.
1: எட்டவள உருண்டையும் கை கொடுத்தார்.
0: ஆ கை கொடுத்தார்.
1: ஏ நாகக்கண்ணி.
0: ஆ நாகக்கண்ணியானவனோ

0: மதலை மரம் வாங்கினார்.
1: ஆண்டவனை அடிதொழுது நாகமணி புத்துக்கே வருகிறார்.
0: நாகமணி புத்துக்கே வருகிறார்.
1: சுவாமி
0: ஆண்டவா,
1: 25 வருஷமா இருந்த கவலை,
0: நம்மளுக்குல இருந்த கவலை இன்றுதான் தீர்ந்திருக்கு.
1: அம்மாரி ஆண்டவரை வார்த்தாயா, ஆணா வாங்கினியா, பெண் பிள்ளை வாங்கினியா?
0: பொதுவாக பிள்ளை வரம் கேட்டேன், பொதுவாக தந்தேன் தந்தேன் சொன்னாரு.
1: ஆண் என்றும் பெண் என்று இறைவன் தரவில்லை,
0: சொல்லி தரவில்லை.
1: நான் ஆண் என்றும் பெண் என்று இறைவனிடம் கேட்கவில்லை,
0: நான் கேட்கவில்லை.
1: ஒருவா பிள்ளை கேட்ட
0: மலடி பட்ட நீங்கினால் போதும்.
1: ஓஹோ, அப்படியா?
0: ஆமா.
1: தீர்த்தத்தையும் பிரகாரத்தையும் தன் மனவாளருக்கே கொடுத்தார்,
0: தன்னுடைய கணவனுக்கே கொடுத்தார்.
1: எட்டு முறை உருண்டையும் தின்றான்.
0: ஆமா,
1: அவர் எட்டு முட்டையாகவே ஈன்றெடுத்தார்.
0: ஈன்றெடுத்தார்.
1: எட்டு முட்டையிலும் ஆக கண்ணை அடைகார்த்தாள்.
0: ஆனாக கண்ணியானவள் அடை கார்க்கும் போது
1: நாற்பத்தொருநாள் ஒரு மண்டலனாக கண் அடை கார்க்கே
0: அடை கார்க்கிற போது
1: 41 நாளையிலே முட்டை 12 படித்தரு.

இதுவரை முத்தாரம்மன் கதை வில்லுப்பாட்டு கேட்டீர்கள். வழங்கியோர் கிருஷ்ணாபுரம் எஸ்பி முத்துலட்சுமி குழுவினர். இத்துடன் இன்றைய ஊரும் புறமும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

0: நேரம் 8:30. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தொடர்ந்து கேட்க போகிறோம் திரை இசையில் நாட்டுப்புற பாடல்களாக. நான் உங்கள் முத்து அபிஷேகம். கேட்கலாம் முத பாட்டு, மலேசியா வாசுதேவன் குரலில் கங்கைமரன் வரிகள், இளையராஜாவோட இசை, பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்திலிருந்து.
1: இது தஞ்சாவூர் தவுலு, இது நம்ம மதுரை உரிமை, இது கோவில்பட்டி பம்ப, இது திருச்சி நாயனா.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: திரை இசையில நாட்டுப்புற பாடல்கள்ல அடுத்ததா கும்பகர தங்கையா படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். மலேசியா வாசுதேவன், சித்ரா மற்றும் குழுவினர் பாடியிருக்கிறாங்க. இளையராஜா இசை, கங்கைமரன் வரிகள்.

8:41 ஆயிட்டு இருக்குது. அடுத்ததா மனோ தேவி குரல்களில் பாட்டு கேட்க போகிறோம். கஸ்தூரி ராஜா பாடல் வரிகளுக்கு இளையராஜா இசையமைச்சிருக்கிறாங்க. நாட்டுப்புற பாட்டு படத்துலேருந்து.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

7 நிமிடம் ஆயிட்டு இருக்குது நேர்களே. நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பழைய திரைப்பட பாடல்கள் இலக்கியச் சேரலாக 9:30 இன்று சங்க இலக்கியங்கள் கூறும் மழலை இன்பம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள், சத்தியமங்கலம் கோகிலா பழனிசாமி அவர்களின் பாடல் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம்.

மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

8:52 ஆயிட்டு இருக்குது. திரை இசையில நாட்டுப்புற பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வாளியின் வரிகள், இளையராஜாவோட இசை, எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல், வில்லு பாட்டுக்காரன் படத்திலிருந்து.

பகல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

நேர்களே, திரை இசையில் நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. எட்டு மணி 59 நிமிடம் ஆயிட்டிருக்குது. எஃப்எம் ரெயின்போ 102.6 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை கேட்டு ரசிக்கலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதயங்கள் மீட்டும் இனிய ராகங்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இரவு 9:30 வரை இது இடைவிடாத இசைமலை.
2: இன்றைக்கு கிளி தாக்கா இக்கனேன்னா இன்றைக்கு கிளி தாக்கா இக்கனேன்னா
3: என்ன உளற புரியற மாதிரி சொல்லு.
2: இன்றே கிக்கிலி தாக்கா இக்கனேன்னா.
3: ஐயோ தலை சுத்துது, சரியா சொல்லு.
2: இது கூட புரியலையா புத்து?
3: அதெல்லாம் வேண்டாம், நேராவே சொல்லு.
2: நான் உன்னை

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி.

நேரம் 9:28, இதுவரை கேட்டு ரசித்தோம் இடைவிடாத இசை மூளை. நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து 9:30 பழைய திரைப்பட பாடல்கள் இலக்கிய சாரலாக நிகழ்ச்சியில் சங்க இலக்கியங்கள் கூறும் மழலை இன்பம்.

நேரம் 9:30. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேயர்கள் கேட்க இருப்பது காலம் கடந்தும் நம் நினைவில் ரீங்காரமிடும் பழைய திரைப்பட பாடல்கள். கேட்டு ரசிக்கலாம் இலக்கிய சாரலாக நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். இன்னைக்கு இலக்கியச்சாரல் சங்க இலக்கியங்கள் கூறும் மழலை இன்பமாக

பாமா விஜயம் படத்திலிருந்து பாட்டு கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாழ்வின் அனுபவங்களை எடுத்துரைப்பது சங்க இலக்கியம். எத்தனை செல்வங்கள் பெற்றிருந்தாலும் மனிதனுக்கு கிடைக்காத அரிய செல்வம் மக்கள் செல்வம். குழந்தை ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல, மனித சமூக பெருக்கத்துக்கும் வளர்ச்சிக்கும் குழந்தையே அடிப்படையாக இருக்குது. அதனால தான் உலக மக்கள் அனைவருக்கும் மக்கள் பேற்றினை விட வேறு பேர் இல்லை அப்படிங்கிறத ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் மக்கள் பேற்றின் பெரும் பேர் இல்லை அப்படின்னு முதுமொழி காஞ்சி பாடுது. கேட்கலாம் காக்கும் கரங்கள் பட பாடல்.

0: குழந்தைகளின் மழலை மொழி அமுதம்போல் மிகவும் இனிமையுடையது. அம்மொழி கேட்பவர்களின் செவிக்கு இன்பமளிக்கிறது. குழந்தை தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த பேசத் தொடங்குகிறது. அக்குழந்தையின் மழலை மொழி யாழ் குழலோசை போன்று இன்பம் தருவதாகவும், குழந்தையின் தந்தைக்கு அம்மழலை சொல் அருள் செய்யும் மனநிலை வந்ததென்பதை யாழொடும் கொல்லா பொழுதொடும் புணரா பொருளறிவாரா ஆயினும் தந்தையர்க்கு அருள் வந்தனவால் புதல்வர்தம் மழலை அப்படின்னு புறநானூற்று அடிகள் விளக்குது. தொடர்ந்து பெற்றால்தான் பிள்ளையா பட பாடல்.
1: கண்ணை போல வளர்க்க போறேன், அதனால கண்ணான ஒரு பேர் வைக்கணும்.
2: இருங்க இருங்க, கண்ணுக்கு சமம் கண்ணை போல கண்ணான பேரு என்னங்க? கண்ணன்னு வெச்சிட்டா
1: கண்ணு ஒரு வாடா.

நேரம் 9:45. குழந்தைகள் உணவை கையால் தொட்டு பிசைஞ்சு தம்மேல பூசிக்கொண்டு மற்றவர்கள் மீதும் பூசி பிறரை மயக்கி தாமும் மகிழ்வர் அப்படிங்கிறத குறுகுறு நடந்து சிறுகை நீட்ட இட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்கள் அப்படின்னு புறநானூறு குழந்தையோட சிறப்பை எடுத்துரைக்குது. சின்ன குழந்தைகளுக்கு கழுத்தில் புளிப்பல்ல கோர்த்து அணிகலன்னு அணிவிப்பாங்களாம். மழலை பருவத்திலேயே அச்சமின்மையை ஏற்படுத்த இப்படி அணிகலன்களை பெற்றோர் அணிவித்தார்கள் அப்படின்னு புறநானூற்று பாடலடிகளே உணர்த்துது. தொடர்ந்து நெஞ்சில் ஓர் ஆலயம் பட பாடல்.

இலக்கியச்சாரல் இணைஞ்சிருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. தன்னுடைய குழந்தை வளர்ந்த முறையை பற்றி பின் நாட்களில் பிறரிடமோ அல்லது அந்த குழந்தையிட்டே கூட பெருமையாக தாயார் பேசுகிற தன்மை எப்போதுமே இருக்குதான். தன்னுடைய மகளை மகனை அவருடைய குழந்தை பருவத்தில் பல நாள் கூந்தல் வாரி முடிந்ததையும் இடையில் தூக்கி சுமந்ததையும் பல நன்மைகள் அவருக்கு செய்ததையும் அகடானூற்று பாடல் கூட சொல்லுது. இன்னகை முறுவல் ஏழையை பல நாள் கூந்தல் வாரி நுசுப்பு வெர்ந்து ஓம்பிய நலம்புனை உதவியும் உடையன மண்ணே அப்படின்னு. தொடர்ந்து உலகம் சுற்றும் வாலிபன் படப்பாடல்.

குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுறதே ஒரு கலையாக தென்படுது. பால் குடிக்க மறுக்கும் குழந்தையை நோக்கி, தாய் நீ இப்போ குடிக்கிறது என்னுடைய பங்கு, எஞ்சி இருப்பது அப்பாவோட பங்கு, அதனையும் குடிக்கணும் அப்படின்னு கூறி பாடுவதா அகநானூற்று பாடல் வரிகள் சொல்லுது. பால்வெய் வல்லம் தாள்கை பற்றி என்பாடு உண்டனை ஆயின் ஒரு கால் நுந்தை பாடும் உன்னன் நூட்டி அப்படின்னு. குழந்தைகள் தங்களுடைய கையினால் பிசைஞ்சு மேனியெங்கும் இறைச்சிக்கிட்டு உண்ணக்கூடிய அந்த அழகே தனி. அவங்க கையினால் பிசைஞ்சு உணவு அமிழ்தத்துக்கு ஒப்பானது அப்படின்னு வள்ளுவரும் சொல்கிறாங்க. அமிழ்தினு மாற்ற வினிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அப்படின்னு. பெருமாள் திருமொழியில் கண்ணன் உண்ட மிச்சம் கிடைக்கல அப்படின்னு பெரியாழ்வார் கூட வருந்தி பாடுவதா அமையுது. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கைதி கண்ணாயிரம் படத்திலிருந்து.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இலக்கியச்சாரல். நேர்களே, நாளை இரவு 9:30 இலக்கியச்சாரலில் முல்லைப்பாட்டு, கார்காலத்து மழை மற்றும் தலைவனின் வருகைக்காக காத்திருக்கும் தலைவியின் மனநிலை. நேரம் 10 மணி.

நெஞ்சம் நிறைந்த இனிய பாடல்களோடு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நேயர் விருப்ப பாடல் தொகுப்பாக இடம்பெறுகிறது சுகமான ராகங்கள். அந்த வகையில் இன்று சத்தியமங்கலம் தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களின் தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அவர் கடிதத்தை இப்படி ஆரம்பித்திருக்கிறார். நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். சத்தியமங்கலம் தொட்டம்பாளையம் கோகில பழனிசாமி, நாங்கள் கைத்தறி நெசவு தொழில் செய்து வருகிறேன். எனக்கு உறுதுணையாக அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு எனது தேர்வும் இடம்பெற ஆசை. தலைப்பு என்று குறிப்பிட்டு இளமை பருவத்தின் நினைவுகள் அப்படிங்கிற தலைப்பில் அவங்க பாடல்கள் தொகுத்திருக்கிறாங்களாம்.

கோகிலா பழனிசாமியோட முதல் பாடல் ஆனந்தம் படத்திலிருந்து. மீண்டும் காதலிக்க ஆசைப்பட்டேன், பெண்ணும் கிடைத்தது, மனமும் முடிந்தது, எனது வாழ்க்கையும் ஆரம்பித்தது, வாழ்க காதல் அப்படின்னு அந்த பாடலுக்கான குறிப்பாக எழுதியிருக்கிறாங்க, கேட்கலாம்.

நமது நேயரின் அடுத்த பாடல் தெரிவு சிட்டிசன் படத்திலிருந்து. காதலியை கண்டவுடன் மலர்களால் அலங்கரிக்க ஆசைப்பட்டேன், ஏனென்றால் அவள்தான் என் இதயத்தில் வந்துவிட்டாளே. அவள் இதழ்களோ என் இதயத்தில் ரோஜாவாக வருடி கொண்டிருக்கிறது. இதயத்தோடு இதயமும் சேர்கிறது. இதோ பாடல் தேவாவின் இசையில்.

நேரம் 10:14. சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களின் பாடல் தொகுப்பு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சாமி 2 படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் பாடல். என்னுள் கைகோர்த்து காதல் மலர்ந்ததும் வானத்தில் வண்ணத்து பூச்சிகள் வட்டமிடுவதைப் போல் நெஞ்சத்தில் ஒரு பூரிப்பு. பெண்ணே உன்னை பார்த்ததாள்.

0: 要饭。
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா ஏஆர் ரகுமான் இசையில் காதலர் தினம் பட பாடல், அதற்கான குறிப்பு இப்படி கொடுத்துருக்குறாங்க. இதயமும் இதயமும் ஒன்று சேர்ந்தன, பெண்ணே நீயே ஒரு மலர், உனக்கே மலர்கள் சூடுகிறார்கள், எங்கே என் ரோஜா இதழ், என் கண் தேடுகிறது.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: சுகமான ராகங்களில் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவருடைய தொகுப்பில் பாடல்கள் கேட்டுட்ருக்குறோம். ஒவ்வொரு பாடலுக்கும் கவிதை வடிவில் குறிப்புகளும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா குறைந்தது 15 பாடல்கள் நீங்கள் எழுதி நீங்கள் நிலையத்துக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் அவர்கள், சுகமான ராகங்கள் பகுதி, நிலை பண்புலை 102.6, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு. நிலைய இயக்குனர் அவர்கள், நிலை பண்புலை 102.6, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு உங்களது பாடல் தொகுப்பை நீங்கள் அனுப்பலாம். திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுகமான ராகங்கள் 10 மணிக்கு நேயர்களின் கடித தொகுப்பாக இடம்பெறும். வரக்கூடிய பாட்டு பரணியோட இசையில் பார்வை ஒன்றே போதுமே, அந்த பாடல் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. என் கண்கள்

நேரம் 10:34 சுகமான ராகங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது நேயரின் அடுத்த பாடல் இதயம் படத்திற்காக இளையராஜாவின் இசையில். சாலையோரம் பூங்காக்களில் ரோஜாக்களின் கூட்டங்கள், ஆனால் கண்கள் மட்டும் காதல் என்ற மனதை தேடுகிறது. நான் தேடும் தேவதை கண்களுக்கு தெரிவாளோ?

ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களின் அடுத்த பாடல் ஆஹா என்ற படத்திலிருந்து ஆஹா என்று சொல்லக்கூடிய வகையில் அருமையான பாடல். தேவாவோட இசையில் அதற்கான குறிப்பு இப்படி கொடுத்துருக்குறாங்க: பூத்து குலுங்கும் பூந்தோட்டம் புன்னகைத்தபடி ஒரு தேவதை, என் கண்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தன, ஆஹா நான் தேடும் தேவதை.

நேரம் 10:45. சுகமான ராங்கில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நமது நேயரோட அடுத்த பாடல் காதல் மன்னன் படத்திலிருந்து. அதுக்கு இப்படி எழுதியிருக்கிறாங்க: சாலையில் உன்னை பார்த்த பின்பு என் மனம் ஒரு இடத்தில் நிற்பதில்லை. வானில் வட்டமிடும் வண்ணத்து பூச்சிகளைப் போல மனம் அலை மோதுகிறது. உன்னை பார்த்த பின்பு என் கண்கள் இமைமூடாமல் இருக்கிறது.

தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமியின் அடுத்த பாடல் காதலுக்கு மரியாதை படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில். பாடலுக்கான குறிப்பு: என் கண்களில் பட்ட என் காதல் தேவதை என்னை தாளாட்ட வருவாளோ என்று என் மனதில் ஒரு ஏக்கம். அந்த தாளாட்டு கிடைத்தால் நான் பாக்கியம் அடைவேன். தாளாட்ட வருவாளோ?

நேரம் 10:56. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி அவர்களின் விருப்ப பாடல் தொகுப்பில் இடம்பெற்றது.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

நேரம் 11:10. நேர்களே, திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 தொடர்ந்து கேட்கலாம்.

0: 5:30 PM.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 11:40.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் கண்ணுக்கொரு வண்ணக்கிளி மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் கண்ணுக்கொரு வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கண்ணுக்கொரு வண்ணக்கிளை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேர்கள் இதுவரை இரவின் மடியில் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं मोहम्मद जुबैर।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் சிறைச்சாலை இருவர் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி இருவர் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள். ஒலிக்கும் பாடல் உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீயின்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம்நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம். இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நிமிடம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் இதய வீணை, நான் ஏன் பிறந்தேன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் இதய வீணை படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: ஒரு வாலும் இல்லை, நாலு காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:35 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கொட்டை தொடர்ந்து நான் ஏன் பிறந்தேன் படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதல் 4 பாடலை பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன்.
2: நல்ல தம்பி, வெள்ளக்கட்டி, சுட்டி பையா.

0: குடிச்சு உடம்ப கட்டிக்கிட்டு வீணா பொழுத போக்குவீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடாமல்ல நாடு எங்களுக்கு என்ன தெரிவித்து?

நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மடியில்

நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா உடனே.

0: நிறைவாக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.
1: பட்டு கண்ணு செல்ல பாப்பா, நல்ல தம்பி வெள்ளக்கட்டி சுட்டி பையா.

Yeah.

உனக்கு

下面说满年有

Well.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஏ கல்யாணசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வாணியம்பாடி சிஎம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். நிகழ்ச்சிக்கு நிறைவாக சாமுஜ வரகமன தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் விண்டோலம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கும் நிகழ்ச்சியில் ஏ கல்யாண சுந்தரம் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டீர்கள். வாணியம்பாடி சிஎம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில் தொடர்வது இந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் ஒலிபரப்பாகும். டெல்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களில் 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11. நேர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது திருமலை தென்குமரி படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:26 55 100.1 எஃப்எம் கோல்டில் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வண்ணம் மலராய் அடுத்து ஒலிக்கிறது அம்மன் திரைப்படத்திற்காக சித்ரா லலிகா சகாரி பாடியுள்ள பாடல்.